0: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மெகாஹெர்ட்ஸில் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
3: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
4: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்.
5: ரெண்டு நாள் பாடின பாட்டு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இந்த பாட்டு. ஏன்னா காஞ்சனா முனின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி முனி ஆக்சுவலாக லாரன்ஸ் சார் பண்ண படம், ராஜ்கிரண் சார் நடிச்சிருப்பார், அதுலேயும் வந்து நான் தெலுங்கு போர்ஷன் வந்து நான் பாடினேன். எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், அதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டு அப்புறம் காஞ்சனாலையும் நான் பாடியிருக்கேன் அப்படின்ட்டு. தெலுங்குலையும் அது ரெக்கார்ட் பண்ணாங்க. அப்புறம் காஞ்சனா தெலுங்கு பாடும்போது எனக்கு 1 hour நான் அதை பாடிட்டேன். 2 நாள் தமிழில் பாடின ஒரு பாட்டு தெலுங்குல பாடும்போது இது எப்படி பாடணும் அப்படின்ற மெத்தட் தெரிஞ்சதுனால, ஸோ தமிழ் தெலுங்கு ரெண்டுத்துலையுமே பெரிய வரவேற்பு கிடைச்சது எனக்கு இந்த பாட்டு.
4: ஆயிரம் பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மண் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும்.

0: இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05
1: நேரில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6 மணிக்கான செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே ஒருங்கிணைந்த நல்லுறவை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார். போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன உரிமையாளர்களிடமிருந்து உடனடியாக அபராதம் வசூலிக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்தியை மத்திய அரசு மறுத்துள்ளது. தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு உத்தரவிட்டுள்ளார். காலி மது பாட்டில்கள் விவகாரம் தொடர்பாக ஈரோடு உள்ளிட்ட ஒரு சில மாவட்டங்களில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள டாஸ்மாக் பணியாளர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ்

கேட்டுக் கொண்டுள்ளார். அம்மா உணவகங்களில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படங்களை நீக்கிவிட்டு முதலமைச்சர் திரு விஜயின் புகைப்படங்களை வைத்திருப்பதற்கு அஇஅதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட உள்ளதால் சாத்தனூர் அணை வரை உள்ள தென்பெண்ணை ஆற்றங்கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் கோடை விழாவை முன்னிட்டு பழ கண்காட்சி இன்று தொடங்குகிறது. திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவிலில் 34 ஆண்டுகளுக்கு பின்னர் சுவாமி அம்பாள் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் வெள்ளித்தேரில் எழுந்தருளி ரதவீதிகளில் உலாவரும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இந்தியா உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து ஹஜ் புனித யாத்திரைக்காக லட்சக்கணக்கானோர் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டறிக்கையில் ஜம்மு காஷ்மீர் குறித்த தகவல் இடம்பெற்றிருப்பதை இந்தியா நிராகரித்துள்ளது. ராஜஸ்தான் உள்ளிட்ட கிழக்கு மாநிலங்களிலும் வட மாநிலங்களிலும் தொடர்ந்து நீடித்து வரும் வெப்ப அலை காரணமாக மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெறும் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நேற்று 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: நேரம் 6:03. பக்திமயமான இந்த காலை பொழுதில் நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்பும் விநாயகரை வழிபடுவது நமது மரபு. அவ்வாறு வழிபட்டு நிகழ்ச்சியின் முதலில் ஒலிக்க வரும் பாடலை துவக்குவோம். டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடலுக்கு வரிகள் பூவை செங்குட்டுவன்.

0: நேரம் 6:07. அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடல் டாக்டர் சீர்காழி ஜி சிவ சிதம்பரம் பாடியது நெமிழி எழில்மணியின் வரிகளுக்கு இசை டி கே புகழேந்தி. தீமைகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட அவதரித்த கிருஷ்ணனது பாடல் இது.
1: உருவாயூர் உந்தன் குறை தீர்க்கும் கிருஷ்ணன் குழந்தை.

நேரம் 6:10. அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாளின் 108 முதன்மை கோவில்கள் திவ்ய தேசங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அவற்றில் ஒன்றான ஆழ்வார்

வாணிஜெயராம் பாடியிருந்த பாடலை கேட்டோம். தமிழ் நம்பியின் வரிகளுக்கு இசை ஆர். ராமானுஜம். நேரம் 6:15. நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் கே ஜே யேசுதாஸ் பாடியது. செம்பனார் கோவில் சண்முகம் இயற்றிய இந்த பாடலுக்கு இசை டி சி ராதாகிருஷ்ணாஜி. அறியாமையை அழித்து ஞானத்தை அருளும் கைலை ஈசனது பாடல் இது.

அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் கே ஜே யேசுதாஸ் பாடியது. செம்மனார் கோவில் சண்முகம் இயற்றிய இந்த பாடலுக்கு இசை தேவா.

நேரம் 6:24. அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் எஸ் ஜானகி பாடியது. கவிஞர் புத்தநேரி சுப்பிரமணியத்தின் வரிகளுக்கு இசை எல் கிருஷ்ணன். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்பது போல பசித்தவர்களுக்கு உணவளிக்கும் அன்னபூர்ணியின் பாடல் இது.

நேரம் 6:28. நிகழ்ச்சியில் அடுத்தொழிக்க வரும் பாடல் ராமு பாடியது. ராமாயணத்தின் மிக முக்கிய கதாபாத்திரமான ஹனுமனது புகழ்பாடும் பாடல் இது.

நேரம் 6:35. கடவுளின் வல்லமையால் மனித குலத்தை மீட்க வந்தவராக கருதப்படும் இயேசு பெருமானது பாடல் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வருவது ஜிக்கி பாடியது.

நேரம் 6:39. அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் எஸ் சரளா பாடியது. கவிஞர் தா காசிமின் வரிகளுக்கு இசை டி கே ராமமூர்த்தி. ஃபாத்திமா மைந்தர்கள் இருவரில் ஹுசைனாரது பாடல் இது.

அருள்மணி மாலை நிகழ்ச்சிக்கு நம்மளுடைய நேர்களுடைய வாழ்த்துக்கள். புரசை நா முத்துக்குமரன், மணலி பிரேசை கடை ஜெயக்குமார், கமலாவர்தன், நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, ராமகிருஷ்ணன், கோவிந்தராஜன், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், மேலப்பேட தயாளன், மயிலை பட்டாபி, சாந்தி ரமேஷ், சுளேரி, ஜமனோகரன், தங்கம் சரவணன், சின்ராஜ் அவர்கள் மற்றும் சரவணன் ராமலிங்கம், ஆசிரியர் டீனா, ஸ்ரீபுகொழினி, செம்பரம்பாக்கம் ஏழுமலை ரிஜினா, சோமங்கலம் சடகோபன், புந்தனலம் புண்ணியக்கோட்டி, புதுக்கே சவரம் வஜ்ரவேலு, சோமங்கலமூர்த்தி, ஆனந்தன், பிரபாகரன், பூலவப்பாளையத்திலிருந்து ஆனந்த முருகன், பொன்னியமன் வீடு வண்ணே கணேசன், செல்வராஜ் நாமக்கல்லிருந்தும், ரோசையா ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்தும் அன்புராணி அவர்கள், பர்வதவர்த்தினி, கார்த்திகேயன், சிவசுப்பிரமணியம், ஹேமலதா, மணலி பெரியசை கட ஜாய்குமார், சென்னை பழையவண்ணாரப்பட்டி சோமசுந்தர பிரபு, பர்வதவர்த்தினி, இவங்க எல்லாருமே வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இனி தொடர்வது காலை 6:45 மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் விதிமுறைகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 5 இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி வாங்கை பிரதமர் புதுதில்லியில் நேற்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒருங்கிணைந்த நல்லுறவை மேம்படுத்தவும் முதலீடுகளை அதிகரிப்பது குறித்தும் விரிவாக ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றத்திற்கு வெளிப்படையான நடவடிக்கைகளை தொடரவும் முடிவு செய்யப்பட்டதாக பிரதமர் அதில் கூறியுள்ளார். இதேபோல் ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு மொட்டேகியையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றார். இந்தியா ஜப்பான் இடையே அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் முன்னேற்றத்தை மேலும் முன்னெடுத்துச் செல்வது

0: அதற்கு உலக நாடுகளுடன் இணைந்து முக்கிய பங்காற்றுவதை உறுதி செய்வதாகவும் மற்றொரு பதிவில் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் கல்வி வேலைவாய்ப்புகளில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். கல்வி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை மற்றும் அரசு வேலைவாய்ப்புகளில் 69% இடஒதுக்கீட்டிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வழக்குகளின் விசாரணை இன்று வரவுள்ள நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். அப்போது 69% இடஒதுக்கீட்டினை பாதுகாக்கும் நோக்கில் தேவையான சட்ட நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள அவர் அறிவுரை வழங்கியதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்கிறார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் திரு விஜய் முதன்முறையாக இன்று தில்லி செல்கிறார். மாலை 4:30 அளவில் அவர் பிரதமரை சந்திக்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காலி மதுபாட்டில்கள் விவகாரம் தொடர்பாக ஈரோடு உள்ளிட்ட ஒரு சில மாவட்டங்களில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள டாஸ்மாக் பணியாளர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் காலி மதுபாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாட்டில்களை வெளி முகமை மூலமாக திரும்பப் பெறுவது குறித்து உயர்நீதிமன்றத்தில் உறுதிப்பத்திரம் அளிக்கப்பட்டு வரும் ஜூன் மாத இறுதிக்குள் பணியாளர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு மதிப்பளித்து பணியாளர்கள் அனைவரும் இன்று முதல் வழக்கம்போல் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. அம்மா உணவகங்களில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படங்களை நீக்கிவிட்டு முதலமைச்சர் திரு விஜயின் புகைப்படங்களை வைத்திருப்பதற்கு அஇஅதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அம்மா உணவகங்கள் என்றாலே மாநிலம் முழுவதும் மக்களின் உள்ளத்தில் தோன்றுவது ஜெயலலிதாவின் உருவம்தான் என்று கூறியுள்ளது. இத்தகைய செயல்களை தவிர்த்து அம்மா உணவகங்களின் செயல்பாடுகள் குறித்த அறிவிப்பை அரசு தீவிரமாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு உத்தரவிட்டுள்ளார். இம்மாவட்டத்தில் சட்டவிரோதமாக கனிமங்கள் வெட்டி எடுக்கப்படுவதை தவிர்க்க 76 குவாரிகளில் ஆளில்லா விமானம் மூலம் அளவீடு செய்யப்பட்டு அறிக்கை பெறப்பட்டதாக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதையடுத்து விருதுநகர் மாவட்ட புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்திய அமைச்சர் குத்தகை பரப்பிற்கு வெளியே குவாரி பணி மேற்கொண்ட 23 குவாரிகளை தற்காலிகமாக மூட உத்தரவிட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகைக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் பழ கண்காட்சி இன்று தொடங்குகிறது. ஜுராசிக் பார்க் என்ற கருப்பொருளுடன் 4 நாட்கள் இக்கண்காட்சி நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசனில் சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் தோட்டக்கலைத்துறை இணைந்து பல்வேறு கண்காட்சிகளை நடத்தி வருகிறது. இந்த ஆண்டு உதகை ரோஜா பூங்காவில் ரோஜா கண்காட்சி, புகழ்பெற்ற உதகை அரசு தாவரில் பூங்காவில் மலர் கண்காட்சி, காட்டேரி பூங்காவில் மலைப்பயிர்கள் கண்காட்சி போன்றவை நடைபெற்றது. இந்த நிலையில் கோடை விழாவின் இறுதி கண்காட்சியாக குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 66வது பழக்கண்காட்சி இன்று தொடங்கி 30ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடைபெறுகிறது. இதற்காக குழந்தைகளை கவரும் வகையில் ஜுராசிக் பார்க் என்ற கருப்பொருளை கொண்டு அலங்கார வடிவங்கள் பழங்களால் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக முகப்பு பகுதியில் சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் விதமாக பேரிச்சம்பழங்களை கொண்டு பிரம்மாண்ட டைனோசர் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் டைனோசர் முட்டைகள் நெல்லிக்காய்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதைத் தவிர பல்வேறு வகை பழங்களை கொண்டு மேலும் சில டைனோசர்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. உதகையிலிருந்து சரவணன்.
0: திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவிலில் 34 ஆண்டுகளுக்கு பின்னர் சுவாமி அம்பாள் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் வெள்ளித்தேரில் எழுந்தொருளி ரத வீதிகளில் உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவிளையாடல் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளம்

0: ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவிலில் கடந்த ஆண்டு புதிதாக வெள்ளித்தேர் செய்யப்பட்டு கோவிலுக்கு ஒப்படைக்கப்பட்டதை தொடர்ந்து 34 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வெள்ளித்தேரில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா வரும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவிளையாடல் திருவிழாவை முன்னிட்டு அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமி நெல்லையப்பர், காந்திபதி அம்பாள் மற்றும் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து வெள்ளித்தேரில் சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள், விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளும் எழுந்தருளினர். அதனைத் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வெள்ளித்தேரின் வடம் பிடித்து நெல்லையப்பர் கோவிலின் 4 ரதவீதிகளையும் தேரை இழுத்துச் சென்றனர். திரளான பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் வரும் 31 தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் அடுத்த 5 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும், வெப்பநிலை இயல்பை விட சற்றே அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். நிலவில் தளம் அமைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக ரோபோட்டிக் தரையிறங்கும் கருவிகள், ஆளில்லா விமானங்கள் குறித்த விவரங்களை நாசா வெளியிட்டுள்ளது. இந்தியா உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து ஹஜ் புனித யாத்திரைக்காக லட்சக்கணக்கானோர் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டறிக்கையில் ஜம்மு காஷ்மீர் குறித்த தகவல் இடம்பெற்றிருப்பதை இந்தியா நிராகரித்துள்ளது. நாட்டின் மக்கள் தொகை அதிகரிப்பை கட்டுப்படுத்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு பிரகாஷ் பிரபாகர் நவுலேக்கர் தலைமையில் உயர்மட்ட குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது. போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன உரிமையாளர்களிடமிருந்து உடனடியாக அபராதம் வசூலிக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்தியை மத்திய அரசு மறுத்துள்ளது. மகாராஷ்டிராவின் பால்கர் சாலை விபத்தில் உயிரிழந்த 13 பேரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. நாகப்பட்டினம் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் 4 வழி திருவாரூர் புறவழிச்சாலை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே கொத்தூரில் உள்ள எல்லை சோதனைச் சாவடியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு அக்ஷய் அனில் வாக்கரே ஆய்வு செய்தார். கிருஷ்ணகிரி அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட உள்ளதால் சாத்தனூர் அணை வரை உள்ள தென்பெண்ணை ஆற்றங்கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்தி. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை 92 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 254 ரன் எடுத்தது. 255 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 19.3 ஓவரில் 162 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இன்று நடைபெறும் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் விதிமுறைகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரம் 6:55. இப்பொழுது நம்ம கேட்கலாம் இன்று நமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 7 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி வந்து இடம்பெற இருக்கு. ஸோ உங்களுக்கான ஒரு கேள்வி வந்து காத்துட்ருக்கு. இதுக்கு வந்து நீங்கள் பதில் தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு அந்த கேள்விக்கு கீழே உங்களுடைய பதில்களை வந்து நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். தொடர்ந்து 8:02 இருக்குது. உங்கள் விருப்பம், உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் உங்களது பெயர்களுடன் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற காத்துட்ருக்கு. இன்று காலை 9:02-10 கலக்கல் அரங்கம் விளையாட்டு நிகழ்ச்சி, அதைத் தொடர்ந்து 10:02-11 என் கேள்விக்கு என்ன பதில், 11:02-12 என்றும் இனியவை. இதில் வந்து 1950, 60, மற்றும் 70களிலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு. 12:00-1 ரெட்ரோ நேரம், இதில் வந்து 1980 மற்றும் 90களில் வெளிவந்த திரைப்பட பாடல்கள். 1:00-2 பாடல் உங்கள் சாய்ஸ். உங்களுக்கு பிடித்த பாடல்களை வந்து தொலைபேசி வழியை நீங்கள் கேட்டு மகிழலாம். அதனைத் தொடர்ந்து 2:15-2:55 எங்கள் ஸ்டைல்.

2:55 3 மணி வரைக்கும் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். இன்று 3 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் வர்ணஜாலம் நிகழ்ச்சி. இதில் வந்து 2000 to 2020 வரைக்கும் வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு. இன்று மாலை 4:00 to 5:00 வரைக்கும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். 5:10 to 6:00 வரைக்கும் பூந்தென்றல். 6:00 to 6:30 வரைக்கும் பக்தி மாலை. இன்று மாலை 6:40 to 7:00 வரைக்கும் என் விருப்பம் இந்த நிகழ்ச்சி வந்து இடம்பெற காத்துட்ருக்கு. 7:00 to 7:15 வரைக்கும் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. வழங்கியவர் கொடிக்கானல் வானொலி நிலையம். 7:25 to 7:30 வரைக்கும் திரைகானம். 7:30 to 7:35 வரைக்கும் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பிசாரம் நினைவர்கள். இன்று 7:35 to 7:55 வரைக்கும் பாட்டும் பயணமும். 7:55 to 8:00 வரைக்கும் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். இன்று 8:05 to 9:00 வரைக்கும் நீ கூறினால் இந்த நிகழ்ச்சியும். 9:00 to 9:15 வரைக்கும் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். இன்றிரவு 9:15 to 10:00 வரைக்கும் என் இனிய பொன்னிலாவே. 10:00 to 11:00 வரைக்கும் எங்கள் அழைப்பில் உங்கள் தீர்வு. இன்று 11:00 to 12:00 நள்ளிரவு 12:00 வரைக்கும் மனசு மயங்கும். மனதிற்கு பிடித்தமான இதமான பாடல்கள் எல்லாம் வந்து உங்களுக்காக ஒளி உலாவர காத்துட்ருக்கு. இதெல்லாம் கேட்கறதுக்கு இணைந்திருங்கள். 102.3 விவித் பாரதி தமிழ்ஃபம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவேக் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
5: நேரத்தை பயன்படுத்தியவர்கள் தோற்றதும் இல்லை, வீணாக்கியவர்கள் வென்றதும் இல்லை அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வரிகளோட நம்மளுடைய நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம். நான் உங்கள் அர்ஜி மரியம் பேசிகிட்ருக்கேன். இன்றைக்கி பிறந்தநாள், திருமண நாள் மற்றும் அனைத்து இனிய நிகழ்வுகளை கொண்டாடுற நேயர்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நம்மளுடைய நிகழ்ச்சியில் முதல் பாடல் சுபாஷினி அனிருத் ரவிச்சந்தர் அசல் கோளார் பாடிய பாடல் இது. விஷ்ணு இளவன் மற்றும் அசல் கோளாரின் வரிகளுக்கு இசை அனிருத் ரவிச்சந்தர். கூலி திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டு இருக்கு. இணைந்திரங்கள் 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் சரியா 7:06. இன்னைக்கு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியோட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2026ஆம் ஆண்டிற்கான சர்வதேச புக்கர் பரிசை வென்ற நூல் எது? இதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி. இதற்கான பதில் உங்களுக்கு தெரியும் நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்களும் வந்து உமத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு அந்த கேள்விக்கு கீழே உங்களுடைய பதில்களை வந்து நீங்க எங்களுக்கு அனுப்பலாம். நிகழ்ச்சியில் அடுத்த நம்ம கேட்க போற பாடல் ஷான் ரோடன் மற்றும் தீன் குரல்களில் ஏகாதசியின் வரிகளுக்கு இசைஜி வி பிரகாஷ்குமார் பராசக்தி திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டே இருக்கு.

0: நிகழ்ச்சிகள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: 10 லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா? வாவ்,
2: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
3: அருமையா சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் சி ஸ்ரீராம் மற்றும் சஞ்சனா கல்மஞ்சை பாடிய பாடல். இது விக்னேஷ்வரனின் வரிகளுக்கு இசை லியான் ஜேம்ஸ், டிராகன் திரைப்படத்திற்காக.

0: இனி தொடர்வது காலை 7:15 தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பட்டியலின மக்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்த ஏதுவாக இணையதளம் மற்றும் மொபைல் செயலியை மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தொடங்கி வைத்தார். ஜம்மு காஷ்மீர் குறித்த தகவல் சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டறிக்கையில் இடம்பெற்றிருப்பதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் வெப்பத்தின் தாக்கம் அடுத்த சில தினங்களுக்கு நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். பட்டியலின மக்களுக்கான நலத்திட்டங்களை அமல்படுத்துவதை வலுப்படுத்தவும் அவற்றை டிஜிட்டல் முறையில் மேற்கொள்ளவும் ஏதுவாக இணையதளம் மற்றும் மொபைல் செயலியை மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், இந்த நடவடிக்கையின் மூலம் காகிதங்கள் பயன்பாட்டின் மூலமாக நிறைவேற்றப்பட்டு வந்த பட்டியலின மக்களுக்கான நலத்திட்டங்கள் இனி விரைவாக டிஜிட்டல் முறையில் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். திட்டங்களை செயல்படுத்துவதற்கான கால அவகாசமும் விரைவுபடுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பழங்குடியின மக்களுக்கான நலத்திட்டங்கள் வெளிப்படையான முறையில் மேற்கொள்வதை இந்த நடவடிக்கை உறுதி செய்யும் என்றும் டாக்டர் வீரேந்திரகுமார் தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவுடனான இந்தியாவின் ஒருங்கிணைந்த நல்லுறவுகள் கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னி வாங்கை

0: குறித்த பின்னர் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியா இந்தியா பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து விவாதித்ததாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். அணுசக்தியை உற்பத்தி செய்வதற்கான யுரேனியம் வழங்குவது உள்ளிட்ட எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்தும் அரிய வகை கனிமங்களை உற்பத்தி செய்வது தொடர்பாகவும் அப்போது ஆலோசனை மேற்கொண்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் அதில் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் குறித்த தகவல் சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டறிக்கையில் இடம்பெற்றிருப்பதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்கள் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதிகள் என்று கூறினார். இதனை பாகிஸ்தானும் சீனாவும் நன்கு அறிந்திருந்த போதிலும் இதுபோன்ற கூட்டறிக்கை வெளியிட்டிருப்பதை ஏற்க முடியாது என்று அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீர் லடாக் பகுதிகளில் வேறு எந்த நாடும் உரிமை கொண்டாடுவதை ஒருபோதும் ஏற்க முடியாது என்று திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் உறுதிபட கூறினார். தலைநகர் தில்லியில் காற்றின் தரத்தை மேம்படுத்துவது குறித்து எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தாவுடன் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையின்போது பல்வேறு துறைகளுடன் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், காற்றின் தரத்தை மேம்படுத்த எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள், குளிர்காலம் தொடங்குவதற்கு முன்பாக காற்று மாசடைவதை குறிப்பிடத்தக்க அளவு குறைக்க தேவையான நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. தில்லி அரசு எடுத்துள்ள முயற்சிகள் பாராட்டத்தக்கவை என்று திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்கிறார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் திரு விஜய் முதன்முறையாக இன்று தில்லி செல்கிறார். மாலை 4:30 அளவில் அவர் பிரதமரை சந்திக்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் இருந்து லட்சக்கணக்கானோர் ஹஜ் யாத்திரைக்காக சவுதி அரேபியா சென்றடைந்துள்ளனர். 5 நாட்களில் மேற்கொள்ளப்படும் இந்த புனித யாத்திரையில் சுமார் 16 லட்சத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்றுள்ளனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா மதினா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்தியாவில் இருந்து மட்டும் 175,000 யாத்ரீகர்கள் ஹஜ் யாத்திரை சென்றுள்ளனர். இரவு நேர தொழுகைக்கு பின்னர் யாத்ரீகர்கள் அனைவரும் மினா நோக்கி புறப்பட்டுச் செல்வார்கள். பின்னர் அங்கு சாத்தான் மீது கல்லெறியும் நிகழ்வு நடைபெறும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி வாங்கை பிரதமர் புதுதில்லியில் நேற்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒருங்கிணைந்த நல்லுறவை மேம்படுத்தவும் முதலீடுகளை அதிகரிப்பது குறித்தும் விரிவாக ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றத்திற்கு வெளிப்படையான நடவடிக்கைகளை தொடரவும் முடிவு செய்யப்பட்டதாக பிரதமர் அதில் கூறியுள்ளார். இதேபோல் ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு மொட்டேகியையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றார். இந்தியா ஜப்பான் இடையே அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் முன்னேற்றத்தை மேலும் முன்னெடுத்துச் செல்வதற்கு உலக நாடுகளுடன் இணைந்து முக்கிய பங்காற்றுவதை உறுதி செய்வதாகவும் மற்றொரு பதிவில் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். நேபாள முன்னாள் பிரதமர் ஷேர் பகதூர் துபா, அவருடைய மனைவியும் முன்னாள் வெளியுறவு அமைச்சருமான அர்சு ராணா துபாவையும் கைது செய்ய வேண்டாம் என்று அந்நாட்டு அரசை நேபாள உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தற்போது ஷேர் பகதூர் துபாவும் அவருடைய மனைவியும் வெளிநாட்டில் தங்கியுள்ளனர். அவர்களுக்கு எதிராக காத்மாண்டு மாவட்ட நீதிமன்றம் கடந்த மாதம் கைது உத்தரவை பிறப்பித்த நிலையில் உச்சநீதிமன்றம் தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ராஜஸ்தான் உள்ளிட்ட கிழக்கு பகுதி மாநிலங்களிலும் இதர வட மாநிலங்களிலும் இம்மாத இறுதி வரை வெப்பத்தின் தாக்கம் நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடமேற்கு மாநிலங்களில் வரும்

29 தேதி வரையிலும் கிழக்கு வளைகுடா பகுதிகளில் வரும் 31 தேதி வரையிலும் வெப்ப அலைகள் தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதே நேரம் கேரளாவின் ஒரு சில பகுதிகளிலும், லட்சத்தீவு, தமிழகம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கிழக்கு பகுதிகளிலும் அடுத்த 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இந்நிலையில் தென்மேற்கு பருவமழை அரபிக்கடல் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சனிக்கிழமை தொடங்கும் என்றும், வங்கக்கடலின் கிழக்கு பகுதி மற்றும் அந்தமான் கடல் பகுதியின் பெரும்பாலான இடங்களில் பருவமழை

0: அரபிக்கடல் பகுதிகளில் சனிக்கிழமை தொடங்கும் என்றும், வங்கக்கடலின் கிழக்கு பகுதி மற்றும் அந்தமான் கடல் பகுதியின் பெரும்பாலான இடங்களில் பருவமழை முன்கூட்டியே தொடங்கும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. தமிழகத்தின் விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல் குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு உத்தரவிட்டுள்ளார். இம்மாவட்டத்தில் சட்டவிரோதமாக கனிமங்கள் வெட்டியெடுக்கப்படுவதை தவிர்க்க 76 குவாரிகளில் ஆளில்லா விமானம் மூலம் அளவீடு செய்யப்பட்டு அறிக்கை பெறப்பட்டதாக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதையடுத்து விருதுநகர் மாவட்ட புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்திய அமைச்சர், குத்தகை பரப்பிற்கு வெளியே குவாரி பணி மேற்கொண்ட 23 குவாரிகளை தற்காலிகமாக மூட உத்தரவிட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நேற்று 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. வியட்நாமின் டானாங்கில் நடைபெறும் இப்போட்டியின் 65 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் மோஹித் குமார் கிர்கிஸ்தான் வீரரை 12-4 என்ற புள்ளிக்கணக்கில் வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். 79 கிலோ எடைப்பிரிவில் சந்திரமோகன் தங்கம் வென்றார். 92 கிலோ எடைப்பிரிவு இறுதியாட்டத்தில் கிர்கிஸ்தான் வீரரிடம் வெற்றி வாய்ப்பை இழந்து புனித்குமார் வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். 125 கிலோ எடைப்பிரிவில் கஜகஸ்தான் வீரரிடம் தோல்வியடைந்த லாக்கியும் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 86 கிலோ எடைப்பிரிவில் சச்சின் மோர் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை 92 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 254 ரன் எடுத்தது. கேப்டன் ரஜத் படிதார் 33 பந்துகளில் 93 ரன் குவித்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். விராட் கோலி, கிருணால் பாண்டியா ஆகியோர் தலா 43 ரன் சேர்த்தனர். 255 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 19.3 ஓவரில் 162 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அந்த அணியின் ராகுல் தெவாட்டியா மட்டுமே 68 ரன் சேர்த்தார். இன்று நடைபெறும் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பட்டேல் இன மக்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்த ஏதுவாக இணையதளம் மற்றும் மொபைல் செயலியை மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்தர் குமார் தொடங்கி வைத்தார். ஜம்மு காஷ்மீர் குறித்த தகவல் சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டறிக்கையில் இடம்பெற்றிருப்பதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். ராஜஸ்தான் உள்ளிட்ட வடமாநிலங்களில் வெப்பத்தின் தாக்கம் அடுத்த சில தினங்களுக்கு நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் சரியா 7:25. வணக்கம் தமிழ்நாடு, இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். ஸோ எந்த ஒரு வேலையும் வந்து நம்ம சிரமம் பார்க்காம உழைத்தால்தான் நம்மளுடைய கனவுகளை வந்து நம்மளால் நிச்சயமாக வந்து அடைய முடியும். ஸோ எந்த ஒரு உழைப்பிற்கும் வந்து சிரமமே பார்க்காம நம்ம வந்து அதை வந்து அடுத்த கட்டத்திற்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான முயற்சியாக அதை கருதி அந்த வேலையை வந்து கண்டிப்பாக செஞ்சிங்கன்னா நம்மளுடைய முன்னேற்றம் வந்து அதிகரிக்கும் அப்படின்ற தன்னம்பிக்கை ஒரு சிந்தனைகளோடு நம்மளுடைய நிகழ்ச்சியில் இன்றைக்கி என்ன கேள்வி கேட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா, 2026 சர்வதேச புக்கர் பரிசை வென்ற நூல் எது? இதற்கான பதில் உங்களுக்கு தெரியும். நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு அந்த கேள்விக்கு கீழே உங்களுடைய பதில்களை வந்து நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். ஸோ நம்மளுடைய கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியான பாடல்கள் சில்லுன்னு அப்படி தான் வந்து வந்துட்டுருக்கு நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில். அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் சாயபெங்கர் மற்றும் பால்டபா பெபூமிகா தீப்தி சுரேஷ் பாடிய பாடல் இது. பாடலுக்கு இசை சாயபெங்கர், டியூட் திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள்.

0: நீங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் வெள்ளிக்கிழமை 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்.
2: 2 நாள் பாடின பாட்டு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இந்த பாட்டு. ஏன்னா காஞ்சனா முனின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி முனி ஆக்சுவலாக லாரன்ஸ் சார் பண்ண படம், ராஜ்கிரண் சார் நடிச்சிருப்பார், அதுலேயும் வந்து நான் தெலுங்கு போர்ஷன் வந்து நான் பாடினேன். எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டு, அப்புறம் காஞ்சனாலையும் நான் பாடியிருக்கேன் அப்படின்ட்டு தெலுங்குலையும் அதை ரெக்கார்ட் பண்ணாங்க. அப்புறம் காஞ்சனா தெலுங்கு பாடும்போது எனக்கு 1 ஹவரில் நான் அதை பாடிட்டேன். 2 நாள் தமிழில் பாடின ஒரு பாட்டு தெலுங்குல பாடும்போது இது எப்படி பாடணும் அப்படின்ற மெத்தட் தெரிஞ்சதுனால, ஸோ தமிழ் தெலுங்கு ரெண்டுத்துலையுமே பெரிய வரவேற்பு கிடைச்சது எனக்கு இந்த பாட்டு.
1: ஆயிரம் பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மண் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும்.

0: இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05
1: 2.3 பாட்டுக்கு.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான

நேரம் 7:36. வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் வந்து நம்மளுடைய நேயர்கள் வந்து வாழ்த்துக்கள் தெரிவித்து பதிவுகள் போட்டிருக்காங்க. பொன்னியமன் மேடை வண்ணை கணேசன் அவங்க வந்து பாடல்களுடைய அணிவகுப்பு வந்து அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பழனி அவர்கள் வந்து காலை வணக்கம்.

0: பிரபாகர் அவங்களும் வந்து நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரபாகரன் அவங்களும் வந்து தகவல்கள், செய்திகள், நிகழ்வுகள் இந்த மாதிரி எல்லாமே வந்து நாங்கள் கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்களும் வந்து புதன்கிழமை காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. தீட்டாளம் டி சி ராஜேஷ் அவங்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அப்பனா நகர் மூர்த்தி அவங்களும், ஆரணி பாப்பம்பாடி ஆண்டாள் தேவமணி அவங்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மோனிகா அந்த பாட்டு வந்து கிளைமேட்டுக்கு ஏற்ற இந்த ஸ்டார்ட் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டம் போட வைத்தது அப்படின்னு தீட்டாளம் டி சி ராஜேஷ் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. கேசவன் அவங்களும் வந்து வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. நம்மளுடைய அந்த நேரத்தை பயன்படுத்தியவர்கள் தோற்றதும் இல்லை, வீணாக்கியவர்கள் வெற்றி பெற்றதும் இல்லை அப்படின்ற பொன்மொழி சிந்திக்க வைத்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நேயர்கள் வந்து பதிவுகள் போட்டிருக்காங்க. மேலப்பேட தயலன் அவர்களும், சூலை ரீஜா மனோகரன் அவர்களும், ராஜலட்சுமி அவங்களும் வந்து காலை வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து ரங்கராஜன் அவங்களும் வந்து நம்மளுடைய பாடல்கள் இனிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, தொடர்ந்து நம்மளுடைய கேள்விக்கும் வந்து நம்மளுடைய நேயர்கள் வந்து பதில்கள் அனுப்பியிருக்காங்க. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோன்னா, 2026 ஆண்டிற்கான சர்வதேச புக்கர் பரிசை வென்ற நூல் எது? இதற்கான பதில் உங்களுக்கு தெரியும்னா நீங்களும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அந்த ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு அந்த கேள்விக்கு கீழே உங்களுடைய பதில்களை வந்து நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31 ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.
1: விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.

வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் ஆண்டனி தாசன் மற்றும் சுபலட்சுமி பாடிய பாடல் இது. கருமத்தூர் மணிமாறனின் வரிகளுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார். மாஸ்க் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டே இருக்கு. இணைந்திருங்கள்.

0: நல்ல நல்ல தமிழ் பாடல்களை பிளே பண்ற தமிழுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நான் உங்க சிபிராஜ் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
2: நேரம் சரியா 7:50. நாம கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி, 2026 சர்வதேச புக்கர் பரிசை வென்ற நூல் எது? இதற்கான சரியான பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல சொல்லிடலாம். தைவானிய நாவலாசிரியர், கட்டுரையாளர் இவர் வந்து எழுதிய, அதாவது இவருடைய பேர் பார்த்திங்கன்னா யாங் ஷுவாங் சி. இவர் எழுதிய தைவான் டிராவலாக் அப்படின்ற ஒரு நூல் தான் வந்து லின் கிங் அப்படின்றவரால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. ஸோ இந்த நூல் வந்து 2026 சர்வதேச புக்கர் பரிசை வந்து வென்றிருக்கு. இதற்கான சரியான பதில்கள் வந்து யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். திருமழிசை அஸ்வினி நாகராஜ், மதுரை சண்முக சுந்தரம், ஹரிஹரன் அவங்களும் அனுப்பியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், பிரகாஷ் டிபிஎஸ், பெங்களூர் கோப்பநத்தம் ராம் பிரகாஷ், சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, புதுப்பட்டி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து ஐயப்பன் அவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன், மாலினி தேவி அருணாச்சலம், பிரகாஷ், செந்தில் குமரன், அலிநகரம் மகாதேவன், ராதாகிருஷ்ணன் தேனி மாவட்டத்திலிருந்தும், ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டானிலிருந்தும், சாமுண்டி அவர்களும், கீதா ராஜகோபாலன் அவர்களும், தீட்டாளம் டி சி ராஜேஷ் அவங்க, ஆரணி பாப்பம்பாடி, ஆண்டாள் தெய்வமணி, பொன்னியம்மன் மீடு, வன்னி கணேசன், அடுத்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பட்டி கண்ணன், புரசைவக்கம் சவுந்தரராஜன், மேலப்பேடு தயாளன், ராஜலட்சுமி அவங்களும், என்எம்பி நச்சப்பிள்ளை, பிரபாகரன், ரங்கராஜன் டி நகர்லிருந்தும், அன்புராணி புலுவப்பாளையத்திலிருந்து, ஆனந்த முருகன், வீரதுரை பிரபு வீரா ராஜபாளையத்திலிருந்தும், மயிலை பட்டாபி அவங்களும் வந்து அனுப்பியிருக்காங்க. ஆரணி பாப்பம்பாடி, ஆண்டாள் தீபமணி, கமலாவர்தன், தூத்துக்குடி சி பாலசு

சுப்பிரமணியம். இவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. ஸோ பதில் அனுப்பிய அனைத்து நேயர்களுக்கும் பெரிய கைத்தடல் ஒன்று கொடுத்தாச்சு. இப்போ நம்மளுடைய நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க போகிற பாடல் தனுஷ் மற்றும் ஜுனிதா காந்தி இவங்க பாடிய பாடல் இது. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள்.

இன்றைக்கி வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் உள்ள அந்த பாடல்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் நிறைவாக ஒழிக்க வரும் பாடல் சந்தோஷ் நாராயணன் சமைத்து பாடிய பாடல் இது. ரெட்ரோ திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது. இதுக்கப்புறமா 10 மணிக்கு வந்து என் கேள்விக்கு என்ன பதில் இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்காக வந்து நான் அதாவது பாட்டு கேள்விகள் தான், ஓகேங்களா? ரொம்பவே ஈஸியான பாட்டு கேள்விகள் உங்களுக்காக நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதுவரை இணைதர்கள் 102.3 பாரதி தமிழ் மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவுடனான இந்தியாவின் ஒருங்கிணைந்த நல்லுறவுகள் கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பட்டியலின மக்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்த ஏதுவாக இணையதளம் மற்றும் மொபைல் செயலியை மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்தர்குமார் தொடங்கி வைத்தார். போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன உரிமையாளர்களிடம் இருந்து உடனடியாக அபராதம் வசூலிக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்தியை மத்திய அரசு மறுத்துள்ளது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு உத்தரவிட்டுள்ளார். அம்மா உணவகங்களில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படங்களை நீக்கிவிட்டு முதலமைச்சர் திரு விஜயின் புகைப்படங்களை வைத்திருப்பதற்கு அஇஅதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட உள்ளதால் சாத்தனூர் அணை வரை உள்ள தென்பெண்ணை ஆற்றங்கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் கோடை விழாவை முன்னிட்டு பழ கண்காட்சி இன்று தொடங்குகிறது. இந்தியா உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து ஹஜ் புனித யாத்திரைக்காக லட்சக்கணக்கானோர் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெறும் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நேற்று 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

அசினமாப்பேட்டை கணபதி சரஸ்வதி சௌமியா ஸ்ரீகவி குரோம்பேட்டை என் சத்யநாராயணன் பத்மா அனன்யா ஆத்யா அனிதா வாசுதேவ கிருஷ்ணா விஸ்வா எஸ் ஆர்த்தி வருண் இவங்க எல்லாரோட விருப்பமான நம்ம கேட்க போகிற பாடல் எல்ஜிஎம் படத்துலேருந்து.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. 8:13 கடந்து போயிட்டுருக்க இந்த நேரம் உங்களுக்காக உங்கள் விருப்பத்தோட அடுத்த பாடல் வேலூர் ராமநாயகன் பாளையம் பஷீர் அகமத் தமன்னா நிலு ஃபாத்திமா நிகாதா பசும் வேலூர் கே கே நகர் ஜானு பாபு தங்கமணி தனவேல் வடபழனி செல்வம் செண்பகம் காசிக்கோட்டை ஆதியப்பன் ஜானி பூந்தோட்டம் நூருலா ரஸ்யாபி மீஜுமா ஆர் என் பாளையம் ஹரிம் பாஷா ஷமு ஜே ஜே நகர் முஸ்தபா அஃபாஸ் கூடுவான் பூண்டி மதன் மாலினி கூடுவாஞ்சேரி ஏகாம்பரம் மின்னலா கூத்திரம்பாக்கம் சுசீலா சுந்தரன் சங்கன் கூவத்தூர் கனகசுந்தரன் மண்டோதரி கூவம் வீரராகவன் குருமூர்த்தி இவங்க எல்லாரோட விருப்பமா நீங்க கேட்க போறீங்க ஜெயிலர் படத்துல இருந்து அடுத்த
1: பாடல். அந்த ரூல்ஸ் இஷ்டத்துக்கு அப்பப்ப மாத்திட்டே இருப்பேன். அது கப்சிப்பன்னு கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதோ அதை அடாவடி தரப்பட நினைச்ச உன்னை கண்ட துண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். ஹொக்கோ டைகர் கா ஹொக்கோ.

0: டைகர் கா ஹுக்கும். அர்த்தமாயிருந்தா ராஜா.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 8:20.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
0: உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மேட்டுத்தெரு பொன் ஸ்ரீனிவாசமூர்த்தி சுமதி திருமலைவாசன் விஷ்ணுபிரியா சாதனாஸ்ரீ ராமகிருஷ்ணன் அபிநய.

அன்னிமலன், எஸ்டேட் பேங்க் காலனி, ஷாஃபி ராஃபி, காதர் ஷமீத், காஜா சல்மா, ஷம்மு அலி, தபஷுன் காதர் பாஷா, ரேஷ்மா, நஸ்ரின், சமீம், பிரதோஸ், சாயின் ஷா, ஷேக் ஷயாத், ரிஸ்வான், சாமியானா பானு, இவங்க எல்லாரோட விருப்பமாக நீங்கள் கேட்க போகிறீங்க தக் லைஃப் படத்திலிருந்து அடுத்த பாடல்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்கள் உங்கள் விருப்பம் கேட்டுட்ருக்கீங்க. வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, வெற்றி செல்வி, இந்துமதி, கலையரசி, தமிழரசி, விஷால்.

சோபனா, கார்த்திக், அஸ்வினி, பாலாஜி, ஆகாஷ், ஆஷிகா, கனிமொழி, மலர்விழி, தாமரை, சாதனா, ஸ்ரீமதி, தாருண்யா, தேவதர்ஷினி, திவ்யதர்ஷினி, அவந்திகா, அக்ஷயா, சாய்தன்யா, வெள்ளிவாக்கம் ராஜா, ராஜ்குமார், ராமமூர்த்தி, ஆறுமுகம், கர்நாடக மாநிலம், சின்ன திருப்பதி, பிரகாஷ், ஷாமலா, அஸ்வினி, ஆனந்த், பண்டித், இவங்க எல்லாரோட விருப்பமாக நீங்கள் கேட்க போகிறீங்க ரெமோ படத்துலேருந்து இந்த பாடல்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. இது உங்கள் விருப்பம். இனி நீங்கள் கேட்க போகிற பாடல் ரஜினி முருகன் படத்திலிருந்து. பாடலை விரும்பி

கேட்டிருக்கக்கூடிய நேயர்கள் ஆவடி, திருவிழிஞ்சியம் பாக்கம், சுப்புலக்ஷ்மி, விஜயராஜ், தனராஜ், தனம், அழகு சுந்தரி, ராகவன், ஆவடி, காமராஜர் நகர், இசையின்பன், இசையரசி, லக்ஷ்மி, மேற்கு மாம்பலம், அசோக், கார்த்திக், நாராயணன், ஜெயலக்ஷ்மி, பார்த்தசாரதி, கலைமணி, கணேசன், டி ராஜேந்தர், லக்ஷ்மி, மயிலாப்பூர், காமாட்சி, அஸ்வதி, அசோக், இளையான்குடி, இக்பால், சித்தி, கதீஜா, அப்துல் மஜீத், ரிபாயா, முகமது அசன், நூருல், ஃபாத்திமா, இவங்க எல்லாரோட விருப்பமா இதோ ரஜினி முருகன் படத்திலிருந்து பாடல்.

0: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
1: உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் உடன்குடி உலகநாதன் இருதயம், காரைக்குடி காந்தாமணி, திட்டக்குடி ஹரிபாலன், மன்னார்குடி மதிவதனன், தூத்துக்குடி சுபாஷ் தெய்வானை, பட்டாளம் அப்துல் ஜலீல், காரைக்கால் நச்சுப்பிள்ளை, கூடுவாஞ்சேரி கனகராஜ், மணலி மாறன், மேலப்பேடு தயாளன், மந்தைவெளி விநாயகம், பரமக்குடி அலங்கராஜ், ஸ்ரீராம், இளையான்குடி குமாரப்பா, விழுப்புரம் சரவணன், இவங்க எல்லாரோட விருப்பமா மையல் படத்திலிருந்து பாடல்.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

8:41 கடந்து போயிட்டுருக்கேன். இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் FM 102.3 உங்கள் விருப்பம் கேட்டுட்ருக்கீங்க. அடுத்த பாடல் எய்தவன் படத்திலிருந்து, திருமணிசை உஷாராணி ராஜேந்திரன், நீலாங்கரை கோகுல் பாட்சா, கண்ணகி நகர் கருப்புசாமி கண்மணி, அச்சிறுப்பாக்கம் ரமணி ராஜகோபால், மயிலாப்பூர் நித்யா லக்ஷ்மி சுபஸ்ரீ, திருமணிசை பிரயம்பத்து கோட்டீஸ்வரன் தர்மா, சென்னை 60 சில்பா ஸ்ரீ ஏகா ராஜா, திருமணிசை பேரூராட்சி குடியிருப்பு வீரராகவன் மங்கம்மாள் ராஜலட்சுமி மாரி சூர்யா, கன்னிகை பேர் சாமுவேல் பிரபு தனிகா, களத்தூர் பிரபாகரன் வெங்கடேசன், மாமண்டூர் பராங்குசன், துரைவேலு, ஏகனாபுரம் ரங்கநாதன், வசந்தி ஹேமா, புள்ளலூர் ருக்கு பக்கிரிச்சாமி, இவங்க எல்லாரோட விருப்பமாக எய்தவன் படத்திலிருந்து அடுத்த பாடல்.

0: விவின் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்.
1: ரெண்டு நாள் பாடின பாட்டு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இந்த பாட்டு. ஏன்னா காஞ்சனா முனின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி முனி ஆக்சுவலாக லாரன்ஸ் சார் பண்ண படம், ராஜ்கிரண் சார் நடிச்சிருப்பார், அதுலேயும் வந்து நான் தெலுங்கு போர்ஷன் வந்து நான் பாடினேன். எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டு, அப்புறம் காஞ்சனாலையும் நான் பாடியிருக்கேன் அப்படின்ட்டு தெலுங்குலையும் அது ரெக்கார்ட் பண்ணாங்க. அப்புறம் காஞ்சனா தெலுங்கு பாடும்போது எனக்கு 1 hour நான் அதை பாடிட்டேன். ரெண்டு நாள் தமிழில் பாடின ஒரு பாட்டு தெலுங்குல பாடும்போது இது எப்படி பாடணும் அப்படின்ற மெத்தட் தெரிஞ்சதுனால, ஸோ தமிழ் தெலுங்கு ரெண்டுத்துலேயுமே பெரிய வரவேற்பு கிடைச்சது எனக்கு இந்த பாட்டு.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. 8:49 நிமிஷத்தை கடந்து போயிட்டுருக்க இந்த நேரம். இது உங்கள் விருப்பம், தொடர்ந்து உங்களுக்கான விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. உங்கள் விருப்பம் அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க விரும்பின பாடல் ஒரு சின்ன தபால் அட்டையில் நீங்கள் உங்களுடைய சொந்தம் யார் உங்களுக்கு பிடிச்சவங்க அவங்களுக்காக நீங்கள் என்ன பாடல் கேட்க போகிறீங்க அப்படிங்கிறத பாடலை தேர்வு பண்ணிவிட்டு நீங்கள் எங்களுடைய நிலையை முகவரிக்கு அனுப்பி வச்சிங்க அப்படின்னா ஒரு சின்ன தபால் அட்டை போதும். அதில் நீங்கள் அனுப்பி வைக்கக்கூடிய உங்களுடைய விருப்ப பாடல்கள் ஒவ்வொரு நாளும் காலை 8 மணிக்கு உங்கள் விருப்பத்தில் உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 ஒலிபரப்பாகும். நேரம் 8:50. புது கேசவரம் வஜ்ரவேலு, கேசவன், தக்கோலம் நடராஜன், கிருஷ்ணமால், காஞ்சிபுரம், ஏனாத்தூர்,

நாகராஜ், செல்வி, ரித்திகா, பண்ருட்டி, ஓரையூர், சுந்தரமூர்த்தி, மரகதம், செம்பரம்பாக்கம், ஏழுமலை ரெஜினா, சோமங்கலம் சடகோபன், பரணிபுத்தூர், துரைவேலு நவீனன், அரிச்சந்திராபுரம் ஸ்ரீனிவாசன், கனகவல்லி, வேதம், மதுரவாயல் ஆதிரா, சம்யுக்தா, சம்பத், மனோகரன், சோமங்கலம் சடகோபன், ரவீந்திரன், பிச்சைவாக்கம் சிகாமணி, ஏகாம்பரம் ரவி, இவங்க எல்லாரோட விருப்பமா திருச்சிற்றம்பலம் படத்திலிருந்து பாடல்.

விவித் பாரதி தமிழ் FM 102.3 உங்கள் விருப்பம் கேட்டுட்ருக்கீங்க. விருகம்பாக்கம் சந்திரசேகரன், அமுதா, சிந்து பூந்துரை, எம்எஸ் கண்ணன், ஆசை கண்ணன், அயன்புரம் சத்யநாராயணன், பம்மல் ஜோதி அன்பு, திருநின்றவூர் நடுக்குத்தகை தீனதயாளன், திருவல்லிக்கேணி நாராயணன், தமிழரசி திட்டக்குடி செல்வராஜ், கொரட்டூர் மணவாளன், ஆனந்தி மணவாளன், ராமேஸ்வரம் மதீனா, ரம்ஜான், ஆஷிக், தௌபிக், தாரிக், முகமது ஹபி, ஷியாத், ஹம்சா, ரனியா, மேக்னா, இவங்க எல்லாரோட விருப்பமாக எண்ணி துணிக படத்திலிருந்து நிறைவு பாடல்.

0: இந்த பாடலோடு நிறைவு பெற்றது உங்கள் விருப்பம்.
1: உங்கள் விருப்பம், உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நிறைவு பெற்றது உங்கள் விருப்பம். தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: நேரம் 9 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஆஸ்திரேலியாவுடனான இந்தியாவின் ஒருங்கிணைந்த நல்லுறவுகள் கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பட்டியலின மக்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்த ஏதுவாக இணையதளம் மற்றும் மொபைல் செயலியை மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்தர்குமார் தொடங்கி வைத்தார். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். போக்குவரத்து

0: விதிகளை மீறும் வாகன உரிமையாளர்களிடமிருந்து உடனடியாக அபராதம் வசூலிக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்தியை மத்திய அரசு மறுத்துள்ளது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல் குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு உத்தரவிட்டுள்ளார். அம்மா உணவகங்களில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படங்களை நீக்கிவிட்டு முதலமைச்சர் திரு விஜயின் புகைப்படங்களை வைத்திருப்பதற்கு அஇஅதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட உள்ளதால் சாத்தனூர் அணை வரை உள்ள தென்பெண்ணை ஆற்றங்கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் கோடை விழாவை முன்னிட்டு பழ கண்காட்சி இன்று தொடங்குகிறது. இந்தியா உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து ஹஜ் புனித யாத்திரைக்காக லட்சக்கணக்கானோர் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெறும் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நேற்று 2 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 9:02.
3: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
2: கலக்கல் அரங்கம் கேட்கறதுக்கு நீங்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமா ஆவலா காத்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கான கேம் ஷோ என்ன அப்படிங்கறத சொல்லிடுறேன். நான் சின்ன குறிப்பு தரப்போறேன். அந்த குறிப்பு வந்து எதை பத்தினதும் இல்லை, ஒரு திரைப்படம் பற்றின பேருக்கான குறிப்பு தான். இது படத்தோட பேரு, நீங்க கண்டுபிடிங்க, பார்க்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். நான் கொடுக்கக்கூடிய இந்த எளிமையான குறிப்புகள்ல இருந்து படத்தோட பேரை நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. பரிசா அந்த படத்தோட பாடலையே உங்களுக்கு நான் கொடுத்துட போறேன். சரி, நேயர்கள் இணைப்பில் வர்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருப்பீங்க. தொலைபேசி என்ன சொல்லிடலாம், 044-295-2-08-53, 2-8-3-8-9-8-7-1. முதல் நேயர் இணைப்புக்கு வந்துட்டாங்க. வணக்கம்.
4: வணக்கங்க.
2: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
4: திருநின்ற ஊர் கணபதி.
2: சார், சினிமா நமக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான விஷயம் இல்லையா? படம் பார்த்து பார்த்து இந்த பாடல்லாம் உங்க மனசுல பதிஞ்சிருக்கும். அதனால படத்தோட பேருக்கான சின்ன குறிப்பு தான் தரப்போறேன். அந்த குறிப்பை வச்சு நீங்க ஈஸியா படத்தோட பேரை கண்டுபிடிச்சிடலாம். தபால், வீட்டு எண், தெரு, பின்கோடு, மாவட்டம். இல்ல, தபால், வீட்டு எண், தெரு, பின்கோடு, மாவட்டம்.
4: பழைய படங்கள்.
2: நான் இத்தனை குறிப்பு சொல்லிட்டேன், இனி பழசா புதுசா அப்படின்னு என்னால சொல்ல முடியாது இல்லையா? நிறைய குறிப்புகள் கொடுத்துட்டேன். சரி, அடுத்த நேர் முயற்சி எடுக்கிறாங்களான்னு பாக்கலாம். நன்றி. வணக்கம்.
5: கார்த்திக் பேசுமா?
2: கார்த்திக் சார், தெரியுமா உங்களுக்கு?
5: சொல்லுங்க.
2: தபால், வீட்டு எண், தெரு, பின்கோடு, மாவட்டம்.
5: தபால், பின்கோடு. சென்னை 28 மேடம். சென்னை 28.
2: இல்லை இல்லை இல்லை,
5: தெரியல மேடம்.
2: சரிங்க, பார்க்கலாமா அடுத்த நேர் யார் என்ன சொல்கிறாங்கன்னு. வணக்கம்.
6: ஹலோ.
2: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
6: சிவகுமார் மேடம்.
2: சொல்லுங்க சார், குறிப்பு கேட்டிங்களா, இன்னொரு முறை சொல்லணுமா?
6: மாவட்டம் சொன்னீங்க.
2: சரி, தபால் சொல்லியிருக்கேன், வீட்டு எண் சொல்லியிருக்கேன், தெரு சொல்லியிருக்கேன், பின்கோடு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஒரு படத்தோட பேரை குறிக்குது.
6: ஜில்லா. ஜில்லா.
2: ஜில்லாவா? இல்லை இல்லை இல்லை.

0: பாப்போம் யார் தான் சரியா சொல்றாங்க அப்படின்னு. வணக்கம்
1: மேம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: ஹேமலதா கள்ளக்குறிச்சியில. எப்படி இருக்கீங்க மேம், நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் ஹேமலதாமா. குறிப்பு கேட்டிருப்பீங்க, படத்தோட பேரை சொல்லிடுறீங்களா?
1: நீங்க ஏதாவது நியூஸ் முடிஞ்சு இப்பதான்.
0: ஓகே, நான் சொல்லிடுறேன். தபால், வீட்டியன், தெரு, பின்கோடு, மாவட்டம்.
1: இதோட திரைப்படம் பேர் சொல்லணும்.
0: ஆமா ஆமா,
1: முகவரி வருமா?
0: சூப்பருங்க, கரெக்டா சொல்லிட்டீங்க, முகவரி தான். இது அவ்வளவும் எதை குறிக்குது? முகவரியை குறிக்குது. பாடலை கேட்டலாம். நன்றி.

0: They say the view from the top changes everything. But for a few, the view from the clouds is the only one that matters. The Indian Air Force invites applications for commissioned officers through AFCAT 2 of 2026. Registrations open on May 20th, 2026. Visit afcat.edcil.co.in and take the first step toward the blue.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. 9:12 கடந்து போயிட்டுருக்கேன். இந்த நேரம் கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கத்தில் இன்றைக்கான கேம் ஷோ என்னென்னா, வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நான் கொடுக்க போகிற குறிப்புகளை வச்சு நீங்கள் படத்தோட பேரை கண்டுபிடிக்க போகிறீங்க. படத்தோட பேருன்னு சொன்னோன்ன படம் சம்மந்தப்பட்ட குறிப்புகள் உங்களுக்காக வந்துடும். அடுத்த நேர் யார் அப்படின்னு பார்த்தலாம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சரி, உங்களுக்கான திரைப்படத்துக்கான குறிப்புகளை சொல்லிடுறேன், படத்தோட பேரை கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஆபத்து, ஆனந்தம், அன்பு, துணைவன்.
2: ஆபத்து, ஆனந்தமா?
1: ஆபத்து, அதுக்கப்புறமா ஆனந்தம், அன்பு, துணைவன்.
2: ஆண்டவன் கட்டளையா மேடம்? ஆண்டவன் கட்டளை
1: இல்ல. அடுத்த நேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டலாம். ஆபத்து, ஆனந்தம், அன்பு, துணைவன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வணக்கம்.
3: வணக்கம், மத்தியபத்தினை தமிழந்தி.
1: சொல்லுங்க சார், ஆபத்து, ஆனந்தம், அன்பு, துணைவன், இதெல்லாம் குறிப்புகள். படத்தோட பேரை கண்டுபிடிக்க முடியுதா?
3: நண்பன்.
1: ரொம்ப அருமைங்க, ஃப்ரெண்ட்ஸ் படம் தான்.
3: நன்றி.
1: கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. அவருக்கான பாடலை கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்கு. அது வானம் பெருசு தான் இல்லையா, வானத்தை விட ரொம்ப பெருசு இந்த நட்பு. அது அழகாக சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆபத்து காலத்துலேயும் சரி, நம்ம கூட ஆனந்தம் இருக்கும்போதும் சரி, அன்பா நம்ம பக்கத்தில் ஒரு துணைவன் இருந்தா அதுக்கு பேர் தாங்க நட்பு. எந்த கஷ்ட காலமாக இருந்தாலும் கூட நண்பன் பக்கத்தில் இருந்தால் அது எல்லாமே காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவு நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான், அது உண்மை, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நட்பு அப்படின்னு சொன்னோன்னே இதெல்லாம் நம்ம கண் முன்னாடி வந்துடும் இல்லையா. பாடலை கேட்கலாம்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க கலக்கல் அரங்கம்.
1: பண்பலை 102.3 வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்.
2: ரெண்டு நாள் பாடின பாட்டு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இந்த பாட்டு. ஏன்னா காஞ்சனா முனின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி முனி ஆக்சுவலாக லாரன்ஸ் சார் பண்ண படம், ராஜ்கிரண் சார் நடிச்சிருப்பார், அதுலேயும் வந்து நான் தெலுங்கு போர்ஷன் வந்து நான் பாடினேன். எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், அதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டு அப்புறம் காஞ்சனாலையும் நான் பாடியிருக்கேன் அப்படின்ட்டு. தெலுங்குலையும் அது ரெக்கார்ட் பண்ணாங்க. அப்புறம் காஞ்சனா தெலுங்கு பாடும்போது எனக்கு 1 hour நான் அதை பாடிட்டேன். ரெண்டு நாள் தமிழில் பாடின ஒரு பாட்டு தெலுங்குல பாடும்போது இது எப்படி பாடணும் அப்படின்ற மெத்தட் தெரிஞ்சதுனால, ஸோ தமிழ் தெலுங்கு ரெண்டுத்துலையுமே பெரிய வரவேற்பு கிடைச்சது எனக்கு இந்த பாட்டு.
1: ஆயிரம் பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மண் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும்.

0: அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள். வரும் வெள்ளிக்கிழமை 8:05
1: விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கலக்கல் அரங்கம். அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் வேலூர் காட்பாடியிலிருந்து சந்திரசேகர்.
1: சந்திரசேகர், பாட்டுக்கு பாட்டோட படத்தோட பேரை நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. அதுக்கான சின்ன சின்ன குறிப்புகள் நான் தரப்போறேன், அதை வச்சுட்டு நீங்க படத்தோட பேரை கண்டுபிடிங்க. ஓகேயா
2: மேம்? 2000 பக்கம் வந்த படம்னா கண்டுபிடிச்சிருவேன். அது மாதிரி கேட்க முடிஞ்சா கேளுங்க.
1: அது மாதிரிதான் போயிட்டு இருக்குது இப்ப ஆரம்பத்துல இருந்து. ஸ்பெஷலா நான் உங்களுக்காக அப்படின்னு வைக்கல, பட் அந்த ரேஞ்சுக்குள்ளதான் படங்களே இருக்கு. அதனால குறிப்பு தரேன், அசைவு, ஒலி, பாட்டு, தாளம்.
2: இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேம்.
1: அசைவு, ஒலி, பாட்டு, தாளம். முடிஞ்சதா?
2: ஒரு படமா?
1: இல்ல, இந்த குறிப்புகளை எல்லாம் வச்சு பாருங்க, படத்தோட பேரை கண்டுபிடிச்சிடலாம்.
2: மேம் இது நாலுமே சேர்ந்த ஒரு படமா, வெவ்வேறு படமா வருமா மேம்?
1: இல்ல இல்ல, ஒரு படத்தோட பேருக்கான குறிப்புகள். இந்த குறிப்பெல்லாம் வச்சா எந்த என்ன பேர் உங்களுக்கு தோணுது? சரி, யோசிங்க சந்திரசேகர். அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுருவோம்.
3: வணக்கம்.
1: வணக்கம்.
4: ஹலோ,
1: வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க? பேர் சொல்லுங்க.
4: நான் கிண்டில இருந்து விஜயா பேசுறேன் மேடம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம்ங்க. உங்களுக்கு தெரியுமா அந்த குறிப்புகளை வச்சு பேரை கண்டுபிடிக்க முடியுமா?
4: மேம் தங்கமும் மேடம்.
1: இல்ல, அசைவு, ஒலி, பாட்டு, தாளம்.
4: தெரியல மேடம்.
1: சரி, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
5: பெரும்பாக்கம், வனஜா.
1: வனஜாமா, நான் சொன்ன குறிப்பை வச்சு பாடல் படத்தோட பேரை கண்டுபிடிக்க முடிஞ்சதா?
5: தாளாட்டின்னு வருமா மேடம், குழந்தை?
1: இல்ல இல்ல,
5: அசைவுன்னு சொன்னீங்க, அப்பனா குழந்தை அப்படி நினைச்சேன்.
1: அப்படி நினைச்சீங்களா? அசைவு, ஒலி, பாட்டு, தாளம்.
5: பாட்டு, தாளம். பாட்டு பாடவா? அது கிடையாதா?
1: இல்ல இல்ல.
5: சரி மேடம், நன்றி மேடம்.
1: நன்றிங்க. இது கிட்டத்தட்ட நான் தாளம்னெல்லாம் சொல்லி படத்தோட பேருக்கான குழுவையே டைரக்டா கொடுத்துருக்கேன். யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இணைப்புல நேயர்கள் வர்றீங்க, ஒவ்வொருத்தரும் தொடர்ந்து முயற்சி எடுக்கிறீங்க. வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
6: நான் சென்னை ஆர்கே நகரில் சிங்கச்சோழன் பேசுறேன் மேம்.
1: சொல்லுங்க சிங்கச்சோழன், கண்டுபிடிக்க முடிஞ்சதா?
6: ரிதம்.
1: கரெக்ட்ங்க, ரொம்ப சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றி.
6: நன்றி மேம்.
1: நன்றி. ரிதம் படத்துல இருந்துதான் உங்களுக்கான பாடல், அசைவு, ஒளி, பாட்டு, தாளம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் என்னங்க, ரிதம் தான் பாடல். கேட்கலாம்.

0: शिक्षा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1454 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: ஒன்பது மணி 32 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்க இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கலக்கல் அரங்கம். பாட்டோட பேருக்கான குறிப்பை சொல்லிடுவேன், படத்தோட பேருக்கான குறிப்பு, அந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. இதுதான் இன்னைக்கு கலக்கல் அரங்கத்தில் கேம் ஷோவில் நம்ம நேயர்கள் ரொம்ப சூப்பராக கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. இருந்தாலும் கொஞ்சம் ட்ரிக்கியாக கொடுத்தா கூட என்ன அழகாக சூப்பராக கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே ஹைலைட்டு. அடுத்த நேயர் யார், என்ன படத்தோட பேரை கண்டுபிடிக்க போகிறாங்க, குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தலாம். படத்தோட பேருக்கான குறிப்பை சொல்லிடுறேன், வானம், வளைவு, ஏழு நிறங்கள், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக கொடுத்துட்டேன், வானம், வளைவு, ஏழு நிறங்கள், இதை வச்சு நீங்கள் படத்துக்கான பேரை கண்டுபிடிக்க போகிறீங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: இணைப்புல இருக்கீங்க? மாலினி தேவிமா, சொல்லிருங்க பாப்போம்.
2: வானவில்.
1: சூப்பருங்க, ரொம்ப சிம்பிளா கொடுத்துட்டேன். ஓ, உங்களுக்கு எல்லாம் இப்படி கொடுத்துருக்க கூடாது, அப்படிதானே?
2: சரி, தெரிஞ்சது, ட்ரை பண்ணல. சரி, பாப்போம்.
1: சரி, படத்தோட படத்துல இருந்து பாடல் கேட்டலாம். நன்றி.
2: கேட்கலாம். நன்றி.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேர்மை இப்போ சரியாக 9:40 ஆயிடுச்சு. கலக்கல் அரங்கத்தில் படத்தோட பேருக்கான குறிப்பை நான் கொடுத்துட்ருக்கேன். அந்த குறிப்பை வச்சு ரொம்ப எளிமையாக படத்தோட பேரை நம்ம நேயர்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்த படத்தோட பேருக்கான குறிப்பை சொல்லிடுறேன். கால், காடு, மேடு, மலை. கால் வேணுங்க, காடு, மேடு, மலை, இவ்வளோதான். இதை வச்சு நீங்கள் அந்த படத்தோட பேரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இணைப்பில் நேயர்கள் வந்து அவங்க கண்டுபிடிச்ச அந்த படத்தோட பேரை சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த நேயரை சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம். இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சே. கால், காடு, மேடு, மலை, இதுதான் அடுத்த படத்துக்கான குறிப்பு. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க?
1: வணக்கம். இது இயற்கையா?
0: இல்லை, கால், காடு, மேடு, மலை.
1: காலா?
0: ஆமாம், கால். கால் நம்மளுடைய கால் தான், கால்கள். காடு, மேடு, மலை.
1: விலங்கு?
0: யார் சரியாக கண்டுபிடிக்கிறாங்கன்னு கேட்டலாம். நன்றிங்க.

0: வணக்கம். என்னங்க இது, நான் பேசுறத ஒரு வாட்டி எனக்கு போட்டு காட்டினீங்கன்னா கூட பரவாயில்ல, பல தடவை நான் பேசுறதையே போட்டு காட்டுற மாதிரி என்ன ஒரு சேவை நீங்கள் செய்கிறீங்க? வானொலி கிட்ட இருந்து கொஞ்சமாக தள்ளி நின்றுக்கோங்க, அப்போதான் நீங்கள் பேசுகிறது பலருக்கு கேட்கும். நிறைய பேர் இணைப்புக்கு வராங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்கு இல்லையா, தெரியறவங்களுக்கு கூட. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: ரங்கராஜன்.
0: ரங்கராஜன் சார், தெரியுமா?
1: வீரநடை.
0: இல்லை. நன்றிங்க. வீரநடை அப்படின்னு சொன்னாரு டி நகர்ல இருந்து ரங்கராஜன் சார். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சரி, உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சா சார்? இல்லங்க, கால் காடு மேடு மலைன்னு சொல்லியிருக்கேன். சரி, யார் கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், சொல்லுங்க.
2: நங்கநல்லூர்லேருந்து கனகம்.
0: சொல்லுங்களேன், கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: பயணம் வருமா மேடம்?
0: பயணம் இல்லை.
2: பயணம்,
0: பயணம் கூட ஓரளவு ஒத்து போகுது. ஆமாம், ஒத்து போகுது. ஆனாலும் இதுக்கு இன்னும் சரியாக சொல்லணும். கால் காடு மேடு மலை.
2: காடு மேடு. சரி, தெரிஞ்சுக்கிறேன்.
0: நன்றிங்க, நன்றி. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: நான் அன்புக்கரசி தயாளன்.
0: சொல்லுங்கம்மா.
3: காரப்பாக்கத்துல இருந்து பேசுறேங்க. இயற்கை.
0: இயற்கை இல்லை, கால்கள் வருது
3: இல்லையா? பூமி.
0: பூமியும் இல்ல, கால்கள் வருது.
3: கால்கள்.
0: ஆமா, கால்கள் காடு மேடு மலை. ஓடு. இன்னொரு குறிப்பு வேணா
3: கொடுத்துறேன்.
0: இல்ல. சூப்பர் சூப்பர், அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்க. ரன் படத்துல இருந்தா பாடல். என்னடா, யாரும் கண்டுபிடிக்காம போயிடுவாங்களோன்னு ஒரு சின்ன கவலை வந்துச்சு, தீத்துட்டீங்க. உங்க பேர் சொல்லுங்கம்மா. அப்படியா, சூப்பர். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
3: அன்புக்கரசி தயாளன்.
0: அன்புக்கரசி தயாளன், சூப்பர்மா, வாழ்த்துக்கள், நன்றி. பாடலை கேட்கலாம்.

0: ஏய் ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
1: பாரத் சர்க்கார் கா லக் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
0: நம்ம பிரதமர் சொன்னதாலதான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
2: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
3: விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கலக்கல் அரங்கம். 9:50 தாண்டி போயிட்டு இருக்க இந்த நேரம் கலக்கல் அரங்கத்தோட அடுத்த படத்தோட பேருக்கான குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்துடலாம். தண்ணீர், குளியல், சுத்தம், பக்கெட். படத்தோட பேரை மட்டும் கண்டுபிடிச்சிருங்க. இதுதான் படத்தோட பேருக்கான குறிப்பு. தண்ணீர், குளியல், சுத்தம், பக்கெட். படத்தோட பேருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த குறிப்புகளை வச்சு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் பரிசாக வேறு என்ன கொடுத்தாலும் அதுக்கு சரியாகுமா? அந்த படத்தில் இருந்த பாடலையே தான் பரிசாக கொடுத்துடலாம். வணக்கம். வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
4: வணக்கம் மேடம், மாடம் பாஸ்லேருந்து முரளி பேசுகிறேன் மேடம்.

0: முரளி சார், கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கண்டுபிடிச்சேன் மேடம்.
0: சொல்லுங்க.
1: வாலி மேடம்.
0: சூப்பருங்க. எதை வச்சு கண்டுபிடிச்சீங்கன்னு தெரியும் எனக்கு, சொல்லிருங்களா பாக்கலாம். கண்டுபிடிச்சிட்டீங்களா? சூப்பருங்க, சூப்பர். வாய்ப்பே இல்லை, நான் கூட பக்கெட்னு நேரடியா சொல்லிட்டேனே, அதனால கண்டுபிடிச்சிட்டீங்களோன்னு நினைச்சேன். அதுவும் ஒண்ணு கரெக்டா? சரி, சூப்பருங்க, நன்றி. பாடலை கேட்டுடலாம்.
1: ஓகே மேடம், ஓகே.

0: வாலி படத்திலேருந்து பாடல் கேட்டீங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கலக்கல் அரங்கம் கேட்டுட்ருக்கீங்க. ஃபேஸ்புக்கில் நம்ம நேயர்கள் நிறைய பேர் சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் ரொம்ப சரியாக படத்தோட பேரை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். தபால், விடிஎன், தெரு, பின்கோடு, மாவட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. முகவரின்னு சூளையிலேருந்து ரிஜா மனோகரன் ரொம்ப சரியாக அதுக்கான பதிலை கொடுத்துருக்காரு. அடுத்ததாக ஸ்னேகிதி அப்படின்னு சூளை ரீஜா மனோகரன் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஆபத்து, ஆனந்தம், அன்பு, துணைவன். இது ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற படத்தை தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸ்னேகிதியும் வரலாம், அதனால் அவங்க கேஸும் தப்புன்னு சொல்ல முடியாது. மீரா வெங்கட்ராமன் நண்பன், அதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வித்யா ரவிசங்கர் அவங்களும் கரெக்டாக சொல்லியிருக்காங்க, நண்பன் சொல்லிட்டு. ஓகே, அடுத்ததாக நம்ம கொடுத்தது அசைவு, ஒலி, பாட்டு, தாளம் அப்படின்னு கொடுத்துருந்தோம். ரிதம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக பாட்டும் பரதமும்னு சூளையிலேருந்து ரீஜா மனோகரன் சொல்லியிருக்காரு. ஆனால் ரிதம்ங்கிறத கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் ரொம்ப சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம கொடுத்துருந்தது வானம், வளைவு, ஏழு நிறங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். வானவில் அப்படின்னு நேயர்கள் இணைப்பிலேயே வந்து சரியான பதிலை கொடுத்துருந்தாங்க. சூளை ரீஜா மனோகரன் வானவில் அப்படிங்கிற சரியான பதிலை கொடுத்துருக்காரு. கால், காடு, மேடு, மலை, ஓடு அப்படின்னு சொல்லியிருந்தேன், ரன் படம் தான். சூளை ரீஜா மனோகரன் சரியாக சொல்லியிருக்காங்க. வாலி அப்படிங்கிற இந்த படம், தண்ணீர், குளியல், சுத்தம், பக்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வாலி அப்படின்னு படத்தோட பேரை சூளை ரீஜா மனோகரன் ரொம்ப சரியாக கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
0: சபாஸ் போடுற மாதிரி நம்ம நேயர்கள்லாம் ரொம்ப சூப்பராக இன்றைக்கி கலக்கல் அரங்கத்தில் கொடுத்த குறிப்புகளுக்கு படத்தோட பேரை கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்க. வாழ்த்துக்கள் எல்லா நேயர்களுக்கும், முயற்சி எடுத்தவங்களுக்கும் சரி. இணைப்பு கிடைக்காம ஃபேஸ்புக்கில் சரியான பதிலை கொடுத்துருக்க உங்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்களை நான் பதிவு பண்ணிக்கிறேன். கலக்கல் அரங்கத்தில் உங்கள் எல்லார்கிட்டேயிருந்து நான் விடைபெற நேரம் வந்தாச்சு. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். சிக்கிம் மாநிலத்திற்கு சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று நாதுலா கணவாய் பகுதிக்கு சென்று பார்வையிட உள்ளார். அங்குள்ள ராணுவ வீரர்களுடன் அவர் கலந்துரையாடுகிறார். ஆஸ்திரேலியாவுடனான இந்தியாவின் ஒருங்கிணைந்த நல்லுறவுகள் கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கொச்சி கனிம வள நிறுவனத்தில் நடைபெற்ற நிதி முறைகேடு தொடர்பான வழக்கில் கேரள முன்னாள் முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் வீடு உள்ளிட்ட 10 இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று காலை முதல் சோதனை நடத்தி வருகிறார்கள். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன உரிமையாளர்களிடம் இருந்து உடனடியாக அபராதம் வசூலிக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்தியை மத்திய அரசு மறுத்துள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் புதுதில்லியில் இன்று மாலை பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசவுள்ளார். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். அம்மா உணவகங்களில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படங்களை நீக்கிவிட்டு முதலமைச்சர் திரு விஜயின் புகைப்படங்களை வைத்திருப்பதற்கு அஇஅதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி மலைப்பகுதியில் சுமார் 9 ஆண்டுகளுக்கு பின்னர் தென்பட்ட வெள்ளைப்புலி

சுற்றுலா பயணிகள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்போன்களில் படம் பிடித்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 117,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஹமாஸ் அமைப்பின் புதிய தலைவராக செயல்பட்டு வந்த மஹமது ஓதே இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நேற்று தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஓரிரு நாட்கள் தாமதமாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெறும் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நேற்று 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: என்றதுக்குள்ள
1: என் கேள்விக்கு என்ன பதில்?
2: நேரம் 10:02. மீண்டும் உங்க எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம் சொல்றது நான் உங்க ஆர்ஜி மரியம். ஸோ இன்றைக்கி என் கேள்விக்கு என்ன பதில் இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு பாடலின் வரிகள் தான் வந்து நான் உங்களுக்காக வந்து கொடுக்க காத்துட்ருக்கேன். நீங்கள் இந்த வரிகளை வந்து கேட்டுட்டு இது என்ன பாடல் அப்படின்னு சொல்லிட்டு பாட போகிறீங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853 மற்றும் ஒரு எண் 2838-9871. வெளியூர் நேயர்கள் 044 அப்படின்ற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளலாம். நம்மளுடைய நிகழ்ச்சியில் முதல்ல ஒரு பாடல் கேட்டுட்டு வந்தெல்லாம் உன்னிகிருஷ்ணன் மற்றும் சின்மையை பாடிய பாடல். இது பாடலுக்கு இசை ஹாரஸ் ஜெயராஜ், ஆதவன் திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டுருக்கு.

0: நேரம் 10:08. நம்மளுடைய நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-08-53 மற்றும் ஒரு எண் 2838-9871. வணக்கம், வித் பாரதி, தமிழகம். பாடலின் வரிகள் வந்து உங்களுக்காக வந்து கொடுக்கப்படும். நீங்கள் என்ன பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா வெளியூர் நேயர்கள் 044 அப்படின்ற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம் வித் பாரதி, தமிழகம். புருஷோகத்திலிருந்து ஞான சீக்கிரம். ஓகே சார், உங்களுக்கான பாடல் வரிகள் சொல்லட்டுமா? எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும்.
1: மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடக்குமா.
0: அருமை அருமை, எப்படி முதல் நேர இவ்வளவு அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: அது எனக்கு

0: என் கஷ்டமா இருக்கும் போது சூழ்நிலை அந்த பாடத்தை கேட்பேன்.
1: பாடல் கேட்பீங்க, ரொம்பவே பிடித்த பாடல் அப்படின்றதுனால கண்டுபிடிச்சிட்டீங்க டக்குன்னு.
0: ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
1: அருமையா, நன்றி. வணக்கம் பாரதி, தமிழகம்.
2: வணக்கம், திருநெல்வேலியில் இருந்து காமராஜ்.
1: எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
2: திருவள்ளூரில் இருந்து காமராஜ்.
1: ஐயா, உங்களுக்கான பாடல் வரிகள் கொடுக்குறேன். புகைப்படம் எடுக்கையில் திணறும் புன்னகை அன்பே நீதானே.
2: இது முதல்ல ஒரு பாட்டு பாடுனீங்க, அது வந்து தெரியும்.
1: ஆமா, அது வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க நம்மளுடைய நேயர்.
2: இது வந்து பழைய பாடலா?
1: இல்ல, கொஞ்சம் ஒரு 2000 அந்த மாதிரி வந்தது.
2: இடைக்கால பாடலா?
1: இடைக்கால பாடல் தான். புகைப்படம் எடுக்கையில் திணறும் புன்னகை அன்பே நீதானே. இந்த பாடல் பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற எல்லா வரிகளும் வந்து நம்ம அப்படியே நம்மளோட லைஃபோட ஒத்து போற மாதிரியே இருக்கும். அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி. வணக்கம் விவித் பாரதி, தமிழகம் லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
3: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் காட்பாடியில இருந்து.
1: டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்களே, சொல்லிடுங்க.
3: நீங்க சொன்ன பாட்டு எங்கயோ கேட்டு ஞாபகமா இருக்கு மேம், அதனாலதான்
1: சொல்லுங்க ஐயா.
3: மேம் இன்னொரு வாட்டி சொல்லுங்க, என்ன மேம் உடம்பு சரியில்லையா உங்களுக்கு? கோல்டா?
1: ஆமா, த்ரோட் கொஞ்சம். சரிங்க சார்,
3: சொல்லுங்க சொல்லுங்க மேம்.
1: புகைப்படம் எடுக்கையில் திணறும் புன்னகை அன்பே நீதானே.
3: புகைப்படம்
1: எடுக்கையில் திணறும் புன்னகை அன்பே நீதானே.
3: புகைப்படம் எடுக்க, ஐயோ நல்லா தெரியும் மேம், எந்த ஹீரோ மேம் இது?
1: இது சரி, ஜீவா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க.

0: ரொம்ப நேரம் எடுத்துட்ட மாதிரி தெரியுது.
1: இது இது இது மட்டும் சொல்லி பாக்குறேன் மேம், கோவப்படுத்தல என்னமோ ஏதோ அப்படியா?
0: இல்ல இல்ல இல்ல, அதுக்கும் முன்னாடி வந்த படம்.
1: அப்படியா, சரி அப்ப நான் தெரிஞ்சுக்கிறேன் மேம்.
0: தெரிஞ்சுக்கோங்க, நன்றி. இந்த பாடல்ல வந்து எல்லாவரையுமே வந்து நமக்கு ரொம்பவே பிடிக்கும். அதாவது இப்போ ஒரு புகைப்படம் எடுக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு வந்து சிரிக்க மாட்டோம். இப்போல்லாம் வந்து நம்ம நிறைய செல்ஃபீஸ்லாம் எடுக்கிறோம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கும்போது அப்படியே திணறும் இல்லையா? அந்த மாதிரியான நிறைய வரிகள் வந்து இந்த பாடல் ஃபுல்லாகவே வரும். அடடா, இதெல்லாம் எப்படி வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு வந்து தோணும். ஸோ அந்த வரிகள் தான் வந்து இந்த வரி. இது என்ன பாடல் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் கால் பண்ணலாம். 2952-0853 மற்றும் ஒரு 2838-9871. வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம், பெரும்பாக்கத்திலேருந்து வித்யா ரவி.
0: வித்யா ரவிமா சொல்லுங்க.
2: பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம், அந்த பாட்டா?
0: டவுட்டே வேணாம், அதேதான்.
2: ரொம்ப நல்ல பாட்டு, அது மெலோடியஸா இருக்கும்.
0: ஆமா, ரொம்ப அருமையான பாடல் வரிகள்லாம் இருக்கும். நன்றிமா, சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க.
2: நன்றி.
0: ஓகே, நீங்களும் இந்த மாதிரி வந்து நம்ம கூட வந்து பாடலை கண்டுபிடிக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கால் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அடுத்த பாடல் வந்து கேட்டுட்டு வந்துடலாம். ஆடுகளம் திரைப்படத்திலிருந்து தான் இந்த பாடல் வந்துட்டுருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ்பி பிச்சரன், பிரசாந்தினி பாடிய பாடல். ஸ்னேகனின் வரிகளுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார்.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
0: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
0: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
2: விளையாடு விளையாடு, வாழும் வரைக்கும் விளையாடு.
3: நேரம் சரியா 10:19. என் கேள்விக்கு என்ன பதில், இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம இணைந்திருக்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி கலக்கல் அரங்கம் அந்த நிகழ்ச்சிக்கு நம்மளுடைய நேர்கள் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா, இந்த அதாவது இந்த நிகழ்ச்சியை வந்து தவிர்க்கவும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா நிறைய புது நேயர்கள் வந்து அவங்களுக்கு வந்து லைன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து நம்ம வழிவிடலாம். அடுத்த நேயர், வணக்கம். விவத் பாரதி தமிழ் எஃப்எம் பானுமா, உங்களுக்கான பாடல் வரிகள் சொல்லலாமா? ஆயிரம் அழகிகள் பார்த்ததுண்டு.
4: இல்ல ஜெனல் ஒரு அந்த பொறி படத்துல வரது
3: முடிஞ்சிருச்சா? கண்டுபிடிச்சிட்டாங்க.
4: சொல்லுங்க.
3: ஓகே, உங்களுக்கு அடுத்த பாடல் வரிகள், ஆயிரம் அழகிகள் பார்த்ததுண்டு ஆனால் அவள் போல் பார்த்ததில்லை.
4: ஆயிரம் அழகிகள் பார்த்ததுண்டு ஆனால் அவள் போல் பார்த்ததில்லை.
3: ரொம்ப ஃபேமஸான பாட்டு, ரொம்ப ஃபேமஸான பாட்டு. நம்மளுடைய நேயர்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இன்னும் எனிக்லு கொஞ்சம் பழைய படம். ஆனா அவங்க நடிக்கல, அந்த பீரியட்ல வந்த படம்
4: தான்.
3: இல்ல, இது வந்து எம்ஜிஆர் நடிக்கல, அந்த பீரியட் டைப் ஆஃப் சாங்ஸ், ஓல்ட் சாங்ஸ்.
4: ஐயோ, எனக்கு அசிங்கம் கொடுத்தீங்க.
3: சரி, அப்ப உங்களுக்கு நான் வேற கொடுத்துருவா புதுசா. சரி, கண்டுபிடிங்க. என்னை விட்டு தென்றல் கொஞ்சம் தள்ளி சென்றது, நான் உந்தன் பேரை சொன்னபோது அள்ளிக்கொண்டது.
4: சாரி, நான் டைம் எடுத்துக்க விரும்பல.
3: அடடா, சரி ஓகே. உங்களுக்காக பாருங்க, நான் வேற வரிகள் கொடுத்தேன், நீங்க கண்டுபிடிக்கல. நெக்ஸ்ட் டைம் கண்டுபிடிச்சிடணும். ஓகேங்களா? ஓகே, நன்றி. வணக்கம் விவத் பாரதி தமிழகம். ஹலோ,
5: வணக்கம்
3: விவத் பாரதி தமிழகம். ஹலோ, சொல்லுங்கம்மா.
6: ஹலோ மேடம்,
3: சொல்லுங்கம்மா.

0: மீராமா சொல்லுங்க.
1: சர்வர் சுந்தரம்,
0: சூப்பர்மா கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்களுக்கு நான் இன்னொரு பாடல் வரிகள்
1: கொடுக்குறேன்.
0: கண்டிப்பா குடிக்கிறேம்மா, குடிச்சிட்டு தான் இருக்கேன். தேங்க்யூ. உங்களுக்கு வந்து இப்போ இன்னொரு பாடல் வரி
1: கொடுக்குறேன்.
0: ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சமில்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை.
1: ஆண்டவன்
0: அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை.
1: இல்லை, கரெக்ட். காட்பாடி சந்திரசேகர் மாதிரி நானும் சொல்லலாம். ரொம்ப தெரிஞ்ச பாட்டு.
0: தெரிஞ்ச பாட்டா? சரி, ஆனா டக்குன்னு வரல. சரிம்மா, சரிம்மா, நன்றிமா. வணக்கம், விவித் பாரதி தமிழகம்.
2: மேடம் வணக்கம். பாஸ்கர் மேடம் டீனர்ல இருந்து.
0: பாஸ்கர் ஐயா சொல்லுங்க.
2: மேடம் அந்த பாட்டு வந்து ஆண்டவன் கட்டல் தானே மேடம்?
0: ஆண்டவன் கட்டல இல்ல ஐயா.
2: அது இல்ல, போடுங்க ஒரு லைன் வேணா போடுங்க மேடம், கேக்குறேன்.
0: நான் வந்து இன்னைக்கு வார்த்தைகள் தான் சொல்றேன், கேளுங்க. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை.
3: எனக்கு வேறு ஆறுதல் இல்லை, நல்லவர்களுக்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா.
0: சூப்பர் ஐயா, சூப்பர், அருமை, நன்றி. அருமையாக வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க நம்மளுடைய நேயர். ஆனால் நான் ஒரு லைன் சொன்னேன், அது வந்து இன்னும் யாரும் கண்டுபிடிக்கல. ஒரே ஒரு நேயருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துடலாம். வணக்கம், வித் பாரதி தமிழ் எஃப்எம். குட் மார்னிங். யார் பேசுகிறீங்க? வேளச்சேரியிலேருந்து பிரபா. உங்களுக்கான பாடல் வரிகள் கொடுக்குறமா? கண்டுபிடிச்சிட்டாங்க. இது வந்து உங்களுக்கான ஒரு 1900 அந்த மாதிரியான படம். என்னை விட்டு தென்றல் கொஞ்சம் தள்ளி சென்றது, முந்தன் பேரை சொன்ன போது அள்ளி கொண்டது.
4: தெரியல.
0: சரி, ஓகே. வணக்கம். ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசிடலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழகம். ஓகே, நான் வந்து சொல்லிடுறேன், கண்டுபிடிச்சி வைங்க. என்னை விட்டு தென்றல் கொஞ்சம் தள்ளி சென்றது, முந்தன் பேரை சொன்னபோது அள்ளி கொண்டது. இதுதான் வந்து பாடல் வரிகள். இது என்ன பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி வைங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். கார்த்திக் பாடியது நாம் முத்துக்குமாரின் வரிகளுக்கு இசை ஆர் எஸ் ஜெயராஜ். அயன் திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டுருக்கு.

0: நேரம் 10:31. என் கேள்விக்கு என்ன பதில்? இந்த நிகழ்ச்சியில் வந்து நீந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம் விவித் பாரதி, தமிழகம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க ஐயா?
1: எம் கல்லிப்பட்டி, விவிஎஸ் கண்ணன்.
0: விவிஎஸ் கண்ணன் ஐயா, இதுக்கு முன்னாடி ஒரு வரிகள்
1: சொன்னீங்க. இல்ல சொல்றேன், படம் வந்து போய் உனக்காக சொல்ல மாதிரி இந்த பாட்டு.
0: சூப்பர் சூப்பர், நன்றிங்க.
1: நன்றி.
0: வணக்கம் விவித் பாரதி, தமிழகம்.
2: வணக்கம் மேம். நீங்க இப்ப ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தீங்களா மேம், அதை ஆன்சர் பண்ணுங்க.

0: அப்படிங்களா? இப்பதான் ஒரு நேயர் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு வேற கேட்கலாமா? எவரும் சொல்லாமலே குயில் எல்லாம் தேனாக பாடுது. பாடுங்க.
1: எவரும் சொல்லாமலே பாடுது. அந்த பாட்டு
0: மேம். ஆமா, ஆனா ஃபர்ஸ்ட் லைன் சொல்லணும்ல. அருமை அருமை, சூப்பர். பாடால் ஃபுல்லாவே பாட வச்சிட்டேன் நான் உங்களை. சரிங்க, சூப்பருங்க, அருமையா பண்ணீங்க, நன்றி. தேங்க்ஸ். வணக்கம் விவித் பாரதி தமிழகம். லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க மேடம்.
0: உங்க பேர் ஐயா? சூப்பர் சூப்பர் ஐயா, உங்களுக்கான ஒரு பாடல் வரிகள் கொடுக்கறேன். குளத்தில தண்ணி இல்ல, கொக்கு இல்ல, மீனும் இல்ல.
2: போகடா போங்க, என் காலம் சென்ற பின்னே வாங்கடா வாங்க. இதுதான் மேடம் சிச்சுவேஷன்.
0: சூப்பர் ஐயா, சூப்பர் சூப்பர், பரவாயில்ல. ஆனா இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன். சூப்பரா கண்டுபிடிக்கிறீங்க நம்ம நேயர்கள். வணக்கம் விவித் பாரதி தமிழகம். உங்க பேர் ஐயா?
3: சங்கர்.
0: சங்கர் ஐயா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட் சாங் மாதிரி கொடுக்கலாமா?
3: பழைய பாடல் கொடுங்க.
0: பழைய பாடல் தான் வேணுமா? சரி ஓகே. சரி ஓகே, கேளுங்க. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும்.
3: பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா.
0: சூப்பர் சூப்பர், அருமை. உங்களுடைய நேர்கள் வந்து சூப்பராக கண்டுபிடிச்சிட்டு வரீங்க. இப்படிலாம் கண்டுபிடிச்சிங்கன்னா அப்புறம் நான் இன்னும் எவ்வளோ பாடல் எடுத்துகிட்டு வர்றதுன்னு எனக்கு தெரியல. சரி ஓகே, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒன்று கேட்டுட்டு வந்துடலாம். கிரிஷ் மற்றும் சுசித்ரா எங்களுடைய குரல்களில் விவேகாவின் வரிகளுக்கு இசை விஜய் ஆண்டனி வேட்டைக்காரன் திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டுருக்கு.

0: எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
2: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
3: நேரம் 10:42. என் கேள்விக்கு என்ன பதில், இந்த நிகழ்ச்சியில் வந்து இணைந்திருக்கிறோம். நம்மளுடைய நேர்கள் பாடலின் வரிகளை வந்து அழகாக கண்டுபிடிச்சு அந்த பாட

0: எல்லாம் பாடிட்டு இருக்காங்க. அந்த வகையில நிகழ்ச்சியில் அடுத்த நியர் வணக்கம் விவித் பாரதி தமிழகம். வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: மதுரையிலிருந்து புஷ்பலதா பேசுறேங்க.
0: புஷ்பலதாமா, உங்களுக்கான பாடல் வரிகள் கொஞ்சம் இடைக்கால பாடல்கள் கொடுக்கலாமா? மழையில் நீ நனைகையில் எனக்கு காய்ச்சல் வரும். வெயிலில் நீ நடைக்கையில் எனக்கு வியர்வை வரும். மழையில் நீ நனைகையில் எனக்கு காய்ச்சல் வரும். வெயிலில் நீ நனைகையில் எனக்கு வியர்வை வரும். ஆனா பாடுனா நானே உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி ஆயிடுமே. நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
2: வணக்கம்.
0: கலீல் அகமது சார் சொல்லுங்க.
2: நல்லா இருக்கீங்களா? வாய்ஸ் வர ஒரு மாதிரி ஆயிட்டு
0: உங்களுக்கு.
2: இந்த பாட்டு தெரியும், காதல் அட்டை படம் பாட்டு. ரோஜா ரோஜா ரோஜா ரோஜா ரோஜா ரோ

0: வீடு வந்தேன் அந்த பாட்டு.
1: நான் ஒரு நிமிஷம் சாங் பிளே பண்ணிட்டோமான்னு யோசனை பண்றேன். ஒரிஜினல் வெர்ஷன் மாதிரி இருக்கு, சூப்பரா பாடியிருக்கீங்க, நன்றி ஐயா.
0: தேங்க் யூ so much. நன்றி.
1: வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: மேடம் கலா பேசுறேன்.
1: மேடம் கலாமா, சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? ஐயோ, சீக்கிரமா சரியாயிடும் பாருங்க. இப்ப நம்ம அடுத்த பாடல் வரிகள்
2: கொடுக்கறேன்.
1: சரிங்க சரிங்க. கண்களெல்லாம் என்னை பார்ப்பது போல் ஒரு கலக்கமும் தோன்றுதடி. இல்ல இல்ல, கொஞ்ச நடுவுல வந்த பாடல்
2: தான்.
1: அது இல்லம்மா, அது இல்ல. பிரபுதேவா நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல. சரிங்க அம்மா, நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
3: வணக்கம் மேடம்.
1: உங்க பேருங்கய்யா? உணராமல் போவோருக்கு உதவாமல் போகும். ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும், உணராமல் போவோருக்கு உதவாமல் போகும். சரி, ஓகேங்க. ஓகே, வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
4: வணக்கம் மேடம்.
1: யார் பேசுறீங்க?
4: குரசேவாக்கம் சவுந்தரராஜன்.
1: சவுந்தரராஜன் ஐயா, நல்லா இருக்கேன் ஐயா. பாடல் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மஞ்சள் போகலாமா? கரெக்டா?
1: எப்படி கரெக்டா எல்லாம் கேக்குறா? சூப்பர், கரெக்டா தான் வந்து பதில் சொல்லிட்டீங்க. நன்றி ஐயா, நன்றி. நம்மளுடைய நேர்கள் வந்து அருமையா கண்டுபிடிச்சிட்டே வராங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியில அடுத்த இன்னொரு பாடல் வரி வந்து கொடுத்துடலாம் நம்ம நேருக்கு. வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
5: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: சென்னை கீகேட்ல இருந்து அசோகன் மேடம்.
1: அசோகன் ஐயா, உங்களுக்கான பாடல் வரிகள்
5: கொடுக்கறேன்.
1: கண்கள் எல்லாம் என்னை பார்ப்பது போல் ஒரு கலக்கமும் தோன்றுதடி.
5: பழைய பாடல கொடுக்கக்கூடாது?
1: பழைய பாடல் வேணுமா?
5: பழைய பாடல கொடுங்க.
1: இனிமே நான் எல்லாம் பழைய பாட்டை எடுத்துட்டு வர போறேன் பாருங்களேன். யாருமே புது பாட்டு கண்டுபிடிக்க மாட்டீங்க. சரி ஓகே, உங்களுக்கு நான் சொல்றேன். நிலவும் மாலை பொழுதினிலே என் இறைவன் வந்தான் தேரினிலே. நிலவும் மாலை பொழுதினிலே என் இறைவன் வந்தான் தேரினிலே.
5: கஷ்டமா இருக்கு.
1: கஷ்டமா இருக்கா? ரொம்ப ஈஸி பாடல் தான். சரி ஓகே, நம்ம அடுத்த நேருக்கு கொடுத்துடலாம். நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
6: வணக்கம் மேடம். நான் நீலமங்கலம் கன்னட பாடல் கேட்கிறேன்.

0: ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா.
0: ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன்,
1: நம்மளுடைய நேயர்கள் வந்து ஃபேஸ்புக்லயும் வந்து அழகாக கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, யார் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ஜூலி ரீஜா மனோகரன் அவர்கள் வந்து பாடல் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆலயமணியின் ஓசை அப்படின்னு சொல்லிட்டு. அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, ரோஜா ரோஜா சாங் கண்டுபிடிச்சிருக்காங்க. புறசைவாக்கம் சவுந்தரராஜன் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடல்களுக்கு திரும்ப திரும்ப நம்மளுடைய இதே நேயர்கள் பதில் அளிச்சுட்டு வராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செல்வகுமார் அவர்கள் கேஎம் கார்டன்லேருந்து, அவரும் வந்து நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேயர் மேலப்பேடு தயாளன் அவர்கள் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பர்வத வர்த்தினி அவங்களும் வந்து பாடல்கள் அருமை சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலில் அகமது அவங்களும் வந்து பொன்னேரியிலேருந்து நல்லா இருக்கு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து நமக்கு வந்து பாடல் கண்டுபிடிச்சி சொல்லிகிட்ருக்காங்க. அதே மாதிரி ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லேருந்தும் அவரும் வந்து சொல்லியிருக்காரு. வீரராகவன் அவர்கள் வந்து எப்பவும் போல ஒரு கவிதை அனுப்பியிருக்காங்க. இணைவதில் மகிழ்ச்சி, இணையற்ற நிகழ்ச்சி, இதில் என்ன தளர்ச்சி, இருப்பதெல்லாம் முதிர்ச்சி, பண்பலையின் வளர்ச்சி, பெருமிதமடையும் நிகழ்ச்சி, இசையோடு இணைந்திருப்பது இதயம் பெரும் சுகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து மீரா வெங்கட்ராமன் அவங்களும் வந்து நமக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும், ஆண்டனி ராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்தும் மீட்டுப்பட்டி கண்ணன் அவர்களும், நம்மளுடைய த்ரோட் சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு மீரா வெங்கட்ராமன் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஆமாம்மா, சூப்பர், சீக்கிரம் வந்து சரியாயிடும். அதே மாதிரி நம்மளுடைய ராஜமாணிக்கம் அவங்களும் பாபு முள்ளக்காட்டிலிருந்தும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. மயிலை பட்டாபி அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பத்மா சவுந்தரராஜன் அவங்களும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பழனி அவர்களும் வந்து இதே தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் கேட்குறதுக்கு முன்னாடி நிறைவு பாடல் வரிகள் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். வணக்கம் பாரதி தமிழகம்.
2: வணக்கம், நான் பிரபுதேவா பாட்டு சொல்லிட்டோமா?
1: ஆ சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க.
2: என்ன வழி அடி என்ன வழி?
1: உங்க பேரு?
2: திருத்தணி தமிழேந்தி.
1: சூப்பர், நானும் நினைச்சேன் யாருமே கண்டுபிடிக்க மாட்டீங்களான். சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க, நன்றி
2: நன்றி நன்றி.
1: இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைவான ஒரு காலர், வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
3: கார்த்திக் வெஸ்மாம்பலம்.
1: கார்த்திக் வெஸ்மாம்பலத்துல இருந்து உங்களுக்கான ஒரு பாடல் வரிகள். அழகே நீ எங்கிருக்கிறாய், வலித்தால் அன்பே அங்கிருக்கிறாய்.
3: சொல்லுமா?
1: ஆமா, ஃபர்ஸ்ட் லைன் நீங்க பாடணும். இது என்ன பாடல் அப்படினு சொல்லிட்டு
3: பாடுவாங்க. ஆனமா என்னது எல்லாம் பாட்டு? என்ன
1: பாட்டு? என்ன பாட்டு நீங்க தான் கண்டுபிடிக்கணும்.
3: அதான் தெரியல மேடம்.
1: தெரியலையா? இது வந்து சரி, பாடும் பேர் உங்களுக்கு சொல்லிறேன். நீங்க நிகழ்ச்சியில நிறைவா வந்த நேயர் அப்படினதால சர்வம் இந்த படத்தோட பேர்.
3: சர்வமா? ஆ வணக்கம்.
1: அழகே நீ எங்க இருக்கிறாய், வலித்தால் அன்பே அங்கிருக்கிறாய். தெரியலையா? இவ்வளவு ஈஸியான கிளிக் கொடுத்துட்டேனே உங்களுக்கு. சரி ஓகே, அடுத்த நேர் கண்டுபிடிக்கிறான பார்க்கலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம். சொல்லுங்கம்மா, கண்டுபிடிச்சிட்டீங்களா? நல்லா இருக்கும் இல்லையா? சரி ஓகே, அடுத்த நேயர் கண்டுபிடிக்கிறாங்களா பார்க்கலாமா? நன்றிமா, நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழகம். அது கண்டுபிடிச்சிட்டாங்க ஐயா. இப்போ வேற ஒரு வரி கொடுத்துருக்கேன், அது உங்களுக்கு தெரியுமா? அழகே நீ எங்கிருக்கிறாய், வலித்தால் அன்பே அங்கிருக்கிறாய்.
2: புது படங்களா?
1: சர்வம் இந்த படத்தோட பேரும். ஆர்யா நடிச்சிருப்பாங்க. தெரியல. சரி ஓகே ஓகே. வணக்கம் விவித் பாரதி தமிழகம். இவ்வளவு ஈஸியான குழு.

0: இதுக்கு மேலே யாராலையும் கொடுக்க முடியாது. வணக்கம் விவித் பாரதி, தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க ஐயா.
1: வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு மேடம்.
0: பாபு ஐயா சொல்லுங்க.
1: மேடம் மறுபடியும் ஒரு கேள்வி கேளுங்க மேடம். பாட்டு சொல்லு போடுங்க.
0: அழகே நீ எங்கிருக்கிறாய்,
1: சொல்லுங்க மேடம். அழகே
0: அழகே நீ எங்கிருக்கிறாய், வலித்தால் அங்கு இருக்கிறாய்.
1: பாடலின்
0: இடையில இருக்கிற வரிகள் நீங்க முதல் லைன் கண்டுபிடிக்கணும். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம். உங்களுக்கு எதுவுமே இல்ல, பதிலே இல்ல, போங்க. அந்த அளவு கண்டுபிடிச்சிட்டீங்க, சூப்பர், நன்றி. ஓகே, நம்மளுடைய நேயர்கள் வந்து ஆர்வமா கண்டுபிடிச்சிருக்காங்க, பிடிச்சிருக்கும் உங்களுடைய இந்த பாடல் வரிகள், இந்த கேம் ஷோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்க வரும் பாடல், இவ்வளோ நேரம் நம்மளுடைய நேயர்கள்லாம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சாங்களா அந்த பாடல் தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். சர்வம் திரைப்படத்திலிருந்து ஜாவத் அலி மற்றும் மதுஸ்ரீ பாடியது, பாவிஜியின் வரிகளுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா. இதற்கு அடுத்த நிகழ்ச்சி வந்து என்றும் இனியவில்லை, உங்களுடன் நான் சந்திக்கிறேன்.

0: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனி தொடர்வது காலை 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். சிக்கிம் மாநிலத்திற்கு சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று நாதுலா கணவாய் பகுதிக்கு சென்று பார்வையிட உள்ளார். அங்குள்ள ராணுவ வீரர்களுடனும் அவர் கலந்துரையாடுகிறார். ஆஸ்திரேலியாவுடனான இந்தியாவின் ஒருங்கிணைந்த நல்லுறவு கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கொச்சி கனிமவள நிறுவனத்தில் நடைபெற்ற நிதி முறைகேடு தொடர்பான வழக்கில் கேரள முன்னாள் முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் வீடு உள்ளிட்ட 10 இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று காலை முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். முதலமைச்சர் திரு விஜய் புதுதில்லியில் இன்று மாலை பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்து பேசவுள்ளார். தாய்லாந்திலிருந்து கடத்தி வரப்பட்ட 10 கோடி ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருளை சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி அணை முழு கொள்ளளவை எட்ட உள்ள நிலையில் அணையிலிருந்து நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 1,17,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஹமாஸ் அமைப்பின் புதிய தலைவராக செயல்பட்டு வந்த முகமது உடே இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நேற்று தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஓரிரு நாட்கள் தாமதமாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச செஸ் போட்டிகளில் பங்கேற்கும் வகையில் தமிழக செஸ் விளையாட்டு வீராங்கனை வைஷாலிக்கு சிறப்பு உதவி திட்டத்தின் கீழ் 10 லட்சம் ரூபாய் நிதி உதவியை விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா வழங்கினார். IPL கிரிக்கெட் எலிமினேட்டர் சுற்றுப் போட்டியில் ராஜஸ்தான் இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என்றும் இனியவை
2: நேரம் 11:02. நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் முதல் பாடல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட காத்துட்ருக்கீங்க. ஆசை முகம் திரைப்படத்திலிருந்து வந்துட்டுருக்கு பாடல். டிஎம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியது. வாலின் வரிகளுக்கு இசை எஸ்எம் சுப்பையா நாயுடு. இந்த திரைப்படம் 1965 வந்து வெளிவந்திருக்கிறது. இந்த படத்தில் வந்து எம்ஜிஆர், சரோஜா தேவி இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருந்திருக்காங்க. த மேன் ஹூ நியூ டூ மச் அப்படின்ற ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

நேரம் 11:06. என்றும் இனிவே நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். 1950, 60, 70களில் நடந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு. நிகழ்ச்சியில் அடுத்த ஒழிக்க வருது காக்கும் கரங்கள் திரைப்படத்திலிருந்து. இந்த திரைப்படம் 1965 வந்து வெளியாயிருக்கு. புகழ்பெற்ற பிரித்தானியா எழுத்தாளர் டபிள்யூ சோமர்செட் மேம் இவர் வந்து எழுதிய த பெயிண்டட் வெயில் அப்படின்ற ஒரு நாவலை அடிப்படையாக கொண்டு இந்த படம் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன்,

0: சுசீலாவின் குரல்களில் வாலியின் வரிகளுக்கு இசை கே வி மகாதேவன். காக்கும் கரங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டுருக்கு.
1: என்றும் இனியவை

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-doj.in से प्राप्त कर सकते हैं।
1: நேரம் 11:11. என்றும் இனிய நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க போகிற பாடல் ஆனந்தி திரைப்படத்திலிருந்து தான் வந்துட்டுருக்கு. பி சுசீலா பாடியது, கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை MS விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி. இந்த திரைப்படம் 1965 வந்து வெளிவந்திருக்கிறது. SS ராஜேந்திரன், CR விஜயகுமாரி, MR ராதா, நாகேஷ், மனோரமா, நம்பியார், விக்கி ராமசாமி இவங்க எல்லாம் வந்து நடிச்சிருந்திருக்காங்க இந்த படத்தில். இப்போ இந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

நேரம் 11:15 என்றும் இனிவே நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலாவின் குரல்களில் வாலின் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி.

0: Good night.
1: Good night. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் வெள்ளிக்கிழமை 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்.
2: ரெண்டு நாள் பாடின பாட்டு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இந்த பாட்டு. ஏன்னா காஞ்சனா முனின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி முனி ஆக்சுவலா லாரன்ஸ் சார் பண்ண படம், ராஜ்கிரண் சார் நடிச்சிருப்பார், அதுலயும் வந்து நான் தெலுங்கு போர்ஷன் வந்து நான் பாடினேன். எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்டு, அப்புறம் காஞ்சனாலயும் நான் பாடியிருக்கேன் அப்படின்ட்டு. தெலுங்குலயும் அதை ரெக்கார்ட் பண்ணாங்க. அப்புறம் காஞ்சனா தெலுங்கு பாடும்போது எனக்கு 1 hour நான் அதை பாடிட்டேன். ரெண்டு நாள் தமிழ்ல பாடின ஒரு பாட்டு தெலுங்குல பாடும்போது இது எப்படி பாடணும் அப்படின்ற மெத்தட் தெரிஞ்சதுனால, சோ தமிழ் தெலுங்கு ரெண்டுத்திலுமே பெரிய வரவேற்பு கிடைச்சது எனக்கு இந்த பாட்டு.
1: ஆயிரம் பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி

0: இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05
1: நேரம் 11:23. என்றும் இனிய நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க போகிற பாடல் டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலாவின் குரல்களில் கண்ணதாசினியின் வரிகளுக்கு இசை கே வி மகாதேவன். கன்னி தாய் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் வந்துட்டுருக்கு, கேளுங்கள்.

நேரம் 11:27. என்றும் இனிமே நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க போகிற பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் இது. கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை விஸ்வநாதன், ராமமூர்த்தி. 1001 திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டுருக்கு.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம்.

0: என்றும் இனியவை, காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.
1: நேரம் 11:33. என்றும் இனியவை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இப்போது இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம அடுத்து என்ன திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி சுசீலாவின் குரல்களில் குரலில் வந்து ஒலிக்க வருது இந்த பாடல். கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை கே வி மகாதேவன். இதய கமலம் திரைப்படத்துலேருந்து இந்த பாடல் வந்துட்டுருக்கு.

என்று வினவே நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் இது. வாலியின் வரிகளுக்கு இசை ஆர் சுதர்சனம். அன்பு கரங்கள் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
1: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹர ஹர சூரியகர்.
2: நேரம் 11:43 என்ற மினிவே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் டிஎம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் இது. வாலின் வரிகளுக்கு இசை MS விஸ்வநாதன். கலங்கரை விளக்கம் திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டு இருக்கு.

நேரம் 11:47. என்றும் இனிய நிகழ்ச்சியில் வந்து அடுத்து நம்ம கேட்கப்போகிற பாடல் பி சுசீலா பாடியது, மாயவநாதனின் வரிகளுக்கு இசை ஆர் சுதர்சனம். என்னதான் முடிவு திரைப்படத்திலிருந்து வரும் இந்த பாடல்.

பொண்ணு பார்த்து மயில காலு மயங்குது போது, இந்த பொண்ணு பார்த்து மயங்கு வாழ வருவது போது வருவது போது. பொண்ணு பார்த்து மயில காலு மயங்குது போது, இந்த பொண்ணு பார்த்து மயங்கு வாழ

0: அதுக்கு நேரம் வரணும், பரத்தோடு அது அதுக்கு நேரம் வரணும், ஒண்ணு படுத்தது நான் யாருக்கேனும் படுத்து ஆகணும். பொண்ணு பார்த்து மயங்கால மயங்கடி போது, இந்த பொண்ணு பார்த்து மயங்கு வாழ வருவது போது.
1: நேரம் 11:50. என்றும் இனிவை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். என்றும் இனிவை நிகழ்ச்சியில் வந்து 1950, 60 மற்றும் 70களிலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு. நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க போகிற பாடல் எல்ஆர் ஈஸ்வரி பாடியது. ஆலங்குடி சோமுவின் வரிகளுக்கு இசை ஆர் சுதர்சனம், கார்த்திகை தீபம் திரைப்படத்திற்காக.

நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: என்றும் இனியவை. காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.
1: நேரம் 11:55. என்றும் இனியவை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அந்த வகையில் நம்ம அடுத்து கேட்க போகிற பாடல் பி சுசீலா பாடியது. பாடலுக்கு இசை பி எஸ் திவாகர். காட்டு ராணி திரைப்படத்திலிருந்து வரும் இந்த பாடல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: தி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12 மணி.
2: ரெட்ரோ நேரம்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்கள் கேட்க போகிறது ரெட்ரோ நேரம். ரெட்ரோ காலம் அப்படிங்கிறதே ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்தில் இருந்த அந்த பாடல்கள், அந்த மியூசிக் எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமானது. அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்திலிருந்து உங்களுக்காக பாடல்கள்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இந்த ஒரு மணி நேரமும் அமைய போகுது. முதல் பாடலே வருஷம் 16 படத்திலிருந்து. பாட்டை கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ரெட்ரோ நேரம். ரெட்ரோ காலம் அப்படிங்கிறதே ஒரு பொற்காலம் தமிழ் சினிமாவோடது அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. இந்த காலகட்டத்தில் நகைச்சுவை, காதல், அதிரடி, சமூக நீதி, உணர்வு பூர்வமான கதையம்சம், இது எல்லாமே கலந்த கலவையாக பல திரைப்படங்கள் இந்த காலகட்டத்தில் வந்துட்டே இருந்துச்சு. அதில் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஹீரோஸான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சரி, உலகநாயகன் கமல்ஹாசன், இப்படி அடிக்கிட்டே போகலாம். நிறைய ஹீரோஸ் அவங்களுடைய அந்த முழு திறமையும் வெளிப்படுற மாதிரி பல திரைப்படங்கள் அவங்களுக்கு கிடைச்சது தான். இதுக்கெல்லாம் காரணம் அப்போ இருந்த அந்த இயக்குனர்களை சொல்லலாம். அவங்க இந்த கதாநாயகனை தேர்வு பண்ணிட்டாங்க இந்த கதைக்கு அப்படின்னா, அவருடைய முழு திறமையும் வெளிப்படுத்துகிற மாதிரி அந்த கதையை திரைக்கதை அமைச்சு அப்படியே கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, கதாநாயகர்கள் அந்த களத்தில் அவங்களுடைய முழு திறமையும் காட்டி மக்கள் மனசை கவர வேண்டியதுதான் பாக்கி, இல்லையா? அப்படி இருந்தது அந்த காலகட்டம். அதில் இருந்து பாடல்கள் உங்களுக்காக இந்த ஒரு மணி நேரமும். அடுத்த பாடல் சிவா படத்துலேருந்து.

0: அறிவானதி என் பார்வதி.
1: பன்னெண்டு மணி 11 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்க இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 ரெட்ரோ நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. இது ஒரு குட்டி ஸ்டோரினே சொல்லிடலாம். இந்த படத்தை பத்தி, தாவணி கனவுகள், ஒரு சாதாரண மனுஷன் தன்னுடைய உழைப்பால உயர்ந்து மக்கள் மனசுல ஒரு நாயகனா அப்படி உருவெடுக்கிற அந்த சமயம், அதை எது அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி இந்த பாடல் ஒரு நாயகன் உதயமாகின்றான். இந்த பாடலில் நடிச்சிருக்கக்கூடிய பாக்கியராஜ் எவ்வளோ அழகாக நடிச்சிருப்பார் சொல், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த நாளுக்கே நீங்கள் திரும்பி போகிற மாதிரி இருக்கும். இந்த கதையை அப்படியே ரிவைண்ட் பண்ணி உங்கள் மனசில் பாடலையும் அந்த பாடல் உருவான அந்த படத்தோட கதை பின்னணியையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சூப்பரான ஒரு திரைப்படம் தான் தாவணி கனவுகள்.

அந்த படத்திலிருந்து ஒரு நாயகன் உதயமாகின்றான். இந்த பாடல் எவ்வளோ ஒரு புகழ்பெற்ற பாடல். இன்றைக்கி இருக்கக்கூடிய பசங்க கூட இந்த பாடலை போட்டு விட்டா சூப்பராக டான்ஸ் பண்ணிடுவாங்க. ரெட்ரோ காலத்துக்குன்னே ரொம்ப ரொம்ப ஆப்டான பொருத்தமான பாடல் தான் அது. உங்களுக்காக ஒரு தாவணி கனவுகள் படத்திலிருந்து ஒரு நாயகன் உதயமாகிறான். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா குரலில், வாலியோட வரிகளில், இசை இளையராஜா.

12:18 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் FM 102.3 ரெட்ரோ நேரம் கேட்டுட்ருக்கீங்க. ரெட்ரோ காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு பொற்காலம். அந்த காலத்தில் வந்த இசை அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் மனசில் எல்லாருக்கும் நீங்காமல் இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு நிஜம் இல்லையா? இந்த பாடல்களுக்கு ஏன் நம்ம அடிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமிய இசை, இந்த கிராமிய இசையை எடுத்துகிட்டு போயிட்டு வெஸ்டர்ன் மியூசிக்கோடு சேர்ந்து கலந்து ஒரு தனி இசையை கொடுத்துருக்காரு இளையராஜா. அவருடைய பாடல்கள் எல்லாம் நம்ம கேட்டோன்னா அப்படியே மெய் மறந்து போயிடுவோம். எப்படி இப்படி இசை அவரால் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி, அதுவும் படத்தோட ரீ ரெக்கார்டிங்கில் அவர் போட்ட இசைக்கு இன்றைக்கும் மாற்று எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். இப்படி திரைப்படம் பார்த்துட்டே இருக்கும்போது இவ்வளோ தத்ரூபமாக அந்த காட்சியை நம்ம மனசில் பதியணும் அப்படின்னா, பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பின்னணி இசை இருக்குது பார்த்தீங்களா, அது இளையராஜா அவர்கள் இசையமைச்ச படங்களில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அந்த ஒவ்வொரு காட்சியும் நமக்கு அப்படியே கண் முன்னாடி நின்றும், படத்தை பார்த்துட்டு வெளில வந்ததுக்கப்புறம் பல மணி நேரம் கூட அந்த காட்சிகள் நமக்குள்ளே ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி வச்சுருக்கும். எல்லாத்துக்கும் காரணமே அந்த காட்சியோட தாக்கத்தை அப்படியே நமக்குள்ளே எடுத்துகிட்டு வர்ற அந்த இசைக்கு இருக்குது. அப்படிப்பட்ட இசை பொற்காலமான அந்த காலகட்டம் ரெட்ரோ பீரியட். அதிலிருந்து நீங்கள் பாடல்களை கேட்டுட்ருக்கீங்க. வெற்றி விழா படம் பேர் சொன்னோடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த படம் எவ்வளோ சூப்பர் ஹிட்டான படம்னு. இந்த படத்துலேருந்து தான் அடுத்த பாடல் நீங்கள் கேட்க போகிறீங்க. வெற்றி விழா படத்துக்காக SP பாலசுப்ரமணியம், சித்ரா பாடியிருக்கக்கூடிய பாடல், வாலியோட வரிகளுக்கு இசை இளையராஜா.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்.
1: ரெண்டு நாள் பாடின பாட்டு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இந்த பாட்டு. ஏன்னா காஞ்சனா முனின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி முனி ஆக்சுவலா லாரன்ஸ் சார் பண்ண படம், ராஜ்கிரண் சார் நடிச்சிருப்பார், அதுலயும் வந்து நான் தெலுங்கு போர்ஷன் வந்து நான் பாடினேன். எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்டு, அப்புறம் காஞ்சனாலயும் நான் பாடியிருக்கேன் அப்படின்ட்டு தெலுங்குலயும் அது ரெக்கார்ட் பண்ணாங்க. அப்புறம் காஞ்சனா தெலுங்கு பாடும்போது எனக்கு 1 hour நான் அதை பாடிட்டேன். ரெண்டு நாள் தமிழ்ல பாடின ஒரு பாட்டு தெலுங்குல பாடும்போது இது எப்படி பாடணும் அப்படின்ற மெத்தட் தெரிஞ்சதுனால, சோ தமிழ் தெலுங்கு ரெண்டுத்திலுமே பெரிய வரவேற்பு கிடைச்சது எனக்கு இந்த பாட்டு.
0: ஆயிரம் பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மண் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும்.

0: இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள். வரும் வெள்ளிக்கிழமை 8:05
1: எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுறேன். இசையோட பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. 12:27 ஆயிடுச்சு. இது ரெட்ரோ நேரம், ரெட்ரோ காலம் அப்படிங்கிறது அதுக்கே ஒரு பிரத்யேகமான உடை இல்லையா? பெல் பாட்டம் இருக்கக்கூடிய பேண்ட்டுகள், அடர் நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த சட்டைகள் எல்லாமே டார்க் கலர்ஸில் தான் இருக்கும். அதில் வரக்கூடிய அந்த புள்ளிகள் கூட, அந்த வட்டவட்டமான அந்த சின்ன வட்டங்கள் எல்லாமே அந்த போல்கா டாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த போல்கா டாட்ஸ் கூட ரொம்ப பிரபலம் அந்த நாளில். கூலிங் கிளாஸ்லாம் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு அளவாகவே இருக்காது, நல்ல பெருசாக இருக்கும், பெரிய கூலிங் கிளாஸு. அப்புறம் பெண்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கொண்டை, அந்த சிகை அலங்காரம், இது எல்லாமே ஒரு ட்ரெண்டு தாங்க. அந்த காலகட்டத்தை அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி இன்றைக்கி அந்த சினிமா அப்படிங்கிறது ஒரு சாதாரணமாக அதை நம்ம கடந்து போயிட முடியாது. அது ஒரு ஆவணம். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, கலாச்சாரம், பண்பாடு எல்லாத்தையுமே பிரதிபலிக்கிற மாதிரி தான் அந்த நிச்சயமாக அந்த திரைப்படங்கள் இருக்கும். அதை பார்க்கும்போது இப்போது நமக்கு அந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு நல்லா புரிஞ்சு போயிடும்.

அவ்வளோ சூப்பரான ஒரு நாட்களில் கிடைச்ச இந்த திரைப்படங்கள், அதில் இருந்து வரக்கூடிய சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக இந்த ஒரு மணி நேரம். அடுத்த பாடல் குரு சிஷ்யன் படத்திலிருந்து.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 ரெட்ரோ நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. செட்டுக்குள்ள மட்டுமே வச்சு ஒரு அரங்கத்துக்குள்ள எல்லா கதைக்கு தேவையான எல்லா காட்சிகளும் அமைக்கிற மாதிரி இருக்கும் அந்த அரங்க வடிவமைப்பு. அதுக்குள்ளேயே திரைப்படங்கள் எடுத்துட்டு இருந்த காலத்தை தாண்டி

கிராமத்துக்கு போய் அங்கே இருந்து அந்த இயற்கையை படம் பிடிச்சு அப்படியே நிஜத்தை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்த காலம் ரெட்ரோ காலம் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி திரைப்படங்கள் குடும்ப உறவுகளை வச்சு தான், குடும்பத்தை மையமாக வச்சு நிறைய திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் வந்துகிட்டே இருக்கு. அதுதான் அடிப்படைன்னே வச்சுக்கலாம். ஆனால் அந்த இதுலேயும் பார்த்திங்கன்னா நட்பு, சமூகத்தில் இருக்கக்கூடிய சில ஏற்றத்தாழ்வுகள் இதையெல்லாம் அந்த கதைக்குள்ளே கொண்டு வந்து திரைப்படங்களில் சுவாரஸ்யத்தை கூட்டி அந்த காலகட்டத்தில் நிறைய திரைப்படங்கள் அமைஞ்சு வந்தது. அப்போ பேசக்கூடிய அந்த பஞ்ச் வசனங்கள் கூட மக்கள் மனசில் ஒரு பெரிய இடம் பிடிச்சிச்சுன்னு சொல்லலாம். வெகுவாக மக்களை கவர்ந்தது அந்த பஞ்ச் வசனங்களாகவும் இருந்திருக்கு. தமிழ் சினிமாவோட இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன வளர்ச்சி அப்படிங்கிறது அன்னைக்கு போட்ட அந்த அடித்தளம் தான் அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சு போயிருக்கு இந்த ரெட்ரோ காலம். அதில் இருந்தால் நீங்கள் பாடல்கள் கேட்டுட்ருக்கீங்க. அடுத்த பாடல் மனசுக்குள் மத்தாப்பு படத்துலேருந்து.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: தொடர்வது செய்தி அறிக்கை. ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிகரித்து வரும் வெப்ப அலையை எதிர்கொள்ள மக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவில் வர்த்தகம் செய்ய உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் சட்டப்பூர்வமாக சரியானதே என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. எபோலா வைரஸ் தொற்றுக்கு புதிய தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் எலிமினேட்டர் போட்டியில் ராஜஸ்தான் இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிகரித்து வரும் வெப்ப அலையை எதிர்கொள்ள மக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உடலில் ஏற்படும் நீர்ச்சத்து குறைவை போக்க தாராளமாக தண்ணீர் அருந்துமாறு அறிவுறுத்தியுள்ளார். வயதான பெற்றோர் மற்றும் முதியோரை வெப்ப அலையிலிருந்து பாதுகாக்க சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். வெப்ப அலை மிக அதிகமாக இருக்கும் நேரங்களில் மக்கள் வெளியில் யாரும் செல்ல வேண்டாம் என்றும் அவர் கூறியுள்ளார். வீடுகளிலும் பொது இடங்களிலும் பறவைகளுக்காக சிறு பாத்திரங்களில் தண்ணீர் வைக்குமாறு பிரதமர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்தியாவில் வர்த்தகம் செய்ய உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா கனடா முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்ற பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உட்கட்டமைப்பு நிதித்துறை மறுசீரமைப்பின் மூலம் முதலீட்டாளர்கள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பசுமை எரிசக்தி, தொழில்நுட்பம், டிஜிட்டல் கட்டமைப்பு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீடு செய்யுமாறு சர்வதேச நிறுவனங்களுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். இந்தியா கனடா இடையே நிலையான வளர்ச்சி மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்காக நிதித்துறை நிறுவனங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் சட்டப்பூர்வமாக சரியானதே என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி ஜாய்மல்யா பக்ஷி ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை வெளியிட்டுள்ளது. பீகாரில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு எதிராக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம், சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு முழு அதிகாரம் உள்ளதாக தெரிவித்துள்ளது. தகுதியான அனைவரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதற்காகவே வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணி மேற்கொள்ளப்படுவதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி திரு அசோக்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அடுத்த மாதம் 30ஆம் தேதி முதல் வீடு வீடாக சென்று வாக்காளர்கள் சரிபார்க்கும் பணியை தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். வரைவு வாக்காளர் பட்டியல் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி வெளியிடப்படும் என்று கூறிய அவர்,

0: இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வாக்காளர் பெயர் சேர்ப்பதற்கான படிவங்களை வழங்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். தில்லியில் உள்ள அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளும் இந்த வாக்காளர் தீவிர திருத்தப் பணிகளை நடத்த தயார் நிலையில் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தப் பணிகளில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. சமூக வலைதளத்தில் வெளியான இந்த விடைத்தாள் திருத்துவதற்கான இணையதள முகவரி சோதனைக்காக தொடங்கப்பட்ட இணையதள முகவரி மட்டுமே என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிப்படைத் தன்மைக்கும் நேர்மையான முறையில் விடைத்தாள் திருத்தம் செய்யும் பணியை மேற்கொள்ளவே இந்த இணையதள சேவை தொடங்கப்பட உள்ளதாகவும் சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தால் வெளியானது தொடர்பான வழக்கில் லாத்தூர் புனேயைச் சேர்ந்த மேலும் 2 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. இந்த வழக்கில் தில்லி, ஜெய்ப்பூர், நாசிக், லாத்தூர், புனே உள்ளிட்ட பல்வேறு நகரங்களைச் சேர்ந்த 13 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள லாத்தூரைச் சேர்ந்த மருத்துவர் மனோஜ் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். 3 மாணவர்களுக்கு வேதியியல் பாட வினாத்தாளை முன்கூட்டியே வழங்கியதாக இவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. புனேயைச் சேர்ந்த பயிற்சி மைய ஆசிரியர் தேஜஸ் என்பவரும் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கு தொடர்பாக சிபிஐ 49 இடங்களில் சோதனை மேற்கொண்டது. கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானதை அடுத்து அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: எபோலா வைரஸ் தொற்றுக்கு புதிய தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதற்கான அறிவிப்பை ரஷ்ய சுகாதாரத்துறை அமைச்சர் மிக்கைல் முராஷ்கோ வெளியிட்டுள்ளதாக தென்னாப்பிரிக்காவுக்கான ரஷ்ய தூதரகம் தெரிவித்துள்ளது. காங்கோ நாட்டில் பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்று பரவுவதை தடுக்க இது பயனுள்ளதாக அமையும் என்று ரஷ்ய விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். காங்கோ மற்றும் உகாண்டா நாடுகளில் பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்றை உலகளாவிய பொது சுகாதார அவசர காலம் என்று உலக சுகாதார அமைப்பு கடந்த 17ஆம் தேதி அறிவித்திருந்தது. இந்நாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என்றும் உலக சுகாதார அமைப்பு அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவில் எபோலா வைரஸ் தொற்று அறிகுறி யாருக்கும் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எபோலா தொற்று ஆப்பிரிக்காவின் பல்வேறு இடங்களில் பரவுவதை அடுத்து இந்தியா தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக கூறியுள்ளது. உகாண்டாவிலிருந்து பெங்களூரு வந்த ஒருவருக்கு தொற்று அறிகுறிகள் இருந்ததை அடுத்து அவரது இரத்த மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதில் அந்த நபருக்கு எபோலா தொற்று இல்லை என்று கண்டறியப்பட்டது. உலக சுகாதார அமைப்பின் நெறிமுறைகளின் அடிப்படையில் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என்றும் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. பிரதமரின் முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்குவோருக்கு 10 லட்சம் ரூபாய் வரை மத்திய அரசு கடன் வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெற்றது தமக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்ததாக செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என் பேர் வெங்கடேசன், நான் மணம கிராமம், செங்கல்பட்டு மாவட்டம். நான் வந்து கல்லூரி படிச்சுட்டு வேலை இல்லாத போது பிரதமருடைய முத்ரா திட்டத்தின் கீழ் நான் வந்து லோன் அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த லோன் எனக்கு கிடைச்சிது. அந்த லோன் எனக்கு கிடைச்சதுனால என்னுடைய தொழில் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவிகரமா இருந்தது. எனக்கு 5 லட்சம் கிடைச்சிது. அதுல வந்து பாத்தீங்கன்னா மாசம் மாசம் கட்டுறதுக்கும் தொழில் முனைக்கும் எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. மற்ற தொழில் கடனை விட பிரதமருடைய முத்ரா திட்டத்தின் கீழே வந்து பாத்தீங்கன்னா சுலபமா கிடைச்சிருது, ரொம்ப பெனிஃபிட்டாவும் இருக்கு.
0: ஹமாஸ் அமைப்பின் புதிய தலைவராக செயல்பட்டு வந்த முகமது ஒடே இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார். இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நேதன்யாகு

0: பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸின் உத்தரவிற்கேற்ப இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளது. கடந்த 2023 ஆண்டு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி பொதுமக்களை கடத்திச் சென்றதாக முகமது உடே மீது குற்றச்சாட்டு இருந்தது. இஸ்ரேல் தாக்குதலில் ஹமாஸ் தலைவர் எஜதைன் கொல்லப்பட்டதை அடுத்து முகமது உடே புதிய தலைவராக செயல்பட்டு வந்தார். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்தனர். லெபனான் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இஸ்ரேலின் நகரங்கள் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளது. தெற்கு லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லா அமைப்பின் கட்டமைப்புகளை அழிக்க தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படும் என்று இஸ்ரேல் அறிவித்திருந்தது. இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் ஹெஸ்புல்லா தாக்குதல் நடத்தி வருகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் எலிமினேட்டர் போட்டியில் இன்று ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. நியூ சண்டிகரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி நாளை மறுநாள் நடைபெறும் இரண்டாவது குவாலிஃபயர் போட்டியில் குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. பிரெஞ்சு ஒபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 6-2 என்ற செட் கணக்கில் அர்ஜென்டினாவின் பிரான்சிஸ்கோ மரியானோ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிகரித்து வரும் வெப்ப அலையை எதிர்கொள்ள மக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவில் வர்த்தகம் செய்ய உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் சட்டப்பூர்வமாக சரியானதே என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. எபோலா வைரஸ் தொற்றுக்கு புதிய தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் எலிமினேட்டர் போட்டியில் ராஜஸ்தான் இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நீங்கள் 102.3 தமிழ் நாடே கேட்குது நின்னு தமிழ்.

என்ன பொழுதென்ன நாள் தோறும் விளையாடி வாழ்வோம். நான் கொண்டு வந்தேன நீ கொண்டு வந்தாய செல்வம். நாள் என்ன பொழுதென்ன நாள் தோறும் விளையாடி

பில்லா படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின பாடல் கேட்டீங்க. கண்ணதாசனுடைய பாடல் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். ரெட்ரோ நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட நிறைவு நேரத்தை நம்ம நெருங்கிட்டோம். நிறைவா நீங்க கேட்க போறீங்க பாடல் காதல் பரிசு படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்ல வைரமுத்தோட வரிகளுக்கு இசை இளையராஜா.

நானே நீ எந்த ஊரு என்னோடு ஆறு எது நிஜம் இளமை ஜெயிக்கும் சகிட்டஜம் சகிட்ட சமஞ்சம் இளையவன் கனவு பலிக்கும் சகிட்ட

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 1 மணி.
2: பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க நீங்கள் எல்லாரும் ஆவலாக காத்துட்ருப்பீங்க. உங்களுக்கான சின்ன வேண்டுகோள் இது மட்டும்தான். இன்றைக்கி 27ஆம் தேதி, 25, 26 இந்த 2 நாட்களில் நீங்கள் பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால், புது நேயர்களுக்கு தயவு செஞ்சு வழிவிடுங்க அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன வேண்டுகோள் நம்ம நேயர்கள்கிட்ட. பாடல் உங்கள் சாய்ஸில் நீங்கள் பங்கு பெறணும் அப்படின்னா, புது நேயர்களாக இருந்தீங்கன்னா 044-2952-5853 இந்த எண்ணுக்கு முயற்சி எடுக்கலாம். 2838-9871 இந்த எண்ணுக்கும் கூடவே சேர்த்து நீங்கள் முயற்சி பண்ணலாம். வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 044 இந்த இணைப்பு என்ன மறக்காமல் சேர்த்து முயற்சி பண்ணுங்கள். பாடல் உங்கள் சாய்ஸில் நம்ம சந்திக்க போகிற முதல் நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: ஞானப்பிரகாசம், பிணாயூர், காஞ்சிபுரம் மாவட்டம்.
1: காஞ்சிபுரத்துல இருந்து ஞானப்பிரகாசம் சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: கன்னி பருவத்திலே பட்டு வண்ண ரோசாவா.
1: கன்னி பருவத்திலே படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்கீங்க. புது நேயர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா, ஒரு 2 நாள் முயற்சி பண்ணாம இருந்தாங்கன்னா கூட போதும். என்ன பாடல் சொன்னீங்க? சரி, உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாம். இந்த பாடல் கேக்குறதுக்கான காரணம் என்ன?
3: எங்க பொண்ணு 6 வயசுல என் குழந்தை விட்டு செஞ்சிருச்சு. அந்த குழந்தைக்கு இந்த பாட்டு போடுறாங்க.
1: அந்த குழந்தைக்காக இந்த பாடல் கேக்குறீங்க, நிச்சயமா பாடல் கொடுத்துடலாம்.
3: இந்த பாட்டு கேட்டா
1: சரி ஐயா, அந்த பாடல் கேளுங்க. அந்த ஞாபகங்கள் உங்களுக்கு எப்பவும் நெஞ்சோட இருக்கட்டும். இப்ப பாடல் உங்களுக்காக ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம்.
3: நன்றி.

0: நீங்கள்
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், காமராஜ் திருவள்ளூர்.
1: திருவள்ளூர்ல இருந்து யார் பேசுறீங்க?
2: காமராஜ்.
1: காமராஜ், என்ன பாடல் சார் வேணும்?
2: எனக்கு நீயா படத்துல இருந்து ஒரு கோடி இன்பங்கள் அந்த பாடல்.
1: நீயா படத்துல இருந்து பாடல் கேக்குறீங்க. படம் பாத்துட்டீங்களா?
2: ஆமா, ஏகப்பட்ட தடவை
1: பாத்துட்டேன். படம் பாத்துட்டீங்க?
2: ஆமா, இந்த பாட்டு அதிகமா வெளிப்பரப்பாததுனால அந்த பாட்டை கேட்டேன்.
1: ஒரு கோடி இன்பங்கள், கண்டிப்பா இந்த பாடல் அதிகமா ஒளிபரப்பல அப்படின்னு சொல்றீங்க. இன்னைக்கு கேட்டு சந்தோஷமாங்க. உங்களுக்காக பாடல் இதோ. நன்றி.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: ஒரு மணி 15 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்க இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க பாடல் உங்கள் சாய்ஸ். அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
2: இது புட்டூர் கிராமத்துல இருந்து கல்யாண சுந்தரம் பேசுறேங்க.
1: கல்யாண சுந்தரம் சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: இது நினைவு நினைச்சிய படத்துல இருந்து தோளின் மேல பாரம் இல்லை, அந்த பாட்டு ஒளிபரப்பு ரொம்ப நாள் நினைக்கிறேன். அந்த பாட்டு ஒளிபரப்பு,
1: அந்த குறைய போக்கிடலாம். நினைவெல்லாம் நித்யா படத்துல இருந்து தானே பாடல் கேட்டீங்க?
2: ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க.
1: கேட்டலாமா?
2: கேட்கலாம். தேங்க்யூ மேடம்.
1: நன்றிங்க.
2: நன்றி.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: மனம்
0: இல்லையா?
1: ஆமா மேடம். ஆமா மேடம்.
0: பாட்டு கேட்டு ரொம்ப நாள் ஆயிருக்குமே.
1: ஆமா மேடம்.
0: சரி, இன்னைக்கு கேட்டலாமா?
1: சரிங்க மேடம்.
0: நன்றிங்க.
1: நன்றி மேடம்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க பாடல் உங்கள் சாய்ஸ். அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நரசிங்கபுரத்துலேருந்து பொன் கதிர்வேல் பேசுகிறேன்.
0: சரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: தாய் சொல்லை தட்டாதே என்ற படத்துலேருந்து சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்ட அந்த பாட்டு போடுங்க மேடம். ரொம்ப நன்றி மேடம்.
0: பாடல் கேட்கலாம். மிக்க நன்றிங்க.

0: பாடல் உங்கள் சாய்ஸ். நாம சந்திக்க போற அடுத்த நேயர் வணக்கம். சைதாப்பேட்டையில இருந்து ஆனந்த், என்ன பாடல் வேணும் ஆனந்த் உங்களுக்கு?
1: செந்தமிழ் பாட்டு பாட்டுல இருந்து காலையில் கேட்டது கோயில் மணியன் தொடர்ந்து பாட்டு மேடம்.
0: சூப்பர் பாட்டு கேட்டிருக்கீங்க. படம் பார்த்துட்டீங்களா?
1: பாடுவாங்க மேடம்.
0: சொல்லுங்க ஆனந்த், நான் பேசுறதும் நீங்க பேசுறதும் அப்படியே ஒன்னு ஒன்னு கிளாஸ் ஆயிடுச்சு, சொல்லுங்க.
1: செந்தமிழ் பாட்டு படத்துல இருந்து காலையில் கேட்டது கோயில் மணியன் பாட்டு.
0: நிச்சயமா பாடல் கேட்கலாம். படம் பார்த்துட்டீங்களான்னு கேட்டேன்.
1: ஆ பார்த்துட்டேன் மேடம், நல்லா இருக்கும் மேடம்.
0: இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா?
1: ஆமா மேடம், ஆமா மேடம், கண்டிப்பா
0: பாட்டு கொடுத்துடலாம். ஆனந்த், நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு மிக நன்றி. ஒரு சின்ன இடைவேளை இருக்கு, அதுக்கப்புறமா நீங்க கேட்ட பாடல் தொடரும். நன்றி.
1: ஓகே மேடம்.

0: வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.
1: They say the view from the top changes everything, but for a few, the view from the clouds is the only one that matters. The Indian Air Force invites applications for commissioned officers through AFCAT 2 of 2026. Registrations open on May 20th, 2026. Visit afcat.edcil.co.in and take the first step toward the blue.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க பாடல் உங்கள் சாய்ஸ். அடுத்த நேயர் வணக்கம்.
1: நினைத்தாருக்கும் நேயர்களுக்கும் அட்வான்ஸ் பக்ரீத் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் மேடம்.
0: உங்களுக்கு வாழ்த்துக்கள். என்ன படத்துல இருந்து பாடல் கேட்க போறீங்க?
1: காரைக்கால் மாவட்டம் நல்லம்பல் ஷேக் அலாவுதீன் சிவக்கும் படத்துல இருந்து. கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானது, கலை மகளே நீ வாழ்கவே. அவனே நினைத்தான் உறவை வளர்த்தான் இரண்டும் ஒன்றானது, குணமகளே நீ வாழ்கவே. ஆயிரம் காலனி வாழ்கவே திருமணம் என்ற இணைய பாடலை தாருங்கள்.
0: நிச்சயமா கொடுத்துடலாம். சூப்பரான பாடல் கேட்டிருக்கீங்க, பாடியும் இருக்கீங்க, உங்களுக்காக அந்த பாடல் கொடுத்துடலாம். நன்றி
1: நன்றி மேடம்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் வீரதுரை அரியலூர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: வீரதுரை, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து மாப்பிள்ளை வந்தாச்சு, பாடல் வந்து அருகமணி கருகமணி என்ற பாடல் மேடம்.
0: ஓகே.
1: சில சில பாடல்களை கேட்டோம்னாக்கா ஏன் சத்தமா வச்சு கேக்குறேன்னு கேட்பாங்க, மட்டும் கேளும்பாங்க. சில பாடல்களை கேட்கும் போது நம்ம சத்தமா வச்சு கேட்டுட்டு இருப்போம், அப்பவும் கொஞ்சம் சவுண்ட் வச்சுக்க கூடாதா, நீ மட்டும் கேக்குறியான்னு
0: கேட்பாங்க.
1: ஆமா, அந்த மாதிரி பாடல் தான் நான் இப்ப கேட்க போறேன் மேடம். அந்த பாட்டு அந்த மாதிரிதான் இருக்கு அந்த பாட்டு.
0: சரி, நிச்சயமா பாடல் கேட்டுடலாம். நன்றி.

0: 1:46 கடந்து போயிட்டுருக்கேன். இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் FM 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கங்க, முருகன் பேசுங்க. கே கே நகர்லேருந்து
0: முருகன் சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நெஞ்சம் மறப்பதில் படங்க.
0: சரி,
1: நெஞ்சம் மறப்பதில் சாங். நெஞ்சம் மறப்பதில் அது நினைவை இழப்பதில் பாடலுங்க.
0: பாடல் அதுதான்.
1: ரொம்ப நன்றிங்க.
0: நன்றி.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல இது பாடல் உங்கள் சாய்ஸ். நம்ம சந்திக்க போற அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: எம் கல்லுப்பட்டி விவிஎஸ் கண்ணன்.
0: எம் கல்லுப்பட்டி விவிஎஸ் கண்ணன் எங்க இருக்குது?
1: மதுரை மாவட்டம்.
0: மதுரை மாவட்டத்துல இருக்கு. சரி, என்ன பாடல் வேணும் கண்ணன் உங்களுக்கு?
1: படம் வந்து அழகே உன்னை ஆராதிக்கிறேன்.
0: சரி,
1: உறிஞ்சி மாலே உறிஞ்சி, இந்த பாட்டு ஒன்னு இருக்கு பாருங்க, நல்ல அருமையான பாட்டு.
0: குறிஞ்சி மலரின் பாடல் கேட்டிருக்காரு, அழகே உன்னை ஆராதிக்கிறேன் படத்துல இருந்து பாடல் கேட்கலாம்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல இது பாடல் உங்கள் சாய்ஸ் சந்திக்க போற நிறைவு நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: கோயம்பேடுல இருந்து பார்த்திபன்.
0: பார்த்திபன் சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: அதாவது முதல் மரியாதையில அந்த நிலாவத்தானை கையில பிடிச்சேன்.
0: சரி, நேரம் குறைவா இருக்கு, பாடல் கேட்டுலாமா?
1: கேட்டலாம் மேடம்.
0: நன்றி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வணக்கம் நேஷ்ல, இது விவித் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 2:15:50 ஆயிட்டு இருக்கு. இப்ப நாம கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்

வணக்கம் நேயர்களே, நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான பாடல்கள் நாம் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். 2:15 முதல் 2:55 வரை ஒவ்வொரு நாளும். வாழ்க்கையில் எத்தனை எத்தனையோ எண்ணங்கள், ஒவ்வொரு எண்ணமும் படகு போல மனசு ஆடிக்கிட்டே இருக்கும். இந்த பக்கமா அந்த பக்கமா, எப்படி இருந்தாலும் பயணம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். படகு கரை சேர்வதற்கு 2 தடுப்புகள் தேவை, ஒரு துடுப்பு தேவை. பறவை மேலே பறப்பதற்கு 2 சிறகுகள் தேவை. அதுபோல நம்ம வாழ்வில் உயர்வடைவதற்கு உயர்ந்த லட்சியங்களும் அன்பும் மரியாதையும் தேவை இல்லையா? இந்த பயணத்தோடு நம்ம வந்து பாடல்கள்லாம் கேட்கலாம். இதோ உங்களுக்கான பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டே டியூன்ட். இது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
1: எங்கள் ஸ்டைல்.

படகுகள்லாம் பார்த்திங்கன்னா எத்தனையோ வகைகள்லாம் இருக்குது. மோட்டார் படகுகள், வேகப்படகுகள், மீன் பிடிக்கிறதுக்கு அப்படின்னு போகிற ஒரு நீளமான படகுகள், இதெல்லாம் வந்து பல்வேறு விதமான இயக்கங்கள்லாம் இருக்கும். அந்த படகு நம்பி பல பேருடைய வாழ்க்கை இருக்கும். கடலிலும் சரி, அந்த நீர்நிலைகளிலும் சரி, அதனை தாண்டி கரைக்கு வந்து சேரும் பொழுதிலும் அந்த படகு மட்டும் அங்கேயே நின்று பல பேருக்கு வாழ்க்கை கொடுத்து விட்டு அது அந்த நீரிலேயே இருக்கும். அது மூழ்காமல் இருக்க நிறைய பேர் கட்டி கொண்டு வந்து அந்த கரையில் வந்து நிறுத்தி வச்சுருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி நம்மளோட மனசும் பல விதமான பயணங்கள் மேற்கொண்டாலும் பாதுகாப்பாக இருக்கணும்னா அது ஒரு அமைதியான இடத்தில் கட்டுப்பட்டு நம்ம மனசை நம்மளே கட்டுப்படுத்தி வச்சுருக்கணும். அழகான விஷயங்களெல்லாம் அந்த படகும் பயணங்களும் சொல்கின்றது. இப்போ அடுத்த பாடலை நாம் கேட்க போகிறோம், எந்த திரைப்படத்திற்காக அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா பாடியது, கே வி மகாதேவன் அவங்களுடைய இசையில் கண்ணதாசன் எழுதிய பாடல் உத்தமன் அப்படிங்கிற படத்திற்காக சுப்ரானந்த் பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்கலாம். இது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3.

0: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
1: எங்கள் ஸ்டைல்.
2: ஆம்நேர்களே, இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 2:31 நாம் இணைஞ்சிருக்கிறோம். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பாடல்கள்லாம் சூப்பராக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம், இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.
3: இனிய ராகங்களின் சங்கமம், இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நிறைய நேர்கள் அவங்களோட பதிவுகளை போட்டிருக்காங்க. அதையும் லைட்டை நம்ம வந்து படிச்சுட்டு வந்தோம். மேட்டுப்பட்டியிலேருந்து கண்ணன் பிற்பகல் நிகழ்ச்சிகள் சிறப்பாக உற்சாகமாக தொடர வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. வனிதா அப்படிங்கிறவங்க பாடல்கள் அருமை, இனிய மதிய வணக்கம், பாடல்கள் கேட்டு இணைந்துள்ளேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏழு கிணறு தேவா, எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நிகழ்ச்சியில் நானும் இணைந்திருக்கின்றேன் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. முரளிதரன் விழுப்புரம், வணக்கம், வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. படகு படகு பாடல் இனிமை தொகுப்பாளர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். விவேத் பாரதி தமிழகம்க்கு நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன், மதிய வணக்கம் மேடம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அன்பு ராணி, குட் ஆஃப்டர்நூன் மேம், அவர் ஸ்டைல் இஸ் சூப்பர்ப் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. பெரம்பூர்லேருந்து கமலா சண்முகம் ஜீவானந்தம் அவங்களாம் வந்து வாட் இஸ் த தீம் ஆஃப் எங்கள் ஸ்டைல் ப்ரோக்ராம் மேம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நம்ம வந்து படகுலெல்லாம் பயணிச்சுக்கிட்டு பாடல்கள்லாம் கேட்டுகிட்டே இருக்கிறோம். அதுதான் இன்றைக்கி எங்களோட ஸ்டைல் ப்ரோக்ராம். மதிய வணக்கங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கனகராஜ், ஜெயக்கொடி அவங்க வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் தொடுகநல்லி கோவில் குட்டாயிலேருந்து நன்றி வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. தூத்துக்குடி பாலசுப்ரமணியம், பருவதவர்தன் இவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. மேலப்பேடு தயாளன், பிரபாகரன் இவங்களும் வணக்க வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. பிரபாகரன், மதிய நேரத்தில் ரசிப்பதற்கு இனிமையான பாடல்களை வழங்கும் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இணைந்துள்ளோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பருவதவர்தினி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். உத்தமன் படத்தில் ஒழித்த பாடல் படகு படகு ஆசை படகு பாடல் சூப்பர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ படகுல பயணம் பண்ணுறோம்

அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த படகுல தண்ணீர் அந்த மாதிரி போகிறதுக்கெலாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா அது தொழில் முறையாக போவாங்க. நம்மளாம் எங்கேயாவது டூரிஸ்ட் போனோம் அப்படின்னா குட்டி குட்டி ஏரிகளில் அந்த மாதிரி நம்மளா டிக்கெட் எடுத்து போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதுவே நமக்கு வந்து ஒரு உள்ளார்ந்த ஒரு மகிழ்ச்சியெல்லாம் கொடுக்கும். இப்போ நிறைய பேர் வந்து கோடைக்காலம் சம்மர் வெக்கேஷனுக்காக நிறைய இடங்களுக்கு போவாங்க. அந்த இடத்துல மேஜராக பார்த்திங்கன்னா அந்த படகு போகிறது, அந்த படகு பயணம் வந்து ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான விஷயமாக இருக்கும். ஏன்னா புதுசாக போகிறோம், எப்பயாவது தான் நமக்கு வந்து அந்த ஒரு ரேரான ஒரு மொமெண்ட்டே நமக்கு கிடைக்கும். சில பேர் கரையில் மட்டும் நின்று பார்த்து ரசிச்சிருப்பாங்க, சில பேருக்கு மட்டும்தான் அதில் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அந்த செல்ஃப் டிரைவிங் மாதிரி இருக்கிறாங்களே படலாம் மிதிச்சிட்டுலாம் கூட போவாங்க, இல்லை டிக்கெட் எடுத்து அந்த சேஃப்டியான போட் டிரைவிங்லலாம் அது மாதிரி போவாங்க. அந்த நேரம் நம்ம நிறைய இடங்கள் சுற்றினாலும் அந்த படகுல ஒரு 5 மினிட்ஸ் அந்த ட்ராவல் போகும்போது கிடைக்கின்ற சுகமே அலாதியானது தான் இல்லையா? இப்படி பல விஷயங்கள், இந்த படகு ஓடம் இந்த மாதிரி சின்ன விஷயங்களோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணுறவங்களோட லைஃப் எப்படி இருக்கும்னு போது அந்த 5 நிமிஷம் நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்மளால் அதை உணர முடியும். எத்தனை ஆபத்துக்கள் அது நிறைஞ்சது இருக்குது, ஆனால் எவ்வளோ ஒரு ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடியது. சரி, கடல்லையே வாழ்கிறவங்க வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும், அதற்கும் பாடல்கள் இருக்குது, கேட்கலாம். இதுவும்

0: சூப்பரான அந்த பாடலை நாம் கேட்டிருச்சோம். கே ஜே சுதாஸ் குழுவினருடன் படிது பஞ்சவர்ணாச்சலம் எழுதிய பாடல் இளையராஜாவின் இசையில் ஆனந்தராகம் அப்படிங்கிற படத்திற்காக கேட்டு ரசித்தோம்.
1: வணக்கம், நான் பிளேபேக் சிங்கர் டப்பிங் ஆர்டிஸ்ட் எஸ் என் சுரேந்தர்.

102.3 தமிழ் எஃப்எம்ல நாம கேட்டுட்டு இருக்கிறோம் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியினை. நேரம் 2:41. மெல்லிய ஓசை, இதமான காற்று, வரிவரியாய் அலைகள், அதனை நம்ம வந்து கடல் அங்கே உட்கார்ந்து ரசிப்போம். ஆனால் அந்த கடல் எத்தனை பேருக்கு, எத்தனை விதமான உயிர்களுக்கு வாழ்க்கை கொடுக்கின்றது. பெரிய கப்பலாக இருக்கட்டும், நாடு விட்டு நாடு, தேசம் விட்டு தேசம் போகின்ற கப்பலாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன படகுகளாக ஒரு பேர் உட்கார்ந்து, ஒருத்தர் மட்டும் உட்கார்ந்து சின்னதாக துடுப்பு போட்டு கொஞ்சம் தூரம் பயணித்து மீன் பிடிச்சிட்டு வரவங்களுக்கும் சரி, சின்ன உயிரினங்கள்லேருந்து பெரிய உயிரினங்கள் வரைக்கும் அந்த கடல் வாழ்க்கை கொடுக்கின்றது இல்லையா? ஏரி, நீர்நிலைகள், குளம், குட்டை, இப்படி நிறைய இடங்கள்லாம் வந்து நம்ம வந்து மீன் பிடிக்கிறதெல்லாம் பார்ப்போம். ஒவ்வொரு இடத்திலும் ஒரு ஒரு விதமான சூழ்நிலைகள் இருக்கும், வாழ்க்கை முறை இருக்கும். ஆனால் அந்த போராடணும், நம்ம வந்து அங்கேருந்து நம்ம மீன் பிடிக்கணும், நிறைய விஷயங்கள் அங்கேருந்து அந்த நீர் கிட்டேருந்து நம்ம வாங்கணும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை போராட்டமும் அதோடு கலந்தே தான் இருக்கும் இல்லையா? ஏரி, அந்த இடத்துல ஒரு ஓடம், அந்த ஓடத்திலிருந்து ஒரு பாடல் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கற்பனைகள் நம்ம தமிழ் திரைப்படங்களில் இருக்குது. ஒவ்வொரு இடத்திற்குமான பாடல்களும் நிறையவே இருக்குது.

0: மலேசிய வாசுதேவன் குரலில் ஒலித்த பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். கங்கைவரன் அவங்க எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற படத்திற்காக அந்த சூப்பரான பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இது தமிழ் பண்பலை வித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இணைந்திருக்கின்றோம் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்
0: வற்றாத கடல்தான் உள்ளமோ, அதில் இவர்கள் நீந்தி முத்தெடுக்க வேண்டும் என்று நினைப்பது எதைதான்?

சூப்பரான பாடல் நாம கேட்டு ரசித்தோம். கண்மணி ராஜா அப்படிங்கிற படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா பாடியது, இசை எம் எஸ் விஸ்வநாதன். அலைகள் ஆடும், மனதும் ஆடும், ஆனால் ஆழமான கடல் அமைதியாகத்தானே இருக்கும். அதனால்தான் பல உயிர்களை அது காத்து கொண்டிருக்கின்றது. பூமியையும் நீரால் சூழ்ந்து நம்மையும் காத்து கொண்டிருக்கின்றது. வெளியில் அலை போல ஆடினாலும் உள்ளார்ந்த அன்பு அமைதியாகவும் மனசு இருந்தாக்க நம்மளோட வாழ்க்கையும் சுகமானதாக இருக்கும் இல்லையா? முன்னிமேனன் ஸ்வர்ணலதா பாடிய பாடல் அடுத்ததாக நாம் கேட்கலாம். கடல் பூக்கள் அப்படிங்கிற படத்திற்காக வேறு எழுதிய பாடல், இசை தேவா.

0: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
1: நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் எங்கள் ஸ்டைல். நேரம் 2:55.
2: Yes, who is it?
3: Don.
4: 102.3 பாட்டுக்கு இதான்.
1: இப்பொழுது கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
5: ஹர்கெட்கோ பாணி என்ற முழக்கத்துடன் 2015 July 1 தொடங்கப்பட்ட பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா உறுதியான நீர்ப்பாசனத்துடன் சாகுபடி பரப்பை விரிவுபடுத்தவும், நீர் விரயத்தை குறைக்கவும் மற்றும் நீர் பயன்பாட்டு திறனை மேம்படுத்தவும் செயல்படுத்தப்படுகிறது. PMKSY உறுதியான நீர்ப்பாசனத்திற்கான ஆதாரங்களை உருவாக்குவதில் கவனம் செலுத்துவது மட்டுமில்லாமல், ஜல் சஞ்சய் மற்றும் ஜல் சிஞ்சன் மூலம் மழை நீரை நுண்ணிய அளவில் பயன்படுத்துவதன் மூலம் பாதுகாப்பு நீர்ப்பாசனத்தையும் உருவாக்குகிறது. ஒரு

0: தண்ணீர் வசதியை மேம்படுத்தவும் மற்றும் உறுதி செய்யப்பட்ட பாசனத்தின் கீழ் சாகுபடி செய்யக்கூடிய பகுதியை விரிவுபடுத்தவும் நீர் ஆதாரத்தை ஒருங்கிணைத்தல் விநியோகம் மற்றும் அதன் திறமையான பயன்பாடு பொருத்தமான தொழில்நுட்பங்கள் மற்றும் நடைமுறைகள் மூலம் தண்ணீரை சிறந்த முறையில் பயன்படுத்துதல் விரயத்தை குறைப்பதற்கும் கால அளவிலும் கிடைப்பதை அதிகரிக்கவும் பண்ணை நீர் பயன்பாட்டு திறனை மேம்படுத்துதல் துல்லியமான நீர்ப்பாசனம் மற்றும் பிற நீர் சேமிப்பு தொழில்நுட்பங்களை பின்பற்றுவதை மேம்படுத்தவும் நீர்நிலைகளின் ரீசார்ஜை மேம்படுத்துதல் மற்றும் நிலையான நீர் பாதுகாப்பு நடைமுறைகளை அறிமுகப்படுத்துதல் மண் மற்றும் நீர் பாதுகாப்பு நிலத்தடி நீரை மீளுருவாக்கம் செய்தல் நீரோட்டத்தை தடுத்து நிறுத்துதல் வாழ்வாதார விருப்பங்களை வழங்குதல் மற்றும் பிற NRM செயல்பாடுகளை நோக்கி நீர்நிலை அணுகுமுறைகளை பயன்படுத்தி மானாவாரி பகுதிகளின் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை உறுதி செய்தல் விவசாயிகள் மற்றும் அடிமட்ட களப்பணியாளர்களுக்கான நீர் சேகரிப்பு நீர் மேலாண்மை மற்றும் பயிர் சீரமைப்பு தொடர்பான விரிவாக்க நடவடிக்கைகளை ஊக்குவித்தல் சுத்திகரிக்கப்பட்ட முனிசிபல் கழிவு நீரை நகர்ப்புற விவசாயத்திற்கு மீண்டும் பயன்படுத்துவதற்கான சாத்திய கூறுகளை ஆராயுங்கள்.
1: நாம் இதுவரை கேட்டது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
2: கோடை வெப்பத்தால நிறைய நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு. அப்படி நோய்கள் வந்தா நம்மள சில பேர் தப்பான சிகிச்சையை பின்பற்றிட்டு இருக்கோம். கோடையில என்ன செய்யணும் செய்யக்கூடாது பாக்கலாமா? தண்ணீர் இளநீர் மோர் இதை அதிகமா பருகணும், அப்பதான் நம்மளுடைய உடல் வெப்பநிலை குறையும். நீர்ல நினைச்ச துணியை நம்மளுடைய உடல்ல வச்சு துடைச்சு நம்மளுடைய வெப்பத்தை நம்ம போக்கலாம். வெப்பவாதத்தால பாதிக்கப்பட்டு யாருக்காச்சும் மயக்கம் ஏற்பட்டுச்சுன்னா, உடல் சோர்வா காணப்பட்டுச்சுன்னா, நிழல் மற்றும் காற்றோட்டம் அதிகம் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு பக்கமா படுக்க வைக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. காய்ச்சல்னு நினைச்சு நம்ம பாட்டுக்கு ஏதாவது மாத்திரையே சாப்பிடக்கூடாது. மருத்துவரனுடைய பரிந்துரைப்படி மட்டும்தான் கோடை காலத்துல மருந்து மாத்திரைகளை உட்கொள்ளணும். இதை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. கோடை காலத்துல ஆரோக்கியமா இருங்க. உங்களோட நலன் கருதி தான் நாங்க இதை சொல்றோம். விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: பாட்டுக்கு இதான் டாலர்.

0: அழகிய தீயை இந்த படத்திற்காக ரமேஷ் விநாயகம் குரலில் ஒலித்த பாடலை நாம கேட்டு ரசித்தோம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் வெள்ளிக்கிழமை 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்.
2: 2 நாள் பாடின பாட்டு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இந்த பாட்டு. ஏன்னா காஞ்சனா முனின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி முனி ஆக்சுவலா லாரன்ஸ் சார் பண்ண படம், ராஜ்கிரண் சார் நடிச்சிருப்பார், அதுலயும் வந்து நான் தெலுங்கு போர்ஷன் வந்து நான் பாடினேன். எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்டு, அப்புறம் காஞ்சனாலயும் நான் பாடியிருக்கேன் அப்படின்ட்டு தெலுங்குலயும் அதை ரெக்கார்ட் பண்ணாங்க. அப்புறம் காஞ்சனா தெலுங்கு பாடும்போது எனக்கு 1 ஹவர்ல நான் அதை பாடிட்டேன். 2 நாள் தமிழ்ல பாடின ஒரு பாட்டு தெலுங்குல பாடும்போது இது எப்படி பாடணும் அப்படின்ற மெத்தட் தெரிஞ்சதுனால, ஸோ தமிழ் தெலுங்கு ரெண்டுத்திலுமே பெரிய வரவேற்பு கிடைச்சது எனக்கு இந்த பாட்டு.
1: ஆயிரம் பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மண் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும்.

0: இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05
1: இனிய ராகங்களின் சங்கமம். இது 102.3 விவத் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: வர்ணஜாலத்தில் நாம் இணைந்திருக்கின்றோம். பாடல்கள்லாம் கேட்டு ரசிச்சிட்ருக்கிறோம். நேரம் 3:15 ஆயிட்டு இருக்குது. இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். ஃபேஸ்புக் பேஜிலும் நிறைய நேயர்கள் அவங்களோட கருத்துக்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதையும் லைட்டாக படிச்சுட்டு வந்தெல்லாம் சாந்தி ரமேஷ் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. பர்வதவர்த்தினி அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பிரபாகரன் அவங்க காற்றாலைகளில் இசை ஜாலம் படைக்கும் வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைந்து உள்ள முதல் பாடலை விழிகளில் அருகினில் வானம் இதயம் தொடுகின்றது அப்படின்னு போட்டிருக்காங்க. புதுப்பட்டியிலிருந்து பொன்னமராவதி ஹைடாமகி அவங்க வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. வீர ராகவன் அவங்க வர்ணஜாலம் ஊர்வலம் அருமை வண்ணமயமான இசை வளமை தொகுப்பாளினி தொகுப்பு இனிமே செரிக்கும் பாடல்கள் குழுமை அப்படின்னு போட்டிருக்காங்க. மாதவரம்லேருந்து கமலாவர்தன் அவங்க நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. சூப்பரான பாடல்கள்லாம் அரங்கேற கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறோம். வர்ணஜாலம் தொடர்ந்து வரும் பாடல் யாரென்று தெரிந்தாலும் யாரென்றே தெரியாதது போல் இருந்தால் யாரென்று புரிந்து கொள்வது நாம். என்னங்க குழப்புறீங்கன்றீங்களா? பாடலை கேட்டாலே நமக்கு அர்த்தம் புரிஞ்சிடும்.

0: அடிப்படை வெப்பத்தால நிறைய நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு. அப்படி நோய்கள் வந்தா நம்மள சில பேர் தப்பான சிகிச்சையை பின்பற்றிட்டு இருக்கோம். கோடையில என்ன செய்யணும் செய்யக்கூடாது பாக்கலாமா? தண்ணீர், இளநீர், மோர் இதை அதிகமா பருகணும். அப்பதான் நம்மளுடைய உடல் வெப்பநிலை குறையும். நீர்ல நினைச்ச துணிய நம்மளுடைய உடல்ல வச்சு துடைச்சு நம்மளுடைய வெப்பத்தை நம்ம போக்கலாம். வெப்பவாதத்தால பாதிக்கப்பட்டு யாருக்காச்சும் மயக்கம் ஏற்பட்டுச்சுன்னா, உடல் சோர்வா காணப்பட்டுச்சுன்னா, நிழல் மற்றும் காற்றோட்டம் அதிகம் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு பக்கமா படுக்க வைக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. காய்ச்சல்னு நினைச்சு நம்ம பாட்டுக்கு ஏதாவது மாத்திரையே சாப்பிடக்கூடாது. மருத்துவரனுடைய பரிந்துரைப்படி மட்டும்தான் கோடை காலத்துல மருந்து மாத்திரைகளை உட்கொள்ளணும். இதை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. கோடை காலத்துல ஆரோக்கியமா இருங்க. உங்களோட நலன் கருதி தான் நாங்க இதை சொல்றோம். விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வர்ணஜாலம் நிகழ்ச்சி தரும் பாடல்கள்லாம் நாம கேட்டு வச்சிட்ருக்குறோம். நேரம் கடந்து போகிறதே தெரியல. 3:22 ஆயிடுச்சு. மதியமான நேரம், ஓய்வான நேரத்தில் சுகமான பாடல்கள் கேட்கணும் அப்படின்னாலே சந்தோஷம்தான். தொடர்ந்து கேட்கலாம். இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தொடர்ச்சியாக லெஸ்லி லெவிஸ் ஆண்ட்ரி ஜெர்மியா, வசுந்தரா தாஸ் பாடியது, இசை ஹாரிஸ் ஜெயராஜ். அதிரடியாய் ஆனால் அன்பாய் எப்படி பாடல்கள் வெளிப்படும், இப்படியும் கூட உண்டுத்தானே.

0: அன்னியன் படத்திற்காக அந்த அருமையான பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இது வர்ணஜாலம்.
1: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
2: பண்ணாதீங்க தம்பிகளா,
1: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
2: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
1: அடம் பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
2: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
1: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
2: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
1: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
2: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
1: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40க்கு கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40க்கு மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
2: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
3: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
4: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மக்கள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
5: சாரிமா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க, ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
4: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
5: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும்

0: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.
1: அடுத்ததாக நாம கேட்க போற பாடல் நிஷியம் அப்படிங்கிற படத்திற்காக கேட்டு ரசிக்கலாம். சுக்விந்தர் சிங் காயத்ரி பாடியது, இசை விஜய் ஆண்டனி. நேரம் 3:30, 45 நொடி ஆயிட்டிருக்கு. இதோ அடுத்து வரும் பாடல்.
2: Welcome to the club.

டிஷ்யூம் அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடலை நாம கேட்டு ரசிச்சோம். உற்சாகம் தரும் பாடல்கள் அரங்கேற கேட்டுட்டு இருக்கிறோம். வர்ணஜாலம், சுக்விந்தர் சிங், காயத்ரி ஆகியோர் அந்த பாடலை பாடியிருந்தாங்க. நாமத்துக்குமார் எழுதிய பாடலுக்கு இசை விஜய் ஆண்டனி.

ஃபேஸ்புக் பேஜ்லயும் நிறைய நீங்கள் அவங்களோட வணக்கம் வாழ்த்துக்கள்லாம் போட்டிருக்கிறாங்க. வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கமலாவர்தன், மேலப்பேடு தயாளன், திருமழி சி அஸ்வினி, நாகராஜ், பாடல்கள் அசத்தல் சூப்பர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. பிரபாகரன் அப்படிங்கிற நேர் கண்ணும் கண்ணும் நோக்கியா, ஓய்வு நேரத்தில் ஒரு கொண்டாட்ட பாடல் அப்படின்னு போட்டிருக்காங்க. நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழையவனாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு அவங்க வந்து, வர்ணஜாலம் நிகழ்ச்சி மிகவும் விறுவிறுப்பாக உள்ளது, நிகழ்ச்சியில் ஒழித்த கண்ணும் கண்ணும் நோக்கிய பாடல் மிகவும் அருமை, வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. சிறப்பாக தொகுத்து வழங்குகிறார் அப்படின்னு நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. வீரராகவன், என் மனதை கவர்ந்த பாடல், தேன் சுவை கலந்த டிஷ்யும் பாடல், பண்பலைக்கு நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. வீரராகவன் மாதவரம்ல இருந்து

0: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கிட்ட நெருங்கி வர வேண்டுமா, வராமல் விலக வேண்டுமா? வந்த பின் வாராததென்ன, வராமல் வருவதென்ன?

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் வெள்ளிக்கிழமை 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்.
1: ரெண்டு நாள் பாடின பாட்டு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இந்த பாட்டு. ஏன்னா காஞ்சனா முனின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி முனி ஆக்சுவலா லாரன்ஸ் சார் பண்ண படம், ராஜ்கிரண் சார் நடிச்சிருப்பார், அதுலயும் வந்து நான் தெலுங்கு போர்ஷன் வந்து நான் பாடினேன். எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்டு, அப்புறம் காஞ்சனாலயும் நான் பாடியிருக்கேன் அப்படின்ட்டு தெலுங்குலயும் அதை ரெக்கார்ட் பண்ணாங்க. அப்புறம் காஞ்சனா தெலுங்கு பாடும்போது எனக்கு 1 hour நான் அதை பாடிட்டேன். ரெண்டு நாள் தமிழ்ல பாடின ஒரு பாட்டு தெலுங்குல பாடும்போது இது எப்படி பாடணும் அப்படின்ற மெத்தட் தெரிஞ்சதுனால, சோ தமிழ் தெலுங்கு ரெண்டுத்திலுமே பெரிய வரவேற்பு கிடைச்சது எனக்கு இந்த பாட்டு.
0: ஆயிரம் பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மன் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும்.

0: இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05
1: வர்ணஜாலம் தரும் பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கும் நேரம் 3:43. இது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இன் வர்ணஜாலம்.
1: ஒருத்தரை புரிந்து கொள்வது அன்பா, பிடித்திருப்பது அன்பா? புரிந்து கொள்வதும் பிடித்து வைத்துக் கொள்வதும் பிடியில் சிக்காமல் இருப்பதும் எதுதான் அன்பு? இதையெல்லாம் நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாடிக்கிட்டே போகும்போது எப்படி இருக்கும் அந்த பாடல்?

எம் மகன் அப்படிங்கிற படத்திற்காக ஜார்ஜ் ஸ்டீஃபன் தேவா பாடியது, நாமத்துக்குமார் எழுதிய பாடலுக்கு இசை வித்யாசாகர். எம் மகன் அப்படிங்கிற படத்திற்காக அந்த சூப்பரான பாடலை நாம கேட்டு ரசிச்சோம். இணைந்திருக்கின்றோம் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 3:48 ஆயிடுச்சு. வர்ணஜாலம் வழங்கி கொண்டிருக்கும் பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. விவத் பாரதி தமிழகம் 102.3. நிறைய நேர்கள் ஃபேஸ்புக் பேஜில் அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க, அதையும் வந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். ராஜமாணிக்கம் கோபி அப்படிங்கிறவங்க மதிய வேலை சிறப்பு நிகழ்வு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. கமலாவர்தன் வணக்கம் மேடம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. முரளி மாடம்பாக்கம் அயன் முரளி அப்படின்னு போட்டிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல் தொகுப்பு சூப்பர், எங்களுக்கு மிகவும் உற்சாகமாக இருக்கின்றது அப்படின்னு போட்டிருக்காங்க. கமலாவர்தன் வணக்கம், பாடல்கள் இரண்டும் செயல்பட முடியவில்லை, அவங்க ஏதோ வார்த்தை முழுமையாக போடலை. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, நிகழ்ச்சியில் ஒழித்த அனைத்து பாடல்களையும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம், சூப்பர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக வரக்கூடிய பாடல் இதோ கேட்டு ரசிக்கலாம். விக்ரம் ரீட்டா பாடியது, இசை தேவி ஸ்ரீபிரசாத், பாடலாசிரியர் விவேகா. அலைகள் மெல்ல தவழ்ந்து வரும், அதை ஆளை சுருட்டிச் செல்லும் விதமாக வந்தால்

வம்புதும்போடு பாடலும் சூப்பராக தானே இருந்தது. கந்தசாமி அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சிக்கு நிறைவாக வரக்கூடிய பாடலை இப்போ நாம் கேட்க போகிறோம். பெண்ணிதையால் ரீட்டா பாடியது. இவங்க எப்படி கோடு போடுறாங்க, ரோடு போடுறாங்க, அதையே பாடலாக எப்படி பாடுறாங்க. நான் முத்துக்குமார் எழுதிய பாடலுக்கு இசை டி இமான்.

0: மாசில்லாமணி அப்படிங்கிற படத்திற்காக அந்த சூப்பரான பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். ஃபேஸ்புக்கில் நிறைய நேர்கள் வணக்கம் வாழ்த்துக்கள் சூப்பர் அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அடையாளம் பெற்ற ஆசீர்வாதம் நிகழ்ச்சியில் ஒழித்த அனைத்து பாடல்களும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம் சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. வீரராகவன் என்று கோடை வெப்பம் தெளிந்தது இசைக்கோலம் எம்மை பணித்தது தொகுப்பில் நெஞ்சம் இனித்தது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. நெல்லை செந்தில் இல்லை காஞ்சிபுரம்ல செந்தில் தனலட்சுமி அவங்க பாடல்கள் சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. பாபு முள்ளக்காடு வெரி குட் ஈவினிங் கங்கராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு வாழ்த்திருக்காங்க. ஸோ நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் வர்ணஜாலம்.
1: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 4 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவு தானியங்களை கொண்டு செல்வதற்கான போக்குவரத்து செலவினங்களுக்காக மாநில அரசுகளுக்கு நிதியுதவி வழங்க வகை செய்யும் 25,530 கோடி ரூபாய் மதிப்பிலான

திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொள்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உள்ளது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பினை வரவேற்றுள்ள பிஜேபி, இது எதிர்க்கட்சிகளுக்கு கிடைத்த அரசியல் சாசன தோல்வி என்று கருத்து தெரிவித்துள்ளது. தில்லி சென்றுள்ள தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசவுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. அஇஅதிமுக அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து ஓரணியில் செயல்படுவதாக அறிவித்து அதற்கான கடிதத்தையும் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் வழங்கினர். குதிரை பேரத்தில் கவனம் செலுத்தும் தவேக அரசு சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 4 பேரை ராஜினாமா செய்ய வைத்து அவர்களை தவிக்கவில் இணைத்தது ஜனநாயக படுகொலையாகும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். கட்டுமான நிறுவன உரிமையாளருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட குண்டர் சட்டத்தை எதிர்த்த வழக்கு விசாரணை தொடர்பாக சென்னை மாநகர காவல்துறை முன்னாள் ஆணையர் திரு அருண் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று நேரில் ஆஜரானார். இருப்பினும் இது தொடர்பான சம்மனை வழங்க சென்று நீதிமன்ற அதிகாரியை காக்க வைத்த காவல்துறையைச் சேர்ந்த அலுவலரும் இன்று நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை அதுவரை தள்ளி வைப்பதாகவும் அறிவித்தனர். வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கோடை வெயிலின் தாக்கம் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, கரூர், சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கன்னியாகுமரி, மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் ஆடவர் ஒற்றையர் பிரிவிலும், டானிஷா கிராஸ்டோ த்ரூ கபிலா இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. நார்வே செஸ் போட்டியின் 2வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 2.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

ஆம்னேஷலை இணைகின்றோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் உங்களோடு இணையுது ஆர்ஜே செங்கமலம் சரத். மாலை 4:02 ஆனாலே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி. கொண்டாட்டத்தோடு தயாராகி கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல ரெடி ஆயிடுவீங்க இல்லையா? அந்த வரிசையில் இன்றும் கேள்விகளோடு நான் விடைகளோடு நீங்கள் சந்திப்போம். தொலைபேசி வாயிலாக நாம நேயர்கள் பங்கேற்கணுமா? கால் பண்ணுங்க 2920853 2838 9871444 முன்னிணைப்பு சேர்த்து டயல் பண்ணுங்க. 2952 0853 2838 9871 இந்த தொலைபேசி எண்கள்ல நீங்க உங்களோட விடைகள்லாம் சொல்லலாம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: சரி, கேள்விகளுக்கெல்லாம் நாம போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். நேரம் 4:05 ஆகின்றது. எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை முதல் பாடலாக கேட்டு ரசிக்கலாம். ஆவாரம் பூ அப்படிங்கிற படத்திற்காக புலமை பித்தன் எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா. நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்களை மீண்டும் சொல்லிடுறோம். 2

9 5 2 0 8 3 8 9 8 3 8 1 8 7 1 0 4 அப்படிங்கிற எஸ்டிடி கோட் சேர்த்து டயல் பண்ணுங்க. முன்னினைப்பேன் 0 4 4.

0: இளையராஜாவின் இசையில் அன்சூப்ரான பாடலை நாம கேட்டு மாவாரம்பு அப்படிங்கிற படத்திற்காக இணைந்திருக்கின்றோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இரண்டு ஒன்பது ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் எட்டு ஐந்து மூன்று இரண்டு எட்டு மூன்று எட்டு ஒன்பது எட்டு ஏழு ஒன்று இந்த நம்பருக்கு வாங்க, விடைகளை சொல்லுங்க. சரி, நம்ம வந்து இப்ப கேள்வி கேட்க தயாராகலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். காட்டுப்பாடிலிருந்து மாடசாமி பேசுறேன்.
0: காட்பாடியிலிருந்து மாடசாமி.
1: காட்டுப்பாக்கம்.
0: காட்டுப்பாக்கம். சரி, சரிங்க.
1: சொல்லுங்க.
0: நீங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா நான் பேசுறது உங்களுக்கு தெளிவாக கேட்கும்.
1: அதற்கான
0: சரியான பொருள் எப்படி அப்படிங்கறத உங்களுக்கு நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்றத பாக்கலாம். சரியா? அடி நகர்தல் அப்படிங்கிறது எதை குறிப்பிடுகின்ற சொல்? இல்ல, அடி நகர்தல் அப்படிங்கறத பொதுவாக நாம என்னவா சொல்லுவோம்?
1: நான்
0: அது கேட்கல, அது பழமொழி, அது வேற. அடி நகர்தல் அப்படிங்கறதுக்கு பொருள் என்ன?
1: புதுசா பேசுறேன்.
0: அப்படிங்களா? சரி சரி, பரவாயில்ல, தொடர்ந்து பேசுங்க, உங்களுக்கு விடை சொல்லும். சரிங்களா? இணைப்புல வந்ததற்கு நன்றி. சரி, அடுத்த நேயர் அதுக்கு விடை சொல்றாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். அடி நகர்தல் அப்படிங்கிறத நாம் ஒரு சொல்லாக கேட்கின்றோம், அதற்கு என்ன பொருள் அப்படின்றவங்க தெரிஞ்சவங்க சொல்லலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். தொடர்ந்து நேயர் இணைப்புல வராங்க. சரி, நம்ம வந்து இந்த கேள்விக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு வைங்க. நம்ம தொடர்ந்து அடுத்த பாடலையும் கேட்டலாம்.

0: சுப்ரர பாடல் நாம் கேட்டு ரசித்தோம். அம்மன் கோவில் திருவிழா அப்படிங்கிற படத்திற்காக மலேசிய வாசுதேவன் சித்ரா பாடியது, இளையராஜாவின் இசையில் அந்த பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். சரி, நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அது யார் சொல்கிறாங்க அப்படின்றத இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ, சைதாப்பேட்டையில ஆனந்த் மேடம்.
0: சைதாப்பேட்டையில இருந்து ஆனந்த்.
1: ஆமா மேடம்,
0: சொல்லுங்க சார்.
1: இடம் விட்டு இடம் நகர்தல்.
0: இடம் விட்டு இடம் நகர்தல்,
1: இடம் பெயர்தல், இடம் பெயர்தல்.
0: ஆ, ஓகே. ரொம்ப டைம் கொடுத்தோனே ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்களோ?
1: ஆமா மேடம்.
0: சரி, நம்ம தொலைபேசியில ஒரு சின்ன இதுவா இருந்தது, இப்ப ரெக்கவரி ஆயிடுச்சு, அதனால நீங்கள் தொடர்ந்து பேசலாம். நன்றி இணைப்புல வந்ததற்கு. சரி, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு நம்ம கேட்டலாம். நீங்கள் கால் பண்ணுங்க, 044 முன்னிணைப்பு எண்ணை சேர்த்து 2952 0853 2838 9871 இந்த நம்பருக்கு வாங்க, விடைகளை சொல்லுங்கள். அடுத்து யார் என்ன சொல்கிறாங்க, என்ன கேள்வி அப்படிங்கிறதையும் இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சில தடைப்படுறதுக்கு அப்படிங்கிறத ஒரு சொல் வந்து சொல்லுவாங்க, உடல் உறுப்போடு சேர்த்து வந்து அதை சொல்லுவாங்க. தடைப்படல் அப்படிங்கிறதுக்காக ஒரு அற்புதமான சொல் வந்து சொல்லுவாங்க. நடைமுறை வழக்கில் கூட அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேடம். மேடம், அஸ்திபாரம் முறிதலா மேடம்? அச்சாணி முறிதல் அல்லது அஸ்திபாரம் நகர்தல் அல்லது ஒழுக்கம் கெடுதலா மேடம்?
0: நான் அடுத்த கேள்விக்கு வந்துட்டேன், பேர் சொல்லுங்க. தொடர்ந்து பேசலாம், அடுத்த கேள்விக்கும் நம்ம வந்து போயாச்சு, சரிங்களா?
2: சொல்லுங்க மேடம் கேள்வி.
0: அதாவது தடைப்படல் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு வந்து நார்மலா ஒரு சொல் வந்து சொல்லுவாங்க, அது என்ன?
2: தடைப்படுதல் மேடம்.
0: ஆமா, உடல் உறுப்பை ஒற்றி அதை வந்து சொல்லுவாங்க.
2: இயக்கம் நின்றல மேடம்? இயக்கம் நிற்றல்
0: இல்ல. சரி, நம்ம தொடர்ந்து சொல்லலாம், நானே அதுக்கு 2-3 நேயர்கள் சொல்லலன்னு

0: சரிங்களா?
1: சரிங்க, நன்றி
0: மேடம்,
1: வாழ்த்துக்கு.
0: நன்றி நன்றி. நிறைய நேயர்கள் ட்ரை பண்ணாங்க, இப்போ தொடர்ந்து இணைப்பில் நீங்கள் வரலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: அண்ணாநகர்ல இருந்து மாலினி பேசுறேன்.
0: சொல்லுங்க.
2: எனக்கும் சரியா தெரியல, தடைபடல்னா முட்டுக்கட்டைன்னு சொல்லுவாங்க.
0: அது ஒண்ணு. உடல் உறுப்போடு சம்பந்தப்படுத்தி இப்ப நம்ம முதல் கேள்வி ஒண்ணு கேட்டோம் இல்லையா, அந்த மாதிரி அதனை
2: முடக்கம்.
0: இது வந்து பாத்தீங்கன்னா கால் பின்னுதல் அப்படின்னு சொல்லி ஒரு தடங்கள் ஆகிறது அப்படிங்கிறது, கால் பின்னுதல் அப்படிங்கிற ஒரு மரபு சொற்றொடர்களாக எல்லாம் அது மாதிரிலாம் சொல்லி இருக்கிறாங்க. நம்ம ஒரு அர்த்தத்தை வேறொரு அர்த்தத்துல சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அது. சரி, ட்ரை பண்ணதுக்கு நன்றி.
2: நன்றி.
0: எல்லாருமே சூப்பரா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து யார் என்ன சொல்றாங்க அப்படின்றத இப்ப நாம. ஹலோ, வணக்கம். வணக்கம்.
3: நான் பசுவாகத்தின் ஆலசகரன் சிவகுமார் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா?
3: கேளுங்க.
0: அதாவது காலாறுதல் அப்படின்னு சொல்லி ஒரு சொல் உண்டு,
3: காலாறுதல்.
0: அதற்கு என்ன உங்களுக்கு தெரிஞ்ச விளக்கம் என்ன? அது சொல்லுங்க.
3: காலதாமதமா?
0: இல்ல,
3: அது எதனால கூட சொல்லுவாங்க, எதுக்கு அது சொல்லுவாங்க?
0: நம்ம நடைமுறையில் சொல்லக்கூடிய சொல் தான் எல்லாம். அந்த பாதி சரியாக சொல்றீங்க, மீதி சரியாக சொல்லல.
3: காலம் கலந்து விட்டதுன்னு
0: இல்லை, காலம்தான். ஆனா வந்து அது ஒரு நம்ம வந்து ஒரு நம்மள ஒரு ரிலீஃப் பண்ணிக்கிற ஒரு விஷயத்துக்கு சொல்லுதல், கால் ஆறுதல் அப்படின்னு சொல்லி சொல்றது. அடுத்த நேரத்தை கேப்போமா? சரி, நன்றி. வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
4: பெரும்பாக்கம் வனஜா.
0: பெரும்பாக்கம் வனஜா, சொல்லுங்க. அந்த கேள்வி நீங்க கேட்டீங்களா?
4: கேட்டேன் மேடம்.
0: அதுக்கு
4: இடையூறு வருமா?
0: என்னங்க
4: இடையூறு?
0: இடையூறு இல்ல, வேறு வேறு வேறு உணர்வுகள் கூட. ஒரு உணர்வு இது நமக்கு தேவை அப்படிங்கறது குறிப்பிடக்கூடிய சொல் காலாறுதல் அப்படிங்கறது.
4: எனக்கு தெரியாதா?
0: சரி, தெரிஞ்சுக்கலாமா?
4: தெரிஞ்சுக்கலாம். நன்றி.
0: நன்றி. வணக்கம்.
5: சென்னை நூம்பல்ல இருந்து ஹேமா மேடம்.
0: ஹேமா, சொல்லுங்க. ஹேமா
5: மேடம், இழைப்பாரு ஓய்வு எடுக்கிறது ரெஸ்ட் எடுக்கிறதுவாங்களே.
0: ஆமா, ஆமா, ஓய்ந்திருத்தல். காலார நடக்கும் அப்படின்றது ஓய்வா நம்ம அப்படியே ரிலாக்ஸா போறோம் இல்லையா, அதை சொல்லக்கூடியது காலாறுதல் அப்படின்னு. நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க இத?
5: இல்ல, அது சொல்றது வழக்கம் உண்டு மேடம். கால் ரொம்ப வலிக்குது, காலாறலாம்,
0: இழைப்பாறுதல் அப்படிங்கிற மாதிரி, காலாறு உட்கார்ந்து இருக்கிறது அப்படிங்கறது மாதிரி சொல்லக்கூடியது. சரி, நன்றி.
5: கோயில் எல்லாம் உட்காரும் போது.
0: நன்றிங்க இணைப்பு வந்ததற்கு. தொடர்ந்து பேசலாம். இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். நேயர்களை கால் பண்ணுவோம். 2952-0853-2838-9871 இந்த ரெண்டு நம்பருக்கும் கால் பண்ணுங்க, விடை சொல்லலாம். 044 முன்னேற்ப சிறுத்தையால் பண்ணுங்க. 2952-0853-2838-3887-1.
6: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
7: பண்ணாதீங்க தம்பிகளா.
6: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
7: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
6: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
7: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
6: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
7: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
6: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
7: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
6: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
7: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
0: 4:25 இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். தொடர்ச்சியாக நாம கேட்க போற பாடல் அறுவடை நாள் அப்படிங்கிற படத்திற்காக.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் வெள்ளிக்கிழமை 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்.
1: ரெண்டு நாள் பாடின பாட்டு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இந்த பாட்டு

0: ஏன்னா காஞ்சனா முனின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி முனி ஆக்சுவலா லாரன்ஸ் சார் பண்ண படம், ராஜ்கிரண் சார் நடிச்சிருப்பார், அதுலயும் வந்து நான் தெலுங்கு போர்ஷன் வந்து நான் பாடினேன். எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்டு, அப்புறம் காஞ்சனாலயும் நான் பாடியிருக்கேன் அப்படின்ட்டு தெலுங்குலயும் அது ரெக்கார்ட் பண்ணாங்க. அப்புறம் காஞ்சனா தெலுங்கு பாடும்போது எனக்கு 1 ஹவர்ல நான் அதை பாடிட்டேன். 2 நாள் தமிழ்ல பாடின ஒரு பாட்டு தெலுங்குல பாடும்போது இது எப்படி பாடணும் அப்படின்ற மெத்தட் தெரிஞ்சதுனால, சோ தமிழ் தெலுங்கு ரெண்டுத்திலுமே பெரிய வரவேற்பு கிடைச்சது எனக்கு இந்த பாட்டு.
1: ஆயிரம் பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மண் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும்.

0: இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05
1: இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். நேரம் 4:32 நிமிடம் ஆயிட்டு இருக்குது.

0: அடுத்து என்ன கேள்வி அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். கண் வளர்தல் அப்படின்னு ஒரு சொல் வந்து சொல்வாங்க, அதுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் சொல்லணும். கண் வளர்தல். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம்.
1: ஹலோ,
0: நீங்கள் ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க.
1: கோமதி ஆலந்தூர்ல இருந்து பேசுறேன்.
0: கோமதி ஆலந்தூர் சொல்லுங்க.
1: கண் வளர்தல் நல்லபடியா வளர்றதுன்னு அர்த்தம்.
0: கண் வளர்தல் அதற்கான பொருள், நல்லபடியா வளரணும் அப்படிங்கறதா? சரி, ஓகே. விடை நம்ம அடுத்த நேர்கிட்ட தெரிஞ்சுக்கலாமா? யார் சொல்றாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. ஹலோ வணக்கம்.
2: வணக்கம். நலமா
0: இருக்கும் சொல்லுங்க.
2: தூங்குறது.
0: தூங்குறது.
2: ஆமா. கண் வளர்வாய் குழந்தை சொல்லுவாங்க. கண் வளர்வாய் பாட்டு பாடுவோம் இல்லையா?
0: கண் வளர்த்து.
2: கண் வளர்வாய் கண் வளர்வாய் பாட்டு போடுவாங்க.
0: உங்க பேர் என்ன சொன்னீங்க?
2: மடிப்பாக்கம் கோபாலன்.
0: மடிப்பாக்கம் கோபாலன். சரி, சூப்பரா சொல்லிட்டீங்க. சரியான விடை.
2: ஓகே ஓகே, நன்றி
0: நன்றி. சரி, இதே கேள்வி அடுத்த நேர் யாராவது சொல்றாங்களா அப்படின்னு பாக்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கம்
3: மேடம். கண் வளராய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும்.
0: சரி, அதுக்கு சரியான பொருள் மீண்டும் சொல்லுங்க.
3: தூங்குறது மேடம்.
0: தூங்குறது. நித்திரை. நித்திரை செய்தல். கண் வளர்தல் அப்படின்னா உறங்குவதை குறிப்பிடுதல் அப்படிங்கறதா சரியான பொருள். சூப்பர், சரியான விடை சொல்லிட்டீங்க. உங்களுக்கு முன்னாடி வந்தவங்க சரியான விடை சொன்னாங்க. நன்றி இணைப்புல வந்ததற்கு.
3: நன்றி.
0: நேயர்கள்லாம் கரெக்டா விடை சொல்றாங்க. நம்ம எப்படி எப்படி இப்படி எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதான் நமக்கும் புரியவில்லை. ஏன்னா சொல் வழக்கில் வந்து இருக்கிறது தான் அது. ஃபேஸ்புக்கில் நாங்களும் போட்டிருக்கோம், எங்களதும் படிங்க அப்படின்னு நிறைய நேயர்கள் வந்து டைப் பண்ணி அமைச்சிருக்காங்க. அவங்களதையும் இப்போ வந்து நம்ம படிச்சிடலாம்.

நிறைய நேயர்கள் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. பர்வதவர்த்தினி அவங்க வந்து வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஆவாரம் பூ பாடல் அந்த சூப்பராக இருந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. ரங்கராஜன் டிநகர்லேருந்து தித்திக்க மாலை வணக்கம் இனிமையான பாடல்கள் அருமை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. மேட்டுப்பட்டியிலிருந்து கண்ணன் அவங்க வந்து வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு கேட்டோம் இல்லையா, அடி நகர்தல் என்றால் ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்ந்து செல்லுதல் அப்படின்னு சொல்லி பதில் போட்டிருக்காங்க. அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கம் இடம்பெயர்தல் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. பிரபாகரன் அடுக்குமல்லி எடுத்து வந்து பாடல் மாலை நேரத்தில் மணக்கின்றது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஆட்டம்பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. செந்தில் தனலட்சுமி காஞ்சிபுரம் முதல் பாடலே அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. பழனி அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏழுக்கிணர் தேவா அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. நிறைய நேயர்கள் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. செந்தில் தனலட்சுமி காஞ்சிபுரம் முதல் பாடல் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. திருமலைசை அஸ்வினி ராகராஜ் நாங்களும் இணைப்பில் இருக்கின்றோம் பாடல் கேட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் அவங்களும் வந்து பாடல் சூப்பர் அப்படின்னு போட்டு வரவேற்கின்றோம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்களதும் சொல்லியாச்சு. சூளை ரீஜா மனோகரன் இடம் விட்டு இடம் பெயர்தல் அப்படின்னு போட்டிருக்காங்க. பர்வதவர்த்தினி அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. பூலுவப்பாளைய முருகன் அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் பதில் தடுமாற்றம் அடைதல் அப்படிங்கிறது மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம வந்து காலாறுதல் அப்படின்னு போட்டோம் இல்லையா. அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கம் காலாறுதல் என்றால் ஓய்வெடுத்தல் அப்படிங்கிற விடை போட்டிருக்காங்க. சோமசுந்தர பிரபு அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் சிறப்பாக உள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் கமலாவரதன் இவங்கெல்லாம் வந்து வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. சோலை ரீஜா மனோகரன் இலைப்பாறுதல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் இப்போ நாம் கேட்டோம் இல்லையா, தூங்குதல் உறங்குதல் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரீஜா மனோகரன் அவங்களும் கண் உறங்குவது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏழுக்கிணறு தேவா அப்புறம் அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கம் அவங்கள வந்து கண் வளர்த்தல்னா துயிலுதல் உறங்குதல் அப்படின்னு போட்டிருக்காங்க. கமலாவரதன் அவங்க வணக்கம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. சுலை ரீஜா மனோகரன் சொல் வழக்கில் உள்ள சொற்களை அறிய முடிகின்றது நல்லதோ நிகழ்ச்சியை வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. சுலையிலேருந்து ரீஜா மனோகரன் சரி நம்ம அடுத்த என்ன சொல் அப்படிங்கிறதையும் இப்போ கேட்டலாம். நிறைய பேர் இணைப்பில் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. சரி அடுத்து என்ன அப்படிங்கிறத இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம்.

0: அடியொற்றுதல் அப்படின்னு ஒரு சொல் வந்து சொல்வாங்க. அடியொற்றுதல் இதற்கு என்ன பொருள் அப்படிங்கிறத சொல்லணும், இதற்கான விளக்கம் என்ன? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
0: சொல்லுங்க சந்திரசேகர்.
1: மேம், எனக்கான கேள்வி இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேம்.
0: அடியொற்றுதல் அப்படின்னு ஒரு சொல் வந்து இருக்கு, இதற்கான விளக்கம் நீங்க சொல்லணும்.
1: அடியொற்றுதல் தான், அத வந்து அவங்க செய்யறத இவங்களும் பின்பற்றுதல், வழிமொழிதல் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: பின்பற்றுதல்,
1: பின்பற்றுதல்.
0: சரி, இது சரியான விடையான மரத்தை நேர்த்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?
1: ஆமா ஆமா. இன்னொன்னு வந்து தூய, அதாவது வழிமொழிதல் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களையே ஃபாலோ பண்ணுறது, பின்பற்றுறது.
0: சரி, தெரிஞ்சுக்கலாம்.
1: நன்றி.
0: ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். சரி, அடியொற்றுதல் அப்படிங்கிற ஒரு சொல்லோட வந்து நம்ம கேட்டோம், அவர் ஒரு விடை சொன்னாரு, அது சரியான அர்த்தனை சொல்றாங்களான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ. சரி, நேர் இணைப்பில் வராங்க, அவங்களுக்கு நாம வாய்ப்பு கொடுத்துட்ருக்குறோம். நிறைய நேர்கள் இணைப்பில் தொடர்ந்து வராங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். சரி, இந்த விடை என்ன அப்படின்னு நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம். பின்பற்றுதல், அவங்க காட்பாடி சந்திரசேகர் சொன்னது சரியான விடை. அடியொற்றுதல் அப்படின்னா பின்பற்றுதல் அப்படிங்கிறது சரியான பொருள். சரி, நம்ம அடுத்த பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். தொடர்ந்து வரக்கூடிய பாடல் தர்மபத்தினி அப்படிங்கிற படத்திற்காக இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி பாடியது, கண்மணி சுப்பு அவங்க எழுதிய பாடல், கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து கால் பண்ணுங்கள் 2952 0853 2838 9871.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை

0: அடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
1: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
0: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
1: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
0: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.

0: நாம் இணைந்திருக்கின்றோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நேரம் 4:47 ஆயிடுச்சு. நமக்கு நிறைய நேரம் போகிறதே தெரியல. நேயர்கள்லாம் வந்து சூப்பரான விடையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம வந்து ஒரு கேள்வி கேட்க போறோம். அதுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத நீங்க சரியாக சொல்லணும். தோல் மாறுதல் அப்படின்னு சொல்லி ஒரு சொற்றொடர் உண்டு. தோல் மாறுதல், அதற்கு என்ன பொருள்? ஹலோ, வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மேடம், தாம்பரத்துல இருந்து சோமசுந்தரம் பேசுறேன். மேடம்,
0: சோமசுந்தரம், இதற்கு முன்னாடி பேசுனீங்களா?
1: இல்ல மேடம், இதுதான் வந்து முதல் வாய்ப்பு மேடம்.
0: அப்படிங்களா, சரி. கேள்வி கேட்டீங்களா?
1: கேட்கல மேடம், திரும்ப ஒரு முறை கேளுங்க.
0: தோல் மாறுதல் அப்படின்னு சொல்லி ஒரு சொல் உண்டு, அதற்கான சரியான விளக்கம் நீங்க சொல்லணும்.
1: தோல் மாறுதல் அப்படின்னாக்கா நம்முடைய தோல் இருக்கக்கூடிய நிறம் மாறுதலா மேடம்?
0: இல்ல, தோல் மாற்றுதல் இல்ல தோல் மாறுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஸ்கின் பத்தி நீங்க சொல்றீங்க இல்லையா, இந்த சொற்றொடர் வந்து நம்ம வந்து கொடுக்கறது அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்றது, ஈஸியா சொல்றது. அது தோல் மாற்றுதல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அடுத்த நேரத்தை ட்ரை பண்ணலாமா?
1: நன்றி,
0: வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: வணக்கமா,
0: கேக்குதுங்களா?
2: கேக்குது,
0: சொல்லுங்க. வணக்கம். தோல் மாறுதல் அல்லது தோல் மாற்றுதல் அப்படின்னு சொல்லலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
3: அது பச்சோந்தியா மேடம்?
0: இல்லைங்க, தோல் மாற்றுதல் அது வேற. இது வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை குறிப்பிடுகின்றது. ஆமா, நம்ம தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம். ஹலோ, வணக்கம். கேக்குது, சொல்லுங்க. ஆமாங்க, விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் தான், சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க.
4: துரைசாமி, அயனாவரத்துல இருந்து.
0: துரைசாமி, அயனாவரம், சொல்லுங்க.
4: இந்த தோல் எல்லாம் சுமை தாங்காம நான் கொஞ்சம் மாத்தி தூக்கிட்டு வரேன்னு சொல்லுவாங்க.
0: சூப்பருங்க, எப்படி கண்டுபிடிச்சீங்க?
4: இது நாங்க கிராமத்து ஆளுங்க, நிறைய
0: பேச்சு வழக்குல தோல் மாற்றுதல், அடுத்தவங்க தோல்ல இருக்கக்கூடிய சுமையை நாம மாற்றிக்கொள்ளுதல் இல்லையா?
4: ஆமா,
0: சரிங்க, சூப்பருங்க, நன்றி, வாழ்த்துக்கள்.
4: நன்றி, நன்றி.
0: தோல் மாற்றுதல் அப்படின்னாக்க நம்ம வந்து ஸ்கின் அப்படின்னு நினச்சிக்கிறோம், அது வந்து ஒரு தோல். அது வேற தோல் மாற்றுதல், நம்மளுடைய தோள்கள் இருக்கு இல்லையா, சுமை தூக்கும் தோள்களை வந்து அடுத்தவங்க பாரம் தூக்கும் போது அவங்க வெயிட்டு தாங்காமல் இருக்கும்போது நம்முடைய தோளில் வந்து தூக்கி அந்த சுமையை சுமத்தல் தான் தோல் மாற்றுதல் அப்படிங்கிற ஒரு அழகான விஷயம், சொல்லும் அழகான சொல். நல்லா நிறைய பேர் ட்ரை பண்ணி கடைசியாக அந்த

நேர் வந்து கண்டுபிடிச்சாங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்களும் சொல்லிடலாம். நேரம் 4:50, 50 நொடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு சொல் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம வந்து ஃபேஸ்புக் நேயர்கள் இதெல்லாம் படிச்சுட்டு வந்து மீண்டும் இணைப்பில் வந்து நம்ம கேள்வி கேட்கலாம். தரித்தல் அப்படின்னு சொல்லி, தரித்தல் அப்படிங்கிறதுக்கு 2-3 பொருட்கள், அதாவது அதுக்கான மீனிங் 2-3 உண்டு. அதெல்லாம் யார் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போது நம்ம ஃபேஸ்புக் நேயர்களோட அவங்க என்னென்னலாம் ஆன்சர் போட்டிருக்காங்க அப்படின்றதையும் படித்து தெரிஞ்சுக்கலாம்.

0: அச்சுளி ரீஜா மனோகரன் அவங்க என்ன போட்டிருக்காங்க, சொல் வழக்கில் உள்ள சொற்களை அறிய முடிகின்றது நல்லதோ நிகழ்ச்சி அப்படின்னு போட்டிருக்காங்க. வீரராகவன் ஆட்டம்பாட்டம் கொண்டாட்டம், அருமை தரும் செண்டாட்டம், பாடல்கள் அனைத்தும் வண்டாட்டம், பண்பலை அளித்தது சிறியூட்டம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் பின்பற்றுதல் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. கமலாவர்தன் வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பிரபாகரன் வழக்கு சொற்கள் இனிய பாடல்களுடன் அறிந்து கொள்ள முடிகின்றது நல்லதோர் நிகழ்ச்சி அப்படின்னு போட்டிருக்கேன். ஏழு கிணறு தேவா தர்மபுத்தினி பட பாடல் நான் தேடும் சிவந்தி போது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. பிடித்த காரணம் அதில் ஏதோ ஒரு வரி வரும், எனக்கு ஏதோ அவங்களுக்கு ஏதோ பிடிச்ச லைன் அதில் வருது, அதனால் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. திருமதி அஸ்வினி நாகராஜ் நான் தேடும் சிவந்தி போது பாடல் சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. பர்வதவர்த்தினியும் அதே குறிப்பிட்டிருக்கிறாங்க. அன்றைய காலகட்டத்தில் அனைவரும் முணுமுணுக்க அற்புதமான பாடல் அது அப்படின்னு போட்டிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் தோல் கொடுத்தல் அப்படிங்கிறது தான் நம்ம முன்னாடி கேட்டோம் இல்லையா, அந்த சொல்லியிருக்காங்க. ஏழுக்கிணறு தேவா அவங்க வந்து ஒரு விடை சொல்லியிருக்கிறாங்க, அதுவும் சரியா அப்படின்னு இப்போ வந்து நம்ம நேயர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு அவர் என்ன போட்டிருக்காரு அப்படிங்கிறத இப்போ சொல்லலாம். ஹலோ வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். நிறைய பேர் விடை சொல்ல காத்துட்டு இருக்காங்க, நம்ம தெரிஞ்சுக்கலாமா? நன்றி. வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம்.
2: மாலை வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க.
2: Facebook வீரராகவன் பேசுறேன்.
0: வீரராகவன் சொல்லுங்கங்க.
2: பரித்தல் தான நம்ம சொன்னீங்க.
0: தரித்தல்,
2: மலர்களை பரித்தல் சொல்லலாம்.
0: வரி இல்ல, தரித்தல். தண்டு, தண்டு வரக்கூடிய அந்த த,
2: அந்த பரித்தல் இந்த பெரிய ரா இல்லம்மா, வள்ளியனா இல்லையா, இடையனமா, ரியா
0: சொல்லாம். நேரம் நமக்கு ரொம்ப குறைவாக இருக்கின்றது. தரித்தல் அப்படின்னா உருவாக்குதல், பிறத்தல் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இன்னொருத்தங்க திருமழிசை அஸ்வினி நாகராஜ் வந்து வெட்டுதல் அல்லது துண்டித்தல் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரீஜா மனோகரன் உழவு நெய்தல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் உருவாக்குதல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இதற்கு சரியான விடை வந்து அணிதல். நம்ம வந்து ஆடை அணிகிறோம் இல்லையா, அணிதல், பூக்களை வந்து சூடுதல், புனைதல், நம்மளை நம்மளை அலங்கரிச்சுக்கிறது, அதெல்லாம் வந்து குறிப்பிடக்கூடியது. தரித்தல் அப்படிங்கிறது அந்த சொல்லை வந்து முழுமையாக்குகின்றது. அதற்கு இந்த ஆடை தரிச்சிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம போட்டுக்கணும், நம்ம அணிஞ்சிக்கணும், இதெல்லாம் சொல்லக்கூடியது தரித்தல் அப்படிங்கிறது தான் இதற்கான விடை. சரி, நிறைய நேயர்கள் ரொம்ப சூப்பராகவே ட்ரை பண்ணாங்க. அந்த சரியான விடையை வந்து யார் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏழுக்கிணறு தேவா அவங்க வந்து இதை போட்டிருந்தாங்க. அடுத்த நேயரும் வந்து ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
3: ஊன்றி நிறுத்தல்.
0: ஊன்றி நிறுத்தல் இல்ல, தரித்தல் அப்படின்னா அணிஞ்சிக்கிறது, ஆடை அணிகலன்கள் அணிஞ்சிக்கிறோம் இல்லையா, அதை குறிப்பிடக்கூடியது.

0: வேர் பண்ணிக்கிறது அப்படிங்கறத சொல்லக்கூடியது. உங்க பேர் சொல்லல?
1: ஆனந்த் மேடம், ஹைதராபாத்ல இருந்து.
0: சரிங்க, நன்றி, முயற்சி செய்ததற்கு நன்றி. சரி, ஹேமலதா வந்து அவங்க தரித்தல், உடுத்தி கொள்வது, நகை அணிந்து கொள்வது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இப்படி நம்ம தமிழ் அழகான சொற்கள் நிறையவே இருக்கின்றது, நல்லா ட்ரை பண்ணாங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்று கேட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த பாடலோடு இன்றைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. அபூர்வ சகோதரர்கள் அந்த படத்திற்காக வரக்கூடிய பாடல், எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது, வாலி ஏற்றிய பாடலுக்கு இசை இளையராஜா.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 5 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவு தானியங்களை கொண்டு செல்வதற்கான போக்குவரத்து செலவினங்களுக்காக மாநில அரசுகளுக்கு நிதி உதவி வழங்க வகை செய்யும் 25,530 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மேற்கொள்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உள்ளது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பினை வரவேற்றுள்ள பிஜேபி, இது

0: எதிர்க்கட்சிகளுக்கு கிடைத்த அரசியல் சாசன தோல்வி என கருத்து தெரிவித்துள்ளது. தில்லி சென்றுள்ள தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. அஇஅதிமுக அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து ஓரணியில் செயல்படுவதாக அறிவித்து அதற்கான கடிதத்தையும் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் வழங்கினர். குதிரை பேரத்தில் கவனம் செலுத்தும் தாவேக அரசு சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியிருக்கிறார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 4 பேரை ராஜினாமா செய்ய வைத்து அவர்களை தாவேக்காவில் இணைத்தது ஜனநாயக படுகொலை என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியிருக்கிறார். வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கோடை வெயிலின் தாக்கம் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, கரூர், சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கன்னியாகுமரி, மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் ஆடவர் ஒற்றையர் பிரிவிலும் தனிஷா கிராஸ்டோ, துருவ் கபிலா இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ப்ரோ ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. நார்வே செஸ் போட்டியின் 2வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 2.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பைக்கான மகளிர் கூடைப்பந்து தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா இன்று மாலத்தீவை எதிர்கொள்கிறது. ஆசிய உள்ளரங்கு தடகள சாம்பியன் போட்டி அடுத்த ஆண்டு புவனேஸ்வரிலும் ஆசிய தொடர் ஓட்ட போட்டி 2028 ஆண்டு சண்டிகரிலும் நடைபெறும் என ஆசிய தடகள சம்மேளனம் அறிவித்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
2: வானிறை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
1: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ் கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
2: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
1: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
3: அனைவரையும் வரவேற்போம்,
2: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
3: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: அறை வெப்பத்தால நிறைய நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு. அப்படி நோய்கள் வந்தா நம்மள சில பேர் தப்பான சிகிச்சையை பின்பற்றிட்டு இருக்கோம். கோடையில என்ன செய்யணும் செய்யக்கூடாது பாக்கலாமா? தண்ணீர், இளநீர், மோர் இத அதிகமா பருகணும். அப்பதான் நம்மளுடைய உடல் வெப்பநிலை குறையும். நீர்ல நினைச்ச துணிய நம்மளுடைய உடல்ல வச்சு துடைச்சு நம்மளுடைய வெப்பத்தை நம்ம போக்கலாம். வெப்பவாதத்தால பாதிக்கப்பட்டு யாருக்காச்சும் மயக்கம் ஏற்பட்டுச்சுன்னா, உடல் சோர்வா காணப்பட்டுச்சுன்னா, நிழல் மற்றும் காற்றோட்டம் அதிகம் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு பக்கமா படுக்க வைக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. காய்ச்சல்னு நினைச்சு நம்ம பாட்டுக்கு ஏதாவது மாத்திரையே சாப்பிடக்கூடாது. மருத்துவரனுடைய பரிந்துரைப்படி மட்டும்தான் கோடை காலத்துல மருந்து மாத்திரைகளை உட்கொள்ளணும். இதை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. கோடை காலத்துல ஆரோக்கியமா இருங்க. உங்களோட நலன் கருதி தான் நாங்க இதை சொல்றோம். விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. The Cabinet Committee on Economic Affairs, CCEA, today approved continuation of the scheme for assistance in ration transport and handling income with automation in PDS, Sarthak PDS, as an umbrella scheme in the 16th Finance Commission cycle award period, with an outlay of 25,530 crore rupees as central share. Briefing media in New Delhi, Information and Broadcasting Minister Ashwini Vaishnav said the scheme will provide assistance to state agencies for intra-state movement of food grains,

வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான அழகான மாலை வணக்கம். நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஆர்ஜே கௌதம். பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான தலைப்பில் நம்ம பேச போகிறோம். உங்களுக்கு தொழில் அப்படின்னு ஒன்று இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு தொழில் இருக்கும். ஸோ அது எது எந்த வேலையாக வேணாலும் இருக்கலாம். ஸோ தொழில் வேலை இல்லை பிஸ்னஸ் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் செய்யணும், இதை தான் நான் எடுக்க போகிறேன், இந்த வேலையை தான் நான் செய்ய போகிறேன், இந்த தொழிலில் தான் நான் ஈடுபட போகிறேன், இந்த பிஸ்னஸ் தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமில் நம்ம வந்து முடிவு பண்ணி அதில் களத்தில் இறங்கி இன்றைக்கி வந்து அதிலேயே பயணிச்சிட்ருப்போம். அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய தொழிலை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சுவாரஸ்ய கதை எது என்ன, எப்படி உங்களுக்கு அதை பிடிச்சு எடுத்தீங்களா, பிடிக்காம போய் அதை பிடிச்ச மாதிரி மாத்தினீங்களா அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பூந்தண்டல் நிகழ்ச்சியில் பேச போறோம். ஸோ நீங்க என்ன பண்ணணும், போன் எடுத்து கால் பண்ணணும். 2952085853 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம், அல்லது 2838987171 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். 044 அப்படின்ற கோடியும் சேர்த்து கால் பண்ணுங்க. ஸோ வெயிட்டிங் இல்லையா, யார் யார் என்னென்ன சுவாரஸ்யமான ரொம்ப உத்வேகம் கொடுக்கக்கூடிய இன்ஸ்பைரிங் கதைகள்லாம் சொல்றீங்க, உங்களுடைய தொழில் எப்படி தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்றத கேட்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். பார்க்கலாம். இப்ப முதல்ல ஒரு பாடல் கேட்டுட்டு வருவோம், அதை தொடர்ந்து நம்ம பேசலாம். இப்ப நிகழ்ச்சியில் முதல் பாடல் 2.0 படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. பம்பா பாக்கியா, ஏ ஆர் அமீன், சூசேன் டி மெலோ எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல். நாமத்துக்குமார் வரிகள் ஏ ஆர் ரஹ்மான் இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டு அணிந்திருங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: அஞ்சு மணி 18 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான தலைப்பில் பேச போகிறோம். உங்களுடைய தொழில நீங்கள் தேர்ந்தெடுத்த அந்த அனுபவம், அதை பற்றின சுவாரஸ்யமான இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நம்மளுடைய நேயர்கள்கிட்ட தொடர்ந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர்.
1: சொல்லுங்க, நீங்க என்ன தொழில் செய்றீங்க, அதை எப்படி நீங்க தேர்ந்தெடுத்தீங்க?
2: என்ன
1: வேலை செய்யறீங்க, என்ன தொழில் பண்றீங்களா, இல்ல வேலையா வேலைக்கு போறீங்களா? சோ அதை எப்படி நீங்க தேர்ந்தெடுத்தீங்க, அந்த அனுபவம் என்ன அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம்.
2: கண்டிப்பா ப்ரோ, நான் வந்து ஒரு ஐடி கம்பெனில வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஓகே.
2: இதுல கம்ப்யூட்டர் தொடர்பான வர்க்குக்கு போகணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை.
1: ஓகே. இது சின்ன வயசுல இருந்தே?
2: சொல்லுங்க ப்ரோ.
1: அதான், இது சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு அந்த ஆசை இருந்ததான்னு கேக்குறேன்.
2: ஆமா ஆமா, சின்ன வயசுல இருந்தே இருந்தது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் நான் ரொம்ப படிப்பேன். அண்ட் கம்ப்யூட்டர் அப்படிங்கும் பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்டா இருந்தது. சோ அடுத்தது என்ன அப்படிங்கும் பொழுது அர்லி 2000s அதெல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எரா அப்படின்னே சொல்லலாம். அதுதான் நிறைய பேருக்கு அந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் தர மாதிரி இருந்தது. அண்ட் அதற்கு ஏற்ற போல இந்த கம்ப்யூட்டர் டிகிரி அப்படிங்கறத எடுத்து படிச்சேன். அப்புறமா என் காலேஜ்ல ஐடி கம்பெனில வந்தாங்க, அங்க பிளேஸ்
1: ஆனேன்.
2: ஒர்க்குக்கு சேர்ந்த ஒன்னா கூட நிறைய ஸ்ட்ரீம்ஸ் வித் இன் கம்பெனி இருக்கும்.
1: எனக்கு
2: பாக்கணும் அப்படின்ட்டு ஆசை. ஆரம்பத்துல நான் வந்து டெஸ்டரா இருந்தேன், அதுக்கப்புறமா டெவலப்பரா போனேன், அதுக்கப்புறமா ஹெச்ஆர் ரிலேட்டடான ஒரு ஜாப் இருக்கு, அப்புறமா சேல்ஸ் டீம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். சமீபமா இப்ப வந்து ரிலேட்டட் டு ஹெச்ஆர் தான் இருக்கேன். வித் இன் கம்பெனியே நிறைய ரோல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதையும்
1: எல்லாரும் கம்பெனி மாறுவாங்க, நீங்க கம்பெனிக்குள்ளேயே நிறைய ரோல்ஸ் மாறி இருக்கீங்க.
2: எக்ஸாக்ட்லி. அதனால எனக்கு சின்ன வயசுல நினைச்ச அந்த கம்ப்யூட்டர் ஜாப்
1: உங்களுடைய தொழில தேர்ந்தெடுத்து அனுப்புவோம். நீங்க என்ன வேலை செய்யறீங்க, வேலை செய்யறீங்களா இல்ல பிசினஸ் பண்றீங்களா, எதுவா வேணாலும் இருக்கலாம். பட் அதுக்குன்னு ஒரு ஆரம்பம் இருக்குல்ல, நான் இதனால இதுதாங்க நான் பண்ணுவேன், நான் இந்த வேலை தான் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், அதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி இவ்வளோ கஷ்டங்கள் இருந்துச்சு, இவ்வளோ தாண்டி நான் இன்னைக்கு சாதிச்சிருக்கேன் அப்படின்னு பெரிய கதை இருக்கும். அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். உங்க தொழில நீங்க தேர்ந்தெடுத்த அனுபவம் எப்படி, என்ன மாதிரி அப்படின்றத பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம்.

0: வணக்கம். சூப்பர், வந்தோடனே கட்டாயிருச்சு. ஸோ அதே போல் ஃபேஸ்புக்லேயும் இது சம்மந்தமாக நான் பதிவு போட்டிருக்கேன், அதுக்கு கீழேயும் நம்ம நேயர்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யாருங்க இருந்து கால் பண்ணியிருக்கீங்க?
1: ஹலோ,
0: வணக்கம். ம்,
1: கௌதம் சார். ஆனந்த்
0: சொல்லுங்க. ஆனந்த்
1: ஆனந்த்
0: சொல்லுங்க.
1: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: என்ன பண்றாங்க எனக்கு ரொம்ப ஆபீஸ் பாயில தான் ரொம்ப பிடிச்ச பண்ணிட்டு இருக்கேன் சார், 13 வருஷமா இருப்பார்.
0: ஓகே ஓகே, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி இப்ப இந்த வேலையில ஃபிக்ஸ் ஆயிட்டீங்க.
1: ஆமா சார்,
0: சூப்பர் சூப்பர், நன்றி ஷேர் பண்ணதுக்கு.
1: உங்ககிட்ட பேசுறது ரொம்ப நல்லது சார், நன்றி சார்.
0: நன்றி நன்றி. சோ இப்படிதான் நீங்க ஆரம்பிச்ச வேலை, இப்படிதான் ஆரம்பிச்சங்க, இப்படிலாம் போய் இப்ப இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சிலருக்கு வந்து பிடிச்ச ஆரம்பிச்சிருப்பாங்க, சிலர் சரி வேற வழியே இல்லை நம்ம இதை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அது பிடிச்ச வேலையாக கூட மாறியிருக்கலாம். இந்த மாதிரி நீங்க செய்யற வேலையாகட்டும் இல்லை தொழிலாகட்டும், அதை நீங்க எப்படி தேர்ந்தெடுத்தீங்க, அதில் அந்த வேலை உங்களை தேர்ந்தெடுத்ததா அப்படின்றத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். வணக்கம். சூப்பர், ஓகே, பேசலாம். இப்போ ஒரு பாடல் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசுவோம். இப்போ அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, 96 படத்துல இருந்து பிரதீப் குமார் குரல்ல கார்த்திக் நேஹாவுடைய வரிகள்ல கோவிந்த் வசந்தாவுடைய சில ஒரு சூப்பரான பாடல். 96 படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு, 5:23 கடந்து போயிட்டு இருக்கு. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இப்போ ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து நம்ம இந்த தலைப்புல பேசுவோம். ஸோ நிறைய பேர் ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், பேசலாம். கேட்டு நினைந்தனர்கள் விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கோடை காலத்துல நிறைய உடல் உபாதைகள் ஏற்படும். அதுல குறிப்பா செரிமான பிரச்சனைகள். செரிமான பிரச்சனைகள் எதனால ஏற்படுது, அதை எப்படி கட்டுப்படுத்துறது? கோடை காலத்துல செரிமான திரவம் செயல்திறன் குறையுது. அதே போல வெப்பத்தினால கிருமி வளர்ச்சி அதிகரிக்குது. எலக்ட்ரோலைட் சமநிலை பாதிக்கப்படுது. உணவு நேர ஒழுங்கின்மை அமிலத்தை அதிகரிக்குது. நீரிழப்பு செரிமானத்தை மந்தமாக்குது. இதன் காரணத்தினாலதான் நமக்கு செரிமான பிரச்சனைகள் வருது. செரிமான பிரச்சனை ஏற்படாம இருக்கிறதுக்கு நம்ம தவிர்க்க வேண்டியது பொரிச்ச காரமான உணவுகள், அதிக அமில உணவுகள், வெறும் வயிற்றுல தேநீர் காஃபி தவிர்க்கணும், உணவுக்கு அப்புறமா உடனே படுக்க கூடாது, வெளியே உணவு சாப்பிடவே கூடாது, தண்ணீர் குடிக்கிறத புறக்கணிக்க கூடாது. அதே போல இந்த பிரச்சனைகள்லாம் வராம இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும், இளநீர் மோர் மாதிரியான பானங்களை அதிகமா சேர்த்துக்கணும், சீரகம் சேர்த்த மோர் செரிமானத்தை மேம்படுத்தும், வெள்ளரி தர்பூசணி மாதிரியான குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கணும், உணவு நேரத்தை ஒழுங்கா பின்பற்றணும். செய்ய வேண்டியத சரியா செய்யுங்க, செய்யக்கூடாதத செய்யவே செய்யாதீங்க. கோடை காலத்துல செரிமான பிரச்சனைகளை தவிர்த்துடுங்க. உங்களோட நலனுக்காக தான் நாங்க சொல்றோம் விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 5:31 கடந்து போயிட்டு இருக்கு. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் தொழிலை தேர்ந்தெடுத்த அந்த அனுபவம் எப்படி, எந்த மாதிரி உங்களுடைய தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க, அதன் பின்னாடி இருக்கக்கூடிய சுவாரஸ்ய கதை என்ன அப்படின்றத பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். வணக்கம். வணக்கம் கலா, சொல்லுங்க.
1: ஓகே
0: ஓகே, அப்ப நான் அடுத்து வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் சேர்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இது

0: ஒரு தலைப்புல வந்து உங்களுடைய அனுபவத்தை பகிரணும். முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். நன்றி நன்றி. சோ அவங்களுக்கு இன்னும் வேலை கிடைக்கல, பட் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் பகிர்ந்துக்கிறேன் என்னுடைய சுவாரஸ்ய கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
1: நான் போரூர்ல இருந்து பொன்ராஜ் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: அதாவது என்னோட இந்த தொழில் டெய்லர் வேலை, டெய்லர் வேலை கத்துக்கிறதுக்கு பெரிய காரணம் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா நான் வந்து அஞ்சு தான் படிச்சேன். அஞ்சு படிச்சுட்டு என்ன பாத்தீங்கன்னா பல வேலைக்கு போனேன். அதாவது இந்த சில்லற சில்லற வேலைக்கு எல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு முறை எங்களுக்கு கொஞ்சம் பைசா பேசினால பக்கத்து வீட்டுல ஒரு டெய்லர்ட்ட நான் ட்ரெஸ் தைக்க கொடுத்திருந்தாங்க பொங்கலுக்கு. அவர் வந்து என்னடனா அந்த பொங்கல் அன்னைக்கு காசு கொடுக்க முடியாது, நாங்க நான் ரெண்டு நாள்ல தாருங்க பையனுக்கு துணி போடணும் கொடுன்னு சொல்லும் போது அவர் தரமாட்டேன்ட்டாரு. அந்த பொங்கலுக்கு என்னால துணி போட முடியல. நான் வந்து என்ன பண்ணேன்னா அந்த பொங்கலுக்கு துணி போடாதனால ரொம்ப ஒரு மன அழுத்தம் வந்துருச்சு. அப்புறம் எங்க மாமா என்ன சொன்னாரு, தச்சையமா ஒருத்தர் சொன்னாரு, இந்த வேலைலாம் ஊர்பத்தி ஊர்த்திக்கிறல ஊர்பத்தி செய்யும் சொன்னாரு, நீ ஊர்பத்தி எல்லாம் செஞ்சு என்னைக்குதான் நீ இந்த ஊர்பத்தி கம்பெனியா வைக்க போற, ஏதாவது கை தொழில் கத்துக்கன்னாரு. ஆமா எனக்கு ஒரு ஆசை இருக்குது, டெய்லர் வேலைக்குதான் கத்துக்கணும்னு ஆசையா இருக்குது. உடனே கொண்டு போய் டெய்லர்ல விட்டாங்க. அப்ப அங்க இங்கெல்லாம் வந்து ஒரு மா வாரம் 20 ரூபா சம்பாதிப்போம்னா அங்க வந்து கிடையாது, ஒரு நாளைக்கு 50 ரூபா தான் தருவாங்க. ஆனா அந்த காசை வந்து எங்க மாமா கொடுத்தாரு அந்த ஒரு 6 மாசம் நான் கத்துக்கிற வரைக்கும். அன்னைக்கு டெய்லர் வேலை கத்துக்கணும். அந்த வேலையில வந்து நான் வந்து ஒரு 400 பேரும் ஒன்னா சேர்ந்த வேலைக்கு சேர்ந்து என்னோட வெறி என்னன்னா நமக்கு அந்த டெய்லர் கரம் தரலையே ட்ரெஸ் போட முடியலையே அந்த வெறியில அந்த ஆர்வத்தோட கத்துக்கிட்டேன் தொழில. நான் தான் ஃபர்ஸ்ட் மிஷினியாரி உட்கார்ந்தேன். உட்கார்ந்து இப்போ வந்து சென்னையில வந்து ஒரு கடை வச்சு நான் சொந்தமா ஒரு வீடும் வாங்கியிருக்கேன் இந்த டெய்லர் வேலையில.
0: சூப்பர் சூப்பர், அட்டகாசம் பண்ணிருக்கீங்க. அந்த ஒரு சின்ன சம்பவம் தான் அது, பாருங்க எங்க கொண்டு வந்துட்டு
1: இருக்கேன்னு மனசு பாய்ச்சது. ஒரு அன்னைக்கு வந்து ஒரு ஆப்பாண்டி கட்டைக்கு மொத்தமே 22 ரூபாய் 28 ரூபாய் கூலியே, அது குடுக்க முடியல எங்களால. அவர் தரவும் மாட்டேன், எங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரு தான், அவர் அதெல்லாம் கடன் எல்லாம் கொடுக்க முடியல. அந்த ஒரு ஒரு வைராக்கியம் இருந்தது.
0: இவ்வளவு தெரிஞ்சவங்களே இப்படி இருக்காங்களே அப்படின்ற, சோ நம்ம அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு முனைப்போட இன்னைக்கு வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க.
1: ஒரு குறிக்கோள், ஒரு ஒரு வைராக்கியம்,
0: கரெக்ட் அந்த வார்த்தை தான், வைராக்கியத்தோட இன்னைக்கு வந்து வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்கீங்க.
1: இப்போ வந்து ஒரு 80 லட்சம் ரூபாய்க்கு நான் வீடு கட்டியிருக்கேன்.
0: கண்டிப்பா கண்டிப்பா பெரிய விஷயம் இது. சூப்பர், நன்றி நன்றி பகிர்ந்ததுக்கு. எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு உங்களோட கதை. நன்றி. வணக்கம் வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: நல்லா இருக்கேன்,
0: நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும் சார்.
0: சொல்லுங்க, நீங்க எந்த வேலையை தேர்ந்தெடுத்து செய்ய ஆரம்பிச்சீங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்ன?
2: எந்த வேலையை ஆரம்பிச்சீங்க?
0: நீங்க என்ன வேலை செஞ்சீங்க, அந்த வேலைக்குள்ள எப்படி போனீங்க, எப்படி அந்த வேலை உங்களுக்கு கிடைச்சது, அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். என்னாச்சு, ரொம்ப ரொம்ப நாள் முன்னாடி நல்ல ஞாபகம் வரலையா? ஓகே ஓகே, பரவாயில்ல, இணைப்புல வந்ததுக்கு நன்றி நன்றி
2: நன்றி சார்.
0: வணக்கம்.
3: வணக்கம் சார், கிழக்கு தாமர ராஜசேகர் சார்.
0: சொல்லுங்க
3: சார். நான் பைக் மெக்கானிக் ஆகணும்னு முயற்சி பண்றேன் சார். அது கடைசியில கைப்பட எங்க அப்பா வந்து மெடிக்கல் ஷாப்ல ஏத்து விட்டாரு சார். அதுக்கப்புறம் ரீட்டைல வேலை செஞ்சுருக்கேன்.
0: ஓகே, மெடிக்கல் ஷாப்ல தான் இருக்கீங்க?
3: ஆமா, சேல்ஸ் மேனா இருக்கிறேன். ஆனா அவனுக்கு பெனிஃபிட் கிடையாது வருமானம். பைக் இருந்தாக்கா அது இருந்தாலும் நல்லா போனா பண்ணலாம், இதெல்லாம் பண்ண முடியாது. அதான் ஒர்க்கராகவே இருக்கிறேன், அவ்வளோதான்.
0: ஓகே ஓகே ஓகே, பரவாயில்ல, முயற்சி பண்ணுங்க. நன்றி.
3: ஓகே ஓகே.
0: வணக்கம். ஸோ இதுதான் ஒவ்வொருத்தங்களுடைய கதை ஒவ்வொரு மாதிரி. ஒரு சிலரது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது, ஒரு சிலர் பரவாயில்ல முயற்சி பண்ணுறேன் பட் முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பட் ஓகே, எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். இப்போ அடுத்த நேர்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
4: ஹலோ சார்.
0: வணக்கம்.
4: வணக்கம் சார். சார் எம்டி எஸ்டி நகர் 50 சார். நலமா சார்?
0: நலமா இருங்க சார். நீங்க?
4: நான் பிஎஸ்சி விலங்கியர் சார். நான் எங்க காலேஜ்ல அசிஸ்டன்ட் லெக்சரர் ஆகணும்னு ஆசை சார், பேராசை அது. அல்லது எங்க ஸ்கூல்ல SRM பள்ளி 50ல ஜுவாலஜி மாஸ்டர்.

0: ஒரு கோடி குண்டு அளவுக்கு சாப்பிட்டுட்டு பசும் பால் சேர்த்து சாப்பிடணும் சார். மூணு நாள்ல மஞ்சள் காமால நல்லாயிடும். மஞ்சள் காமல வந்து கில்லர் டிசீஸ் சார். சித்தா புக்ஸ் எழுதுன எங்க ஆசான் சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த பப்ளிக் பால் இல்ல சார், அது கால் ஆணியில போட்ட ஒரு ஒரு மாசத்துக்கு போட்ட காலாணி கொடிய காலாணி நல்லாயிடும்டான்னு சொல்லி கொடுத்தாரு. அவருக்கு வர்மம் கத்துக்க சொன்னார் சார்.
1: ₹15,000
0: வணக்கம்.
2: வணக்கம்.
3: யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
2: ஆ, சுமசட்ல இருந்து நிர்மலாங்க.
3: சொல்லுங்க.
2: ஆ, நான் ரொம்ப கஷ்டப்பட்டதாங்க வந்தோம் இந்த இதுக்கு.
3: ஓகே.
2: அவர் ஒரு கல்யாணம் ஆன புதுசுல ஒரு வேலை செஞ்சிருந்தார் கம்பெனில.
3: ஓகே.
2: அப்புறமா அது வேலை போயிடுச்சு, கம்பெனி மூடிட்டதுனால ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்புறம் ஒரு சின்னதா ஒரு கடை வச்சு இன்னைக்கு சொந்தமா சுங்கசத்திலேயே இடம் வாங்கி வீடு கட்டி இன்னைக்கு அது ஒரு 4 கோடி ரூபாய்க்கு போற அளவுக்கு அந்த வீடோட மதிப்பு.
3: சூப்பருங்க, சூப்பர். பயங்கரமா பண்ணீங்க. என்ன கடை வச்சிருந்தீங்க?
2: சுங்கசத்தில் தாங்க கடை வச்சிருக்கோம்.
3: சுங்கசத்திரம் ஏதாவது என்ன கடைன்னு கேட்டேன்.
2: ஸ்டேஷனரிங்க.
3: ஸ்டேஷனரி. சூப்பர், சூப்பர், சூப்பருங்க. நல்லா கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்கீங்க.
2: ஆ, ரெண்டு பேரும் நைட்டும் பகலும் ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு ரெண்டு பசங்களையும் படிக்க வச்சு இன்னைக்கு ரெண்டு பசங்களும் நல்ல போஸ்டிங்ல இருக்காங்க.
3: ஓகே, ஓகே சார். உங்க நீங்க பேசுறதுல எவ்வளவு சந்தோஷமா அதை சொல்றீங்கன்னு தெரியுது. நன்றி, நன்றி பகிர்ந்ததுக்கு. நன்றி. ஸோ எல்லாருடைய கதையுமே ஒரு பக்கம் இன்ஸ்பைரிங்காக இருக்குது, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன் அப்படி இப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. ஸோ தொடர்ந்து பேசலாம். இப்போ ஒரு சூப்பரான பாடல் செக்க சிவந்த வானம் படத்தில் வந்துட்டு இருக்கு. சக்தி ஸ்ரீ கோபாலன் குரல், ஏஆர் ஹுமான் இசையில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
4: முதலியானோ முடிவெதுவோ

கோடை வெப்பத்தால நிறைய நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு. அப்படி நோய்கள் வந்தா நம்மள சில பேர் தப்பான சிகிச்சையை பின்பற்றிட்டு இருக்கோம். கோடையில என்ன செய்யணும் செய்யக்கூடாது பாக்கலாமா? தண்ணீர், இளநீர், மோர் இதை அதிகமா பருகணும். அப்பதான் நம்மளுடைய உடல் வெப்பநிலை குறையும். நீர்ல நினைச்ச துணியை நம்மளுடைய உடல்ல வச்சு துடைச்சு நம்மளுடைய வெப்பத்தை நம்ம போக்கலாம். வெப்பவாதத்தால பாதிக்கப்பட்டு யாருக்காச்சும் மயக்கம் ஏற்பட்டுச்சுன்னா, உடல் சோர்வா காணப்பட்டுச்சுன்னா, நிழல் மற்றும் காற்றோட்டம் அதிகம் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு பக்கமா படுக்க வைக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. காய்ச்சல்னு நினைச்சு நம்ம பாட்டுக்கு ஏதாவது மாத்திரையே சாப்பிடக்கூடாது. மருத்துவரனுடைய பரிந்துரைப்படி மட்டும்தான் கோடை காலத்துல மருந்து மாத்திரைகளை உட்கொள்ளணும். இதை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. கோடை காலத்துல ஆரோக்கியமா இருங்க. உங்களோட நலன் கருதி தான் நாங்க இதை சொல்றோம். விவித் பாரதி, தமிழகம், 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 5:45 கடந்து போயிட்டு இருக்கு. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் இன்னைக்கு நீங்கள் உங்கள் தொழில எப்படி தேர்ந்தெடுத்தீங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அனுபவம், அந்த கதைகள், அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கணும்னா ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. நீங்கள் எப்படி உங்களுடைய வேலையை தேர்ந்தெடுத்துங்க, அந்த வேலைக்குள்ளே எப்படி போனீங்க, இல்லை பிஸ்னஸ் தொழில் பண்ணுறீங்கன்னா அதில் நீங்கள் எப்படி ஈடுபட்டீங்க அப்படின்ற எல்லாத்தையும் நீங்கள் பகிரலாம். எப்படி இந்த வேலைக்குள்ளே போனேன், இப்போ நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருந்துருப்போம், இப்படி ஆரம்பத்தில் இந்த மாதிரி இந்த ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க, அதனால் என்னானாலும் நான் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்தேன், அதன்படி இந்த வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேர சொல்லியிருந்தார். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் கதைகள் இருக்கும், அதை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இப்போ இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
1: பாலம்பள்ளியிலிருந்து உமா பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க.
1: எனக்கு கல்யாணம் ஆனப்புறம் ஒரு 10 இயர்ஸ் எங்க ஹஸ்பண்ட் அப்புறம் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட தொழில் டீச்சர்ஸ் ஜாப் ரொம்ப இஷ்டப்பட்டேன் சார் நானு.
0: ஓகே.
1: சொல்லி கொடுக்க ரொம்ப சின்ன வயசுல இருந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து ஒரு அப்புறம் ஸ்கூல் வேலை பார்த்துட்டு ஒரு ஸ்கூல்ல 10 வருஷம் இருந்தேன். 10 வருஷம் ரொம்ப எனக்கு வந்து இதா அவ்வளவு பெரிய ஆளான்னு நினைக்கல. எனக்கு வந்து அது பெரிய டீன் மாதிரி குடுத்துறாங்க, அந்த ஹையஸ்ட் போஸ்ட் குடுத்துறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.

0: விரும்பி பண்ணிட்டு இருக்கீங்க.
1: இன்னைக்கு வரைக்கும் எங்க பையன் பெரிய பையன் ரெண்டு பசங்க நல்லா செட்டில் ஆயிட்டாங்க. ரெண்டு பெரிய பையன் ஒரு டிசிஎஸ்ல வேலை பாக்கலாம், சின்ன பையன் ஒரு இதுல கம்பெனி சின்ன கம்பெனி வேலை பாக்கலாம். ரெண்டு பையன் தான், அதனால அவங்களுக்கு நல்லா எடுத்துட்டு வந்துட்டேன் சார். நான்
0: அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்று எல்லாம் பண்ணிருக்கீங்க. உங்க அதுவும் ஆசைப்பட்ட வேலையை ரொம்ப சூப்பராவும் பண்ணிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் கதைகள் இருக்கும். உங்களுடைய அந்த நீங்கள் தேர்ந்தெடுத்த வேலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சுவாரஸ்யமான அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு எவ்வளோ சந்தோஷமாக அவங்க சொல்கிறாங்களோ அதை நீங்கள் எங்கூட சந்தோஷமாக பகிர்ந்துக்கலாம். ஃபேஸ்புக்லேயும் நம்மளுடைய நேர்கள் இது தொடர்பான கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம். நான் பேசுகிறது தான் கேட்குது. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். ஹலோ, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: வணக்கம் வணக்கம் சார், நான் திருமலை வாயிலிருந்து ஏழுமலை பேசுறேன்.
0: சொல்லுங்க.
2: நான் சின்ன வயசுல இருந்து ஒரு ஹோட்டலுக்கு வேலைக்கு
0: வந்துட்டேன்.
2: ஹோட்டல்ல வேலை செஞ்சு அதுக்கப்புறம் அது ரெஸ்ட் டைம்ல போய் கடையில வேலை
0: கத்துக்கிட்டேன்.
2: வேலை கத்துக்கிட்டு அந்த வேலை கத்துக்கினு படை வச்சு திருமணம் ஆகி பசங்கெல்லாம் வந்து படிக்கு வச்சு இப்ப நான் அவரது
0: சொந்தமா இப்ப வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க.
2: ஆமா ஆமா,
0: சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி பகிர்ந்ததுக்கு. நன்றி. தொடர்ந்து பேசலாம். நீங்க தொழில வந்து எப்படி உள்ள வந்தீங்க, இந்த வேலையை எப்படி செஞ்சு எப்படி இந்த வேலைக்குள்ள வந்தீங்க அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். இப்போ நிகழ்ச்சியில் இமைக்கா நொடிகள் படத்திலிருந்து ரகு தீக்ஷித், சத்யபிரகாஷ், ஜித்தின் எல்லாரும் சேர்ந்து பண்ண பாடல் வந்துட்டே இருக்கு. ஹிப்ஹாப் தமிழா இசையில கபிலன் வரிகளில் கீழ் அணிந்தர்கள். விவித் பாரதி, தமிழகம், 102.3.

0: 5:53 கடந்து போயிட்டு இருக்கு. பூந்தண்டல் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதி வந்தாச்சு. நிறைவா நேயர்கள்கிட்ட பேசிடலாம். அதே போல ஃபேஸ்புக்லயும் நம்மளுடைய நேயர்கள் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க, அதையும் பாத்திரலாம். வணக்கம். வணக்கம். யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். திருவண்ணாமலையா?
1: அப்பா
0: வந்து
1: படிக்க முடியாம இப்ப இந்த வேலை செஞ்சுக்கிறான். அதே மாதிரி என் பிள்ளைகளுக்கு சொன்னா அதுவும் செய்யல.
0: மதுரை சண்முகசுந்தரம், கலில் அகமத், முகமது மியான், கண்ணன், பூலுவபாளையம், ஆனந்த முருகன், அதுக்கப்புறம் ஹேமலதா, சூளை ரீஜா, மனோகரன், மேலப்பீடு தயாளன், இவங்க எல்லாரும் வந்து வாழ்த்துக்களோடு முடிச்சிட்டாங்க. வீரராகவன் வந்து கட்டிடக்கலை படித்த உடனே டிராஃப்ட்மேனாக 3 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தந்தையோட அறிவுறுத்தலால் சென்னை துறைமுகத்தில் நிர்வாக அதிகாரியாக பணிபுரிந்து ஓய்வு பெற்றுக்கேன்னு அவருடைய அனுபவத்தை பகிர்ந்திருக்காரு. அடுத்து அந்தோனி ராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்ஸ் தொழிற்சாலையில் வேலை செஞ்சேன் தையல் கற்றுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அது இன்றைக்கி வந்து உதவி செஞ்சுருக்கு தையல் கற்றுக்கிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கமலாவர்தன், அதுக்கப்புறம் ஆரணி சம்புவரநல்லூர், அர்ஜுனன், அதுக்கப்புறம் பர்வதவர்தினி, இவங்கெல்லாம் வாழ்த்துக்களோடு முடிச்சிட்டாங்க. சோமசுந்தர பிரபு வந்து பள்ளி படிப்பை முடித்த உடனே கொத்தவால் சாவடியில் கமிஷன் கடையில் வேலைக்கு சேர்ந்தேன். அங்கே 5 வருஷம் பணிபுரிஞ்சேன். அதுக்கப்புறம் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கிட்டு பின்னர் மளிகை கடைகளுக்கு மளிகை பொருட்களை தரமானதாகவும் மற்றும் குறைந்த விலைக்கும் விற்பனை செஞ்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பல்வேறு நிறுவனங்களில் சிலரை கடைகளுக்கு நேரடியாக விற்பனை செஞ்சுட்டு வந்ததால் எனக்கு வியாபாரம் குறைந்தாலும் நான் தற்போது மளிகை கடை வச்சு வியாபாரம் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு அவருடைய அனுபவத்தை பகிர்ந்திருக்காரு. ஹேமலதாவும் வாழ்த்துக்களோட முடிச்சிட்டாங்க. ஸோ நேயர்கள் ஃபேஸ்புக் மூலமாக அப்படி பகிர்ந்திருக்காங்க. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
2: ஹலோ,
0: வணக்கம். யாரங்க இந்த கால் பண்ணியிருக்கீங்க? சொல்லுங்க.
2: ஹலோ.
0: ஆ சொல்லுங்க சொல்லுங்க, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். டெய்லரிங்.
2: ஆமா, அதுல இருந்து இதுல இருந்து ஸ்பூன் கை தேக்கிட்டு அதுதான் முக்கியமானது எனக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
0: ஓகே.
2: அது மட்டும் டெய்லரிங் எல்லாம் அதெல்லாம் பிடிக்கும் எனக்கு.
0: ஓகே. சோ பிடிச்சது எப்ப பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க?
2: யாரும் வந்துட்டு இப்ப நான் என்னோட தான் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன்.
0: ஓகே ஓகே ஓகே, நன்றி நன்றி பகிர்ந்ததுக்கு.
2: நன்றி.
0: சோ எல்லாருமே வந்து அவங்களுடைய வேலை என்ன, அந்த வேலையில் எவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு, எவ்வளோ கஷ்டப்பட்டு

0: உழைச்சி மேலே வந்திருக்கும். இப்படி எல்லாமே வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. குறிப்பாக கால் மூலமாகவும் வந்தாங்க. இன்னொரு நேயர் லைனில் வராங்க, அவங்ககிட்டயும் பேசிடலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம். ஓகே, அவங்களுக்கு பேச விருப்பம் இல்லை போல. வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யாருங்க கால் பண்ணிருக்கீங்க?
1: மாடசாமி, காட்டு பக்கத்துல இருந்து
0: சொல்லுங்க.
1: கடவாட்டி எவ்வளவு பண்ணுவோம் சார்? சின்னதுல இருந்து மளிகை கடை வச்சு பண்ணா மளிகை கடை செட் ஆகல, இப்ப சொந்தமா கடவாட்டி எவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஓகேங்க, ஓகே, நன்றி நன்றி. ஓகே, எல்லாரும் அவங்கவுங்களுடைய அந்த சுவாரஸ்ய அனுபவம் மிக்க கதைகளை பகிர்ந்துக்கிட்டாங்க. பகிர்ந்த நேயர்கள் எல்லோருக்கும் நன்றி. இணைப்பில் வந்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சி கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி. பூந்தெண்டல் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் காலா படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. அனந்த குரலில் உமாதேவி வரிகளை, சந்தோஷ் நாராயணுடைய இசையில் கேடு இணைந்திருங்கள். விவித் பாரதி, தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பக்தி மாலை.

இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் 6:01. இப்பொழுது கேட்கலாம் பக்தி மாலை. நிகழ்ச்சி துவக்கமாக கிருஷ்ண பக்தி அப்படிங்கிற படத்திற்காக M.L. வசந்தகுமாரி பாடிய பாடல், இசை S.V. வெங்கட்ராமன்.

0: இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: அடுத்ததாக நாம கேட்கவிருக்கும் பாடல் கை கொடுப்பால் கற்பகாம்பாள் அப்படிங்கிற படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது. வாலியேற்றி பாடலுக்கு இசை சங்கர் கணேஷ். இணைந்திருக்கின்றோம் பக்தி மாலையில்.

மயிலே காதொரு பாகனி காதலியே, ஹிமவான் சுமந்த மகளே மகளே, யாதவன் மாதவன் சோதரியே.

0: டாக்டர் சிறுகழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய பாடலை நாம கேட்டோம்.
1: 102.3 விவத் பாரதி தமிழ் FM-இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வளம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.

0: சரணம் ஐயப்பா அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடல் நாம் கேட்டோம். கே வீரமணி குழுவினருடன் பாடியது, கண்ணதாசன் எழுதிய பாடல், இசை சந்திரபோஸ். இணைந்திருக்கின்றோம் பக்தி மாலையில். நேரம் 6:15.
1: இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
0: தொடர்ந்து வரும் பாடல் வேலுண்டு வினை இல்லை அப்படிங்கிற படத்திற்காக வாணி ஜெயராம் பாடியது, இசை MS விஸ்வநாதன்.

0: வேலுண்டு வினையில்லை அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடலை நாம கேட்டோம்.
1: இனிமையான மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவ பாரதி தமிழ் பண்பலை.
0: தொடர்வது சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படிங்கிற படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது.

சுந்தரமூர்த்தி நாயனார் படத்திற்காக அந்த பாடலை நாம கேட்டு ரசித்தோம். நேரம் 6:25. தொடர்ந்து வருவது ஆதிபராசக்தி அப்படிங்கிற படத்திற்காக பி. சுசீலா பாடியது இசை கே. வி. மகாதேவன்.

0: ஆதிபராசக்தி அந்த படத்திற்காக நாம் இந்த பாடல் கேட்டோம். ஒலித்த குரல் பி சுசீலா, பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை கே வி மகாதேவன்.
1: இறைவனின் இன்னருள் வேண்டி
0: நாம் இதுவரை கேட்டது பக்தி மாலை.
1: இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: நேரம் 6:30. இன்னும் சில நொலிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஆனைமங்கல செப்பேடுகளை மீட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். மக்கள் நலனுக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. அஇஅதிமுக அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து ஓரணியில் செயல்படுவதாக அறிவித்துள்ளனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது ஆனைமங்கல செப்பேடுகளை இந்தியாவிற்கு கொண்டு வந்ததற்காக பிரதமருக்கு அவர் நன்றி தெரிவித்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் மாநில வாழ்த்து பாடலை பாடுவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வான்வழி அமைப்பு மையத்தினை தமிழகத்தில் அமைக்க வேண்டும், மேகதாது அணை கட்டும் திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது போன்ற கோரிக்கைகளையும் முதலமைச்சர் வலியுறுத்தியதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இலங்கை சிறையில் உள்ள 58 தமிழக மீனவர்களையும் 266 படகுகளையும் மீட்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு விஜய் பிரதமரிடம் வலியுறுத்தியதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி ஆண்டார்குப்பத்தில் பி

0: பிஜேபி சார்பில் இன்று நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மத்திய அரசின் சாதனைகளை பிஜேபி தொண்டர்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டார். பல்கலைக்கழகங்களின் வேந்தராக முதலமைச்சரே இருப்பார் என்ற திமுக அரசின் நிலைப்பாட்டை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் தாவேக அரசுக்கு இல்லை என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் கொள்கை முடிவு ஒன்றை எடுப்பார் என்றும் கூறினார். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட ஒருபோதும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்தார். இப்பிரச்சினையில் முதலமைச்சர் மேற்கொள்ளும் நிலைப்பாட்டிற்கு காங்கிரஸ் கட்சி உறுதுணையாக இருக்கும் என்றும் திரு விஸ்வநாதன் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுதொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2 வாரங்களில் மட்டும் 28 கொலை சம்பவங்கள், 40 பாலியல் குற்றங்கள் நடந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிற கட்சிகளுக்குள் புகுந்து குதிரை பேரம் நடத்துவதில் மட்டும் கவனம் செலுத்திக் கொண்டு சட்டம் ஒழுங்கு பராமரிப்பில் தவேக அரசு கோட்டை விட்டுள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து ஓரணியில் செயல்படுவதாக அறிவித்துள்ளனர். இன்று சென்னையில் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பின் இருதரப்பும் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை சந்தித்து இதற்கான கடிதத்தை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு எஸ் பி வேலுமணி, அஇஅதிமுகவிற்குள் கருத்து வேறுபாடுகள்தான் நிலவியதாகவும் பிளவு ஏதும் இல்லை என்றும் கூறினார். தற்போது அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சட்டப்பேரவை அஇஅதிமுக குழு தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமியே செயல்படுவார் என்பதற்கான கடிதமும் பேரவைத் தலைவரிடம் வழங்கப்பட்டுள்ளதாக திரு எஸ் பி வேலுமணி கூறினார். இதற்கிடையே அஇஅதிமுக சார்பில் பெறப்பட்ட மனுக்கள் தொடர்பாக நாளை தமது முடிவினை அறிவிக்க உள்ளதாக திரு ஜே சி டி பிரபாகர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
1: அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே இருவேறு குழுக்களாக பிரிந்து மனுக்களை அளித்திருந்தார்கள். நேற்று முன்தினம் 5 பேர் வந்து ஒரு மனு கொடுத்தார்கள். அப்புறம் ஒருவர் ஒரு மனு கொடுத்தார். இன்றைக்கு ஏற்கனவே மனு அளித்திருந்தவர்கள் சார்பில் எனக்கு மனுக்கள் எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை எல்லாம் படித்து பார்த்து ஆய்வு செய்து முறையான அறிவிப்பை நாளை காலை நான் வெளியிடுவேன். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட மனுக்களை நான் படிக்க வேண்டும். அதில் நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். இப்போது கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மனுக்களை நான் முறையாக ஆய்வு செய்து உரிய நடவடிக்கைக்கு வைத்து நாளை உங்களுக்கு நான் முடிவு அறிவிப்பேன்.
0: அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 4 பேரை ராஜினாமா செய்ய வைத்து அவர்களை தவிக்கவில் இணைத்தது ஜனநாயக படுகொலையாகும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவிக அரசின் இந்த செயலை மக்கள் விரும்பவில்லை என்று கூறினார். குதிரை பேரத்தை விட மோசமானது இது என்றும் அவர் குறிப்பிட்டார். இது வாக்களித்த தொகுதி மக்களின் தீர்ப்புக்கு எதிரான செயலாகும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த தொகுதிகளில் நடைபெறும் இடைத்தேர்தலில் பதவியை ராஜினாமா செய்தவர்கள் போட்டியிட்டால் படுதோல்வி அடைவார்கள் என்றும் அவர் கூறினார். தேவைப்பட்டால் எதிர்க்கட்சிகளின் சார்பில் பொது வேட்பாளரை நிறுத்தும் சூழல் ஏற்படும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எச்சரித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. மேலும் சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 3 நாட்கள் வட உள் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். மேலும் மே 30 முதல் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டிய இருக்கக்கூடும். அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்களை பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: ஏழைகளின் வீட்டு வசதி கனவை நிறைவேற்றுவதில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் முக்கிய பங்கு வகித்து வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் என்ற தமது கனவு நனவாகியுள்ளதாக செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த

0: பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நான் வந்து பிரதான மந்திரி வீட்டு வாரியத்தின் கீழே ஒரு வீடு வந்து கிடைச்சிருக்கேன் ஆட்சி. அது மூலியமா நான் வந்து ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சேன். வீடு கட்டின உடனே ஒரு பேசிக் ஒரு அமௌண்ட் வந்தது. அப்புறம் அடுத்து நான் வீடு கட்ட கட்ட அடுத்த பில்லு வந்துச்சு. நான் வீடும் சீக்கிரமா கட்டினேன். அந்த பில்லு வந்து எனக்கு சீக்கிரமா கிடைச்சிது. பிரதான மந்திரி வந்து 325 ஸ்கொயர் ஃபீட் அளவு கொண்ட வீடு கட்டி முடிக்கும் போது உங்களுக்கு வந்து சரியான பில்லு வந்து கரெக்டான கிடைக்குது. என்னால வீடு சீக்கிரமா முடிஞ்சுக்கேன். இந்த வீடு முடிஞ்சதுனால எங்களுக்கும் என் குடும்பத்துக்கும் இதனால சந்தோஷம். பிரதமருக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம்.
0: கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் படகு அலங்கார போட்டி இன்று நடைபெற்றது. சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற இந்த போட்டியை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சர்வதேச சுற்றுலாதலமான கொடைக்கானலில் கோடை விழாவின் 6ஆம் நாள் சிறப்பம்சமாக நட்சத்திர ஏரியில் பிரம்மாண்ட படகு அலங்கார போட்டியானது நடைபெற்றது. அரசு துறைகள் பங்கேற்ற இப்போட்டியில் ஜல்லிக்கட்டு காளை, வன விலங்குகள் மற்றும் அரசு திட்டங்களை சித்தரிக்கும் வண்ணமயமான படகுகள் அணிவகுத்து சென்றன. கண்களை கவர்ந்த இந்த அணிவகுப்பில் ஊராட்சி ஒன்றியத்தின் படகு முதல் பரிசையும் தோட்டக்கலைத்துறை இரண்டாம் பரிசையும் வென்றன. ஏரியில் படகு சவாரி செய்து கொண்டே இந்த அழகிய காட்சியை கண்டு ரசித்து சுற்றுலா பயணிகள் மிகுந்த உற்சாகமடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: மாவட்ட செய்திகள். சென்னை மத்திய கூட்டுறவு அச்சகத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் கழிவறை வசதிகளை ஏற்படுத்துவது உள்ளிட்ட 47 தீர்மானங்கள் மாமன்ற கூட்டத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டன. திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு டோங்கிரே பிரவீன் உமேஷ் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். வைகாசி விசாகத்தையொட்டி சென்னை திருச்செந்தூர் இடையே அதிவிரைவு சிறப்பு ரயில் வரும் 29ஆம் தேதி இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஜெர்மனியின் மியூனிக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் பிரிவு தகுதிச் சுற்றில் பெற்ற புள்ளிகளின் அடிப்படையில் அவர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 10-21, 21-12, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் ஜோனதன் கிறிஸ்டியை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் முதல் சுற்று ஆட்டத்தில் டானிஷா கிராஸ்டோ த்ரூ கபிலா இணை 21-14, 20-22, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் வாங் சீன் சி லிம் சியூ சீன் இணையை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆனைமங்கல செப்பேடுகளை மீட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். மக்கள் நலனுக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. அஇஅதிமுக அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து ஓரணியில் செயல்படுவதாக அறிவித்துள்ளனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 6:40. நாம் இப்பொழுது கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி என் விருப்பம். நாம் இப்ப முதலாவதாக கேட்க போற பாடல்

பிரவீன் குமார் குரலில் ஒலித்த பாடலை நாம் கேட்டோம். இசை என்ஆர் ரகுநந்தன். அடுத்ததாக நாம் கேட்க போகிற பாடல் அமரன் அப்படிங்கிற படத்திற்காக கேட்கலாம். ஹரிச்சரண், ஸ்வேதா மோகன் பாடியது. கார்த்திக் நிகழ்த்திய பாடலுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார்.

0: நாம் கேட்டது பாடல் அமரன் அப்படிங்கிற படத்திற்காக கேட்டு ரசித்தோம்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

தி குழுவினருடன் பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம். தக் லைஃப் அப்படிங்கிற படத்திற்காக இசை ஏஆர் ரஹ்மான். நேரம் 6:56 ஆக போது. என் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம கேட்க போற பாடல் தி பாடியது இசை ஜி வி பிரகாஷ்குமார். சூரரை போற்று அப்படிங்கிற படத்திற்காக கேட்கலாம்.

0: நாம் இதுவரை கேட்டது என் விருப்பம். நேரம் 7 மணி. இது விபத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இப்பொழுது கேட்கலாம் வானொலிக்கு 90.
1: வானொலிக்கு 90 மக்களோடு வானொலி, மக்களின் வானொலி. மெல்லிய இசையின் மென்மையில் வல்லிய இதயமும் வழிந்திடும். தெம்மாங்கு பாடலின் தென்னிசையில் தெவிட்டாத இன்பம் பெருகி, தேவராக பாடலின் தேனிசையில் தெய்வீக மனம் பரப்பி, இன்னிசை மழையின் இனிய சாரலில் இன்பம் பொங்க வைப்பது வானொலி. அவ்வானொலிக்கு வயது 90. இன்றைய வானொலிக்கு 90 இசையோடு அசையும் தமிழ், இயற்கையோடு இணையும் இசை, இலக்கியமும் இலக்கணமும் உரைநடையும் செந்தமிழும் என தித்திக்கும் வெள்ளத்தில் பொங்கல் பொங்குவது போல நம் செவி நுகர வருகிறது வானொலிக்கு

0: ஒரு சரக்கு இருக்குது முறுக்கு இருக்குது மிட்டு போடு.
1: போடி நாயக்கனூர் ஏல விவசாயிகள் சங்க கல்லூரியில் இருந்து முனைவர் லே கலமேலு. வானொலிக்கு 90 வார்த்தைகளை வார்த்து வாழ்த்துவதற்கான வாய்ப்பு. வாசமிகு வார்த்தைகளால் வண்ணமிகு வாழ்த்துக்கள். வளம் வரட்டும் பண்பலையில். இன்றைய இயந்திரமயமான உலகில் தொழில்நுட்ப வளர்ச்சி எவ்வளவு வேகமாக வளர்ந்து வந்தாலும் அந்த வளர்ச்சியின் பாதைக்கு கண்டிப்பாக வானொலியும் வழிகாட்டி இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. வானொலி 90 ஆண்டுகளை கடந்திருக்கிறது என்றால் அதனுடைய வளர்ச்சி அகலமானது, ஆழமானது, ஆராயத்தக்கது என்றுதானே கூற வேண்டும். நாம் செய்யும் எந்த பணிக்கும் இடையூறு இல்லாமல் நமக்கு எல்லையில்லா மகிழ்ச்சியை தருவது வானொலி மட்டுமே. நம் வேலைக்கு இடையில் பொழுதுபோக்குவதற்காகவும் மன உளைச்சலை மாற்றுவதற்கும் மாற்றத்தகுந்த கருவிகள் இன்று எத்தனையோ இருந்தாலும் இருக்கும் இடத்திலிருந்தே எண்ணத்தை ஒருமுகப்படுத்தும் பண்பாட்டு கருவி வானொலி மட்டும்தான். செவிக்கு இன்பம் அளிக்கும் இனிய கீதங்களை வானொலியில் மட்டுமே கேட்க முடியும் என்ற காலகட்டத்தில் எத்தனை ஏக்கம். வானின் வழியில் வரும் இதயம் வருடும் ராகங்களை கேட்டே ஆக வேண்டும் என்ற நோக்கம். எதுகையும் மோனையும் இயல்பாய் வளம் வரும் சந்த நயமிக்க வர்ணனைகளில் தமிழை கற்றுக்கொள்வதற்கு எத்தனை ஊக்கம். கல்வி, அரசியல், விளையாட்டு என்று எந்த துறையாயினும் நேரடி செய்திகளை வானொலியில் கேட்டவர்கள் பலர் இன்று தலைவர்களாக உருவாகி இருக்கின்றனர். இதய கீதம், உதய கீதம், இனிய ராகம், காலை தென்றல், கவித்தென்றல், மாலை மயக்கம், இரவின் தாளாட்டு, சுகமான ராகம் என்பது போன்ற தமிழுக்கே உரிய சொல் நயங்களை முதலில் கற்றுக் கொடுத்ததே வானொலிதான். திரையிலோ அரங்கிலோ நேரடியான காட்சிகளில் நவரசங்களோடு நடித்து காட்டி தாங்கள் சொல்ல வரும் கருத்தினை பதிய வைப்பதற்கு பயிற்சி பெறுவது ஒரு வகைதான். ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் குரல் ஒன்றில் மட்டுமே நவரசங்களை கொண்டு வந்து கேட்பவர்களுக்கு தாங்கள் சொல்ல வந்த கருத்தினை தெளிவாக பதிய வைக்கும் உயர்ந்ததொரு ஊடகம் தனிவகைதானே. அன்றாட செய்திகளை அழகான தொகுப்பாக அடுக்கடுக்காக அயராமல் கொடுத்து வருகிறது வானொலி. சமுதாய சிக்கல்களையும் அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகளையும் பொதுமக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் வானொலியின் பங்கு முதன்மையானதும் குறிப்பிடத்தகுந்ததும் ஆகும். மக்களிடையே விழிப்புணர்வு கொடுப்பதில் முதல் பங்கும் முக்கிய பங்கும் வானொலிக்கே இருப்பதனால்தான் வானொலி 90 கடந்து வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. வானொலி நாடக காட்சிகள் நம்மை பல வகையான இல்லங்களுக்கும் இல்லத்தின் சிக்கல்களுக்கும் சிக்கல்களை கடப்பதற்கும் உல்லாச பயணங்களுக்கும் அழைத்து சென்றிருக்கிறது. இல்லத்தை விட்டு வெளியே செல்ல முடியாத எத்தனையோ உள்ளங்களில் நீங்கா இடம்பெற்ற வரிசையில் முதலிடம் வானொலிக்கு. இன்றளவும் நெசவு தொழிலாளர்களின் பணிகளை துரிதப்படுத்துவதும் தொய்வை தவிர்ப்பதும் வானொலி மட்டுமே. வானொலி இன்றி எங்கள் வாழ்வே இல்லை என்று அவர்கள் கூறுவதை கேட்டிருக்கின்றேன். பேருந்தில் பயணிப்பவர்களின் மனச்சுமையை இறக்கி வைக்க உதவுவதும் வானொலியே. ஏழை எளியோரின் இனிய விருப்பமும் பணிக்காக அன்றாடம் பயணிப்பவர்களின் சுகந்தமும் வானொலி தரும் வசந்தம்தான். சொல்ல வரும் செய்தியினை செறிவாக, சிறப்பாக, செம்மையாக, சீராக கொண்டு வருவதில் வானொலிக்கு நிகர் வானொலிதான். எத்தனையோ தலைவர்களின் நேர்காணலை நேரடியாக பார்ப்பது போன்ற உணர்வினை தரும்.

வருவதில் வானொலிக்கு சிறப்பிடம் உண்டு. மட்டைப்பந்து விளையாட்டில் நேரலையாக பார்க்க முடியாத சூழலில் இந்திய அணி பெறும் மதிப்பெண்களையும் அங்கு நடைபெறும் நிகழ்வுகளையும் தொகுத்து வழங்குவதை கேட்கும் போது அந்த மைதானத்தில் இருப்பது போன்ற உணர்வினை தரும் வல்லமையும் வானொலிக்கு உண்டு. வானொலி தொடக்கத்தில் விதை, வளர்ச்சியில் விருட்சம், பயன் தருவதில் தனி, நிலைப்பதில் வேர், நீடிப்பதில் உறுதி, நிகழ்ச்சிகளில் அலை, கவின்மிகு கலை, கற்றுத்தருவதில் ஆலை, சூட்டுவோம் சொல் மாலை, ஏற்றம் காணும் வானொலிக்கு 90. தொடரட்டும் வரலாறு. வாழ்த்துக்கள் பலநூறு. வாய்ப்பிற்கு நன்றி.

0: நண்பர்களே, நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம்.
1: எப்பயும் வந்து இதமான பாடல்களை ரொம்ப நல்ல ரேடியோ ஜாக்கிஸ் எல்லாருமே அதுல வந்து பேசக்கூடியவர்கள் அத்தனை பேரும் ரொம்ப நல்ல தமிழ்ல ரொம்ப அழகா பிரமாதமா அந்த பண்பலைய சிறப்பா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
2: இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள், 2.5 கோடி நேயர்கள், இவர்களுடன் நானும் ஒருவர். நண்பனி நண்பன், எனக்கும் நண்பனே, என் நண்பனாகிய பண்பலைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
3: வானொலிக்கு 90 காற்றின் முகவரியாய், கானங்களின் கவிதையாய், ஸ்வரங்களின் நாதமாய், இதயங்களில் தாளமிடும் வானொலிக்கு 90.
4: கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை,
5: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள், இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்திடும்.
4: மூளை வளர்க்கும் அறிவியல் உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது. வானொலி கேட்கும் நேரம் உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.

0: இதயத்தின் இன்ப மொழி, உணர்வின் உயிரோட்டம், மனதில் மலரும் கவிதை, நினைவில் நின்றாடும் நிழல், எப்போதும் நம்மோடு பயணிக்கும் இசையோடு இன்முகம் காட்டி இனிதே விடைபெறுகிறது வானொலிக்கு 90. நிகழ்ச்சி அமைப்பில் உறுதுணை சுதா ஜெகன்.
1: நிகழ்ச்சி அமைப்பு நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன்.
0: படைப்பு ஆகாஷவாணி.
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலை.

0: நாம் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31 தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31 தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல ரீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா,
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
3: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்த வகை செய்யும் திட்டத்தை 25,530 கோடி ரூபாய் செலவில் நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காதி பொருட்களின் விற்பனை புதிய சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுகாதார திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஜப்பானில் தேசிய உளவு குழுமத்தை ஏற்படுத்துவதற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்த வகை செய்யும் திட்டத்தை நீட்டிப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதற்காக 25,530 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மாநிலங்களுக்கு இடையே உணவு தானியங்களை கொண்டு செல்வதற்கும் பொது விநியோக கட்டமைப்பை நவீனப்படுத்துவதற்கும் இந்த திட்டம் உதவிடும் என அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமும் இதில் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பொது விநியோக திட்ட பயனாளிகளின் விவரங்கள், இத்திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் குறைகளை தெரிவிப்பதற்கான சேவை, உணவு தானியங்களை கொண்டு செல்லும் வாகனங்களை கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகள் போன்றவற்றில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்தும் திட்டத்தை 25,500 கோடி ரூபாய் செலவில் நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில்,

வறுமையை அகற்றுவதற்காக செயல்படுத்தப்படும் திட்டங்களில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கு இந்த திட்டம் வகை செய்வதாக கூறினார். இதன் மூலம் இதன் செயலாக்கத்தில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்றும் திரு அமித் ஷா தெரிவித்தார். காதி பொருட்களின் விற்பனை புதிய சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான செய்தியையும் பகிர்ந்துள்ளார். கடந்த நிதியாண்டில் காதி பொருட்களின் விற்பனை 187,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதை சுட்டிக்காட்டி பிரதமர் இதனை பகிர்ந்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட அமைச்சர்கள் குழு கூட்டம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. பெட்ரோலியப் பொருட்களின் விநியோகம் குறித்தும் உரங்களின் கையிருப்பு குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். சுகாதார திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2014 ஆண்டு 130,000 கோடி ரூபாய்

0: உரங்களின் கையிருப்பு குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். சுகாதார திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2014 1,30,000 கோடி ரூபாயாக இருந்த நிதி ஒதுக்கீடு 2022 3,85,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது 3 மடங்கு அதிகமாகும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் உயரிய சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் மத்திய அரசின் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தலைமையிலான இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இந்த திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த அம்மாநில துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே, நதிநீர் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துவது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை வெளிப்படைத்தன்மையுடன் குறித்த காலத்திற்குள் செயல்படுத்துமாறு தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அனைத்து துறை செயலர்கள் மற்றும் தலைவர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார். அரசு திட்டங்களின் பலன்கள் மக்களுக்கு குறித்த காலத்திற்குள் சென்றடைய வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள அனைத்து அறிவிப்புகளும் இதன் அடிப்படையில் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் திருமதி ரேகா குப்தா அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ராஜஸ்தானை ஒட்டிய எல்லைப் பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக விரிவான ஒருங்கிணைந்த திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. எல்லைப் பகுதியில் ஊடுருவல்களையும் போதைப்பொருள் கடத்தலையும் தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் இந்த கொள்கைகள் வகுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கர்நாடகாவில் முதலமைச்சரை மாற்றுவது தொடர்பான காங்கிரஸ் தலைவரின் முடிவினை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ரந்தீர் சிங் சுர்ஜிவாலா இன்று பெங்களூருவில் அறிவிக்க உள்ளதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு பரமேஸ்வரா கூறியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக திரு ரந்தீர் சிங் சுர்ஜிவாலா இன்று பெங்களூரு வரவுள்ளதாக தெரிவித்தார். இருப்பினும் இந்த பிரச்சினையில் கட்சி தலைமை எடுத்த முடிவுகள் குறித்த விவரங்கள் தமக்கு தெரியாது என்றும் திரு பரமேஸ்வரா தெளிவுபடுத்தினார். இதற்கிடையே சற்று முன் பெங்களூரு வந்த திரு ரந்தீர் சிங் சுர்ஜிவாலா விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு அழைப்பு ஏதும் விடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். முதலமைச்சரை மாற்றுவது தொடர்பாக முடிவு ஏதும் எட்டப்படவில்லை என்றும் திரு ரந்தீர் சிங் சுர்ஜிவாலா தெரிவித்தார். கேரள முன்னாள் முதலமைச்சர் திரு பினராயி விஜயனின் இல்லம் உட்பட பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். திருவனந்தபுரத்தில் உள்ள திரு பினராயி விஜயன் இல்லத்தில் இன்று காலை முதல் சோதனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கேரளம் முழுவதும் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். இதற்கிடையே இந்த சோதனையை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் புதுதில்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆந்திராவில் அடுத்து நடைபெற உள்ள சட்டப்பேரவை தேர்தலில் பெண்களுக்கு 33% இடங்கள் வழங்கப்பட உள்ளதாக தெலுங்கு தேசம் அறிவித்துள்ளது. அமராவதியில் நடைபெற்ற அக்கட்சியின் வருடாந்திர மாநாட்டில் தேசிய செயல் தலைவர் திரு நர லோகேஷ் இதற்கான அறிவிப்பினை வெளியிட்டார். நாடாளுமன்றத்திலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் சட்டம் செயல்பாட்டிற்கு வந்தாலும் வராவிட்டாலும் தமது கட்சி இதனை செயல்படுத்த உள்ளதாக அவர் கூறினார். நாட்டிலேயே முதல் முறையாக தெலுங்கு தேசம் இந்த முடிவினை மேற்கொண்டுள்ளதாகவும் திரு நர லோகேஷ் தெரிவித்தார். பீகாரில் ஹெலிகாப்டர் சுற்றுலாவிற்கு ஊக்கமளிக்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். இன்று பாட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஹெலிகாப்டர் முனையங்கள் வால்மீகி நகர் மற்றும் கைமூர் ஏற்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில்

0: மாநிலத்திலும் சுற்றுலாவை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திரு சாம்ராஜ் சௌத்ரி தெரிவித்தார். ஜப்பானில் தேசிய உளவு குழுமத்தை ஏற்படுத்துவதற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. வெளிநாடுகளின் அச்சுறுத்தல்கள் தொடர்பான உளவு தகவல்களை ஒருங்கிணைக்க ஏதுவாக இந்த குழுமம் ஏற்படுத்தப்பட உள்ளதாக ஜப்பான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இருப்பினும் இந்த குழுமத்தின் செயல்பாடுகளை நாடாளுமன்றம் கவனிப்பதற்கான பிரிவுகள் இதற்கான புதிய சட்டத்தில் இடம்பெறவில்லை என ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியின் முனிச்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் பிரிவில் புதிய உலக சாதனையுடன் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 10-21, 21-12, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் ஜொனத்தன் கிறிஸ்டியை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் தனிஷா கிராஸ்டோ த்ரூ கபிலா இணை 21-14, 20-22, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஓங் டிங் சி லிம் சியூ சென் இணையை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான இந்த அணியில் 24 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். நார்வே செஸ் போட்டியின் இரண்டாவது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 2.5 புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளார். கொழும்புவில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பைக்கான மகளிர் கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இன்று இந்தியா 110-24 என்ற புள்ளிக்கணக்கில் மாலத்தீவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்த வகை செய்யும் திட்டத்தை 25,530 கோடி ரூபாய் செலவில் நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காதி பொருட்களின் விற்பனை புதிய சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுகாதார திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஜப்பானில் தேசிய உளவு குழுமத்தை ஏற்படுத்துவதற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: தொடர்வது திரைகானம்.

0: கேட்டது திரைகானம். RRR அப்படிங்கிற படத்திற்காக இடம்பெற்ற பாடல் கேட்டும். ராகுல் யாசின் நிசார் பாடியது, இசை மரகதமணி.
1: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மகள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
2: சாரிம்மா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
1: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
2: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
1: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.
0: நேரம் 7:30. இப்பொழுது கேட்கலாம் நம்மை சுற்றி.
3: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
4: அன்புள்ள முகமது இக்பால் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். கொரோனா ஊரடங்கு நீட்டிக்கப்பட்ட காலத்துல பெரும்பாலானவர்கள் தங்கள் கையில கைபேசி, மொபைல் போன்ஸ், வீட்டுல தொலைக்காட்சி, மேசையில கணினின்னு
5: மின்சாதன பொருட்களை வச்சுக்கிட்டு இருந்தோம்.
4: வேற வழி இல்லைன்னு நாம காரணம் சொல்லுவோம்.
5: நோய் தொற்று காலம் மட்டுமல்ல, இப்பவும் எல்லா மக்களும் பெரும்பாலானவர்கள் கைபேசி கூடவே இருக்கிறாங்க. எலக்ட்ரானிக் கேட்கெட்ஸ தொடர்ந்து பயன்படுத்துறதுனால
4: கண்ணுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். குறிப்பா இளவட்டங்களுக்கு இந்த பிரச்சனை இருப்பதா சொல்றாங்க. தொடர்ந்து இவற்றை பார்த்துக்கிட்டே இருப்பதால் கண் எரிச்சல் ஏற்படுறத உணர்றோம். இந்த சாதனங்களை தவிர்த்து இல்லாம நமது வாழ்க்கைய நாம நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இவை யாவும் நம்மோடு ஒன்றிவிட்டன. சரி, என்னதான் இதற்கு தீர்வு? கண் பிரச்சனைகளை குறைப்பதற்கு வாழ்க்கை முறை மாற்றங்கள் அவசியம். டிஜிட்டல் திரைகளை நாம பயன்படுத்தும் போது உரிய கால அளவுகளில் இடைவேளை எடுத்துக்கொள்ளணும். 20-20-20 என்ற விதியை நினைவில் கொள்ளணும் அல்லது கட்டாயம் பயன்படுத்தணும்.
5: பாபுராஜபுரம் முகமது இக்பால் ஐயா,
4: உங்க வீட்டுல எல்லாருமே கணினி கூட தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு நிச்சயம் இது உபயோகரமா இருக்கும். இந்த 20-20-20 விதி, அதாவது 20 அடி தூரத்தில் உள்ள இடத்தை ஒவ்வொரு 20 நிமிடத்திற்கும் ஒரு முறை 20 நொடிகள் பார்க்க வேண்டும். 20 அடி தூரத்தில் உள்ள இடத்தை ஒவ்வொரு 20 நிமிடத்திற்கும் ஒரு முறை 20 நொடிகள் பார்க்க வேண்டும். தொடர்ந்து கணினியில் லைத்திருப்போர், தொலைக்காட்சியில் விழித்திருப்போர், அலைபேசியில் அடைந்து கிடப்போர் 20 அடி தூரத்தில் உள்ள இடத்தை, முடிந்தால் அது மரத்தின் பச்சை நிறமாயிருந்தால் மிக நல்லது, 20 அடி தூரத்தில் உள்ள இடத்தை பசுமையை 20 நிமிடத்திற்கு ஒரு முறை 20 நொடிகள் பார்ப்பதை வழக்கமாக வச்சுக்கணும். அது நமது கண்களுக்கு நல்லது. அப்புறம் ஆரோக்கியமான உணவு முறை வயதுடன் தொடர்புடைய கண் பிரச்சனைகளை குறைக்கக்கூடும். தவறாமல் உடற்பயிற்சியில் ஈடுபட்டால் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தலாம். கண்களுக்கு பிராணவாயு செல்லும் அளவை அதிகரிக்கும், நச்சுக்களை அகற்றுவதற்கும் உதவும். தொலைக்காட்சி பெட்டிக்கு மிக அருகில் உட்கார்ந்து பார்ப்பது கண் அழுத்தத்தையும் கழுத்தில் வலியுடன் கூடிய அழுத்தத்தையும் ஏற்படுத்தக்கூடும்.
5: முகமது இக்பால் ஐயா,
4: கண்களை ஈரப்பதமுள்ளதாகவும் புத்து

0: உணர்வு உள்ளதாகவும் வைத்திருப்பதற்கு அப்பப்ப கண்களை மூடி திறக்கணும். கண்களுக்கு மசாஜ் செய்யலாம். அது எப்படி மசாஜ் செய்யறது? கைகளில் சூடு ஏறுற வரைக்கும் நல்லா தேய்ச்சி அப்படியே கண்களுக்கு மேலே வைக்கும்போது இயற்கையான முறையில் கண் தசைகளை தளர்வாக்கும். இதை விட கண் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி கண் பரிசோதனை செய்துக்கணும். தினசரி கணினி பயன்படுத்துபவர்கள் தங்களுடைய அன்றாட பணிகள் பற்றி மருத்துவர்கள்ட்ட எடுத்து சொல்லணும். அப்போ அதுக்கு தகுந்தபடி மருத்துவ ஆலோசனைகளை சொல்லுவாங்க. நாமளும் அவற்றை பின்பற்றலாம். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. எதையும் பார்த்து பார்த்து பக்குவமா பயன்படுத்தணும். அந்த காலத்துல இப்படியாப்பட்ட சாதனங்கள்லாம் இல்லை. மக்களுக்கு வெளியே போயிட்டு வர்றது, கோயில் குளம், பயிர் பச்சையை பார்க்கறதே பொழுதுபோக்கு. ஆனா இப்போ இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு. நடைப்பயணம் இல்லை, சாப்பாடு சிறுதீனி உட்கொள்வது அதிகமாயிடுச்சு. இதெல்லாம் சேர்ந்து உடல் உபாதைகளை உருவாக்கி விட்டன. எல்லாம் நாம பார்த்து கொண்டாந்தது தான். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்

0: இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய ராகங்களின் சங்கமம், இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இப்பொழுது நாம் கேட்கலாம்.
1: வணக்கம் இசை உள்ளங்களே,
2: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்.
1: ஆம் நேர்களே, பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியை இப்போ நாம் கேட்டு ரசிக்கலாம். பாடல்கள் அப்படின்னாலே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமாகத்தான் நம்ம மனசு எப்போவுமே நாடும் பார்க்கும் கேட்கும். அதில் உள்ள வரிகள் எல்லாமே நமக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உந்துதலையும் மகிழ்ச்சியும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். கேட்க கேட்க தவிட்டாத ஒரு விஷயம் அப்படின்னா பாடல்கள் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கு பாட்டும் பயணம் நிகழ்ச்சியில் நம்ம எந்த மாதிரி பாடல்கள் கேட்க போகிறோம் அப்படின்னா, இந்த முதல் பாடல் கேட்கும்பொழுது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் இது எப்படி ஆரம்பிக்கும் எப்படி முடியும் அப்படின்றது.

குளித்த குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம், கங்கையமரன் அவங்க எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா, நாடோடி பாட்டுக்காரன் அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். பூ பூ அப்படின்னு அந்த பாடல் வரிகள் எல்லாமே அந்த சொல்லோடு முடியக்கூடியது. ஒவ்வொரு வரியிலையும் அந்த வனமெல்லாம் ஷெட்பகப்பூ, அந்த பூ அப்படிங்கிற சொல் அந்த பாடலோட எல்லா வரிகள்லையும் கலந்து வரும். அதே மாதிரியான பாடல்கள் இன்றைக்கி பாட்டு பயணம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்க போகிறது. இது வேறு சொல்லோடு வரக்கூடிய பாடல், என்ன பாடல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மௌனம் சம்மதம் அப்படிங்கிற படத்திற்காக ஒலிக்கக்கூடிய பாடல், கே ஜே யேசுதாஸ் சித்ரா பாடியது. புலமைப்பித்தன் எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா. இதில் என்ன சொல் அந்த இடத்துல நிறைவடைகின்றது அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கேட்பதற்கும் இதமான பாடல்.

0: காய்ச்சாத பானினா.
1: மௌனம் சம்மதம் அந்த படத்திற்காக இடம்பெற்ற பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். அடுத்ததாக வரக்கூடிய பாடல் பட்டின பிரவேசம் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது, கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். இதில் என்ன சொல் அப்படி

0: பாடல்களை தொடரத்தான் ஆசை நேரமின் பாட்டும் பயணமும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மின்மினி படத்திற்காக ஒழித்த பாடல், மின்மினி பாடிய பாடல் கேட்டும் ரோஜா அப்படிங்கிற படத்திற்காக. இதுவரை கேட்டது பாட்டும் பயணமும். நேரம் 7:55. இப்பொழுது கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: பக்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து 3 வகைப்படும் அப்படிங்கிறார் ஒரு பெரியவர். அது என்ன 3 வகைன்னா, தெய்வ பக்தி, அடியார்கள் பக்தி, குரு பக்தி. அடியார் பக்தியை விட, தெய்வ பக்தியை விட குரு பக்தி தான் ரொம்பவும் சிறந்ததுங்கிறார் அவர். தெய்வத்துக்கிட்ட செஞ்ச பாவம் குருநாதர்கிட்ட தீர்ந்துருமா, குருநாதர்கிட்ட செஞ்ச பாவம் தெய்வத்துக்கிட்ட போனாலும் தீராதான். இப்படி பெரியவங்களாம் சொல்லி வச்சுருக்கிறாங்க. ஒரு காடு, அங்கே அயோத தௌமியர் அப்படின்னு ஒரு தபோதனர், அவர் பல மாணவர்களை ஒன்றா சேர்த்து ஒரு குருகுலம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். பல தரப்பட்டவங்க, பல திறப்பட்டவங்க மாணவர்கள் அதில் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பாஞ்சால ராஜகுமாரன் ஒருத்தனும் அந்த குருகுலத்தில் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் பேர் ஆருணி. பெரிய இடத்து புள்ள, இருந்தாலும் படுப்பில் ரொம்ப கெட்டிக்காரனாக இருந்தான். அவன் தான் அங்கே முதல் மாணவன். ஒரு நாள் குருநாதர் அந்த அரசகுமாரனை கூப்பிட்டார். நம்ம குருகுலத்துக்கு சொந்தமான வயலில் தண்ணீர் பெருகி வெள்ளம் வந்து பயிரை வந்து அழிக்குதான், அதனால் நீ போய் மடையை அடைச்சிட்டு வந்துடு அப்படின்னார். அந்த அரசகுமாரன் உடனே புறப்பட்டான். குருநாதர் சொல்லிட்டார்ல, உடனே புறப்பட்டான். நான் பெரிய இடத்து பிள்ளையாச்சே, ராஜகுமாரனாச்சே, ரொம்ப செல்வாக்கோட வளர்ந்தவனாச்சே, நான் போய் வயலில் இறங்கி வேலை செய்கிறதா அப்படின்னுலாம் அவன் நினைக்கல. குருநாதர் கட்டளையை நிறைவேற்ற வேண்டியது நம்ம கடமை அப்படின்னு நினச்சான். உடனே ஒரு மண்வெட்டியை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு புறப்பட்டு போயிட்டான். வயலுக்கு போனான், பார்த்தான் தண்ணி கரையை உடச்சிக்கிட்டு வயலுக்குள்ளே ஏகமாக பாஞ்சிக்கிட்டு இருக்குது. இவன் மண்வெட்டியால் களிமண்ணை புல்லோடு சேர்த்து புல் பத்த மாதிரி வெட்டி வெட்டி போட்டான். இருந்தாலும் மடையை அடைக்க முடியல, தண்ணி அதை மீறி வந்துக்கிட்டே இருக்குது. போடுற பத்தையெல்லாம் கரைஞ்சி கரைஞ்சி போயிட்டுருக்கு. இருந்தாலும் இவன் தன்னுடைய முயற்சியை கைவிடலை, வெட்டி வெட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறான். காலையில் அங்கே போனவன் சாயந்தரம் வரைக்கும் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். உடம்பும் மனசும் ரொம்பவும் சோர்ந்து போச்சு. குரு கட்டளையை நிறைவேற்றாத நான் வந்து இன்னமும் இருக்கணுமா அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன செய்யலாம்னு பார்த்தான். நம்ம குருநாதரிட்ட பணிக்காக இந்த உடம்பையே தியாகம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணான். தண்ணி பாயுதில்

0: அதுக்கு குறுக்கே விழுந்து அப்படியே மடையை அடைச்சிக்கிட்டு அப்படியே படுத்துட்டான். இது மற்றவங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு ராத்திரி ஒரு விளக்கு முன்னாடி உட்காந்து குருநாதர் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். முதல் வரிசையில் இருக்கக்கூடிய ராஜகுமாரனை காணலை. நம்ம ஆருணி எங்கே போனா அப்படின்னு சொல்லி மற்ற மாணவர்களை விசாரித்தார். இப்போ அவங்க சொன்னாங்க, சுவாமி அவன் காலையில் வயலுக்கு வந்து மடையை அடைக்கிறதுக்காக போனான், நீங்கள் தான் போக சொன்னீங்க, இன்னும் திரும்பி வரல அப்படின்னு அவர் பையன். குருநாதர் உடனே ஒரு தீவெட்டி எடுத்துக்கிட்டு மாணவர்களை அழைச்சிக்கிட்டு வயலுக்கு போனார். அங்கே போய் பார்த்தா ஆளை காணும். ஆருணி ஆருணின்னு சொல்லி சத்தம் போட்டு கூப்பிட்டு பார்க்குறார். நான் இங்கே இருக்கேன் குருநாதா அப்படின்னு காலுக்கு அடியிலேருந்து ஒரு சத்தம் வருது. குனிஞ்சு பார்த்தா அவன் மடையில் படுத்துருக்குறான். என்னப்பா இதுன்னார். காலையிலேருந்து இந்த மடையை அடைச்சி பார்த்தேன் சுவாமி, முடியல, அதனால் இப்படி குறுக்க படுத்துட்டேன், என்னை தாண்டறதுக்கு பயந்து போய் தண்ணியே தேங்கி நின்றுட்டுது அப்படின்னா. அவனுடைய குரு பக்தியையும் அவனை தாண்டறதுக்கு அஞ்சு நிற்கிற தண்ணி தேக்கத்தையும் பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்களாம். ஆருணி எழுந்திரிச்சு வா அப்படின்னு கூப்பிட்டாரான் குருநாதர். அவன் தண்ணீரை பொழந்துக்கிட்டு எழுந்திரிச்சு வந்தானான். அதனால் அவனுக்கு வந்து உத்தாலகன் அப்படின்னு ஒரு பேர். உத்தாலகன்னா தண்ணீரை பிளந்தவன் அர்த்தம். அந்த உத்தாலகன் மாதிரி இந்த காலத்து மாணவர்களுக்கும் குரு பக்தி வேணும் அப்படின்னு சொன்னோம் ஒரு பள்ளிக்கூடத்தில். உடனே நிறைய மாணவர்கள் எழுந்திரிச்சு நின்னாங்க. சார், நீங்கள் எங்களை வந்து இன்னமும் சரியாக புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறோம். அன்னைக்காவது ஒருத்தன் அப்படி இருந்தான், இன்னைக்கு ஏகப்பட்ட உத்தாலகர்கள் இருக்கிறோம். எங்கள் வாத்தியார் கட்டளை இட்டா இப்போவே அது மாதிரி வயலுக்கு போய் மடையில் குறுக்கப்படுத்துக்கிறதுக்கு இந்த வகுப்பில் உள்ள அத்தனை பேரும் தயாராக இருக்கிறோம் அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டோம் ரொம்ப சந்தோஷமாக. ஒருத்தன் ரொம்ப அடக்கமாக எழுந்திரிச்சான். அப்புறம் சொன்னான், ஆமாம் சார், வகுப்பில் வந்து இவர் நடத்துகிற பாடத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறத விட பேசாமல் போய் மடையில் படுத்துடுறது ஒன்றும் கஷ்டமான காரியமாக இருக்காது, அதனால தான் எல்லாரும் அங்கே போகிறேன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறான்.
1: நாம் கேட்டது இன்று ஒரு தகவல். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 8 மணிக்கான செய்தி அறிக்கை.
2: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
3: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது ஆனைமங்கல செப்பேடுகளை இந்தியாவிற்கு கொண்டு வந்ததற்காக பிரதமருக்கு அவர் நன்றி தெரிவித்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் மாநில வாழ்த்து பாடலை பாடுவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வான்வழி அமைப்பு மையத்தினை தமிழகத்தில் அமைக்க வேண்டும், மேகதாது அணை கட்டும் திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது போன்ற கோரிக்கைகளையும் முதலமைச்சர் வலியுறுத்தியதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இலங்கை சிறையில் உள்ள 58 தமிழக மீனவர்களையும் 266 படகுகளையும் மீட்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு விஜய் பிரதமரிடம் வலியுறுத்தியதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் சந்திப்புக்கு பின்னர் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனையும் திரு விஜய் சந்தித்து பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி ஆண்டார்குப்பத்தில் பிஜேபி சார்பில் இன்று நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மத்திய அரசின் சாதனைகளை பிஜேபி தொண்டர்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2 வாரங்களில் மட்டும் 28 கொலை சம்பவங்கள், 40 பாலியல் குற்றங்கள் நடந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிற கட்சிகளுக்குள் புகுந்து குதிரை பேரம் நடத்துவதில் மட்டும் கவனம் செலுத்திக் கொண்டு சட்டம் ஒழுங்கு பராமரிப்பில் தாவேக அரசு கோட்டை விட்டுள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து ஓரணியில் செயல்படுவதாக அறிவித்துள்ளனர். இன்று சென்னையில் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பின் இருதரப்பும் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை சந்தித்து இதற்கான கடிதத்தை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு எஸ் பி வேலுமணி, அஇஅதிமுகவிற்குள் கருத்து வேறுபாடுகள் தான் நிலவியதாகவும் பிளவு ஏதும் இல்லை என்றும் கூறினார். தற்போது அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சட்டப்பேரவை அஇஅதிமுக குழு தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமியே செயல்படுவார் என்பதற்கான கடிதமும் பேரவைத் தலைவரிடம் வழங்கப்பட்டுள்ளதாக திரு எஸ் பி வேலுமணி கூறினார். இதற்கிடையே அஇஅதிமுக சார்பில் பெறப்பட்ட மனுக்கள் தொடர்பாக நாளை தமது முடிவினை அறிவிக்க உள்ளதாக திரு ஜே சி டி பிரபாகர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.

அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 4 பேரை ராஜினாமா செய்ய வைத்து அவர்களை தவேகாவில் இணைத்தது ஜனநாயக படுகொலையாகும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவேக அரசின் இந்த செயலை மக்கள் விரும்பவில்லை என்று கூறினார். குதிரை பேரத்தை விட மோசமானது இது என்றும் அவர் குறிப்பிட்டார். இது வாக்களித்த தொகுதி மக்களின் தீர்ப்புக்கு எதிரான செயலாகும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த தொகுதிகளில் நடைபெறும் இடைத்தேர்தலில் பதவியை ராஜினாமா செய்தவர்கள் போட்டியிட்டால் படுதோல்வி அடைவார்கள் என்றும் அவர் கூறினார். தேவைப்பட்டால் எதிர்க்கட்சிகளின் சார்பில் பொது வேட்பாளரை நிறுத்தும் சூழல் ஏற்படும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எச்சரித்தார். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி சென்னை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்கள் தொடர்புடைய காணாமல் போன குழந்தைகள் குறித்த வழக்குகளில் உதவி புரிய பாரா சட்டப்பணி தன்னார்வலர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளதாக சட்டப்பணிகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தகுதி வாய்ந்தவர்கள் இதற்கான விண்ணப்பங்களை அடுத்த மாதம் 1 தேதிக்குள் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அலுவலகத்திற்கு அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியின் மியூனிக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் பிரிவில் புதிய உலக சாதனையுடன் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 10-21, 21-12, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் ஜோனதன் கிறிஸ்டியை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் டானிஷா கிராஸ்டோ த்ரூ கபிலா இணை 21-14, 20-22, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் வாங் டின் சி லிம் சியூ சீன் இணையை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான இந்த அணியில் 24 பேர் இடம்பெற்றுள்ளனர். நார்வே செஸ் போட்டியின் 2வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 2.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்கள் எல்லோருக்கும், மீனவனுடைய இன்னொரு சூப்பரான இரவு வணக்கம். 8:06 கடந்து போயிட்டு இருக்கு. நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. மீண்டும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜே கௌதம். இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம், என்ன தலைப்பில் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. ஏற்கனவே ஃபேஸ்புக் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் போஸ்ட் போட்டுட்டேன். சிறு வயது நண்பர்களை தேடி கண்டுபிடிச்ச அனுபவம் பற்றி தான் பேச போகிறோம். சிலருக்கு வந்து இந்த 1வதுல 5வது வரைக்கும் படித்தவங்க, இல்லை 1வதுல 10வது வரைக்கும், இல்லை ஸ்கூல் டைமில் படித்த ஃப்ரெண்ட்ஸ், காலேஜோ இல்லை அதுக்கப்புறம் படிப்பு முடிஞ்சதுக்கப்புறமோ பெருசாக டச் இருக்காது. அவங்க என்ன எங்கே போனாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு ரொம்ப வருஷம் எதுவுமே தெரியாமல் இருந்திருப்போம். ஒரு டைமுக்கு அப்புறம் சரி, இவங்களை எப்படியா தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சிருப்பீங்க. சிலர் இன்னமும் தேடிட்டு இருக்கலாம். ஒருவேளை தேடி கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அந்த அனுபவத்தை சொல்லுங்கள், இல்லை என்ன தேடிட்டு இருக்கீங்கன்னா அதையும் சொல்லுங்கள். சிறு வயது நண்பர்களை தேடி கண்டுபிடிச்ச அனுபவம் பற்றி பேச போகிறோம். ஸோ அதை நீங்கள் எப்படி பேசணும், ஃபோன் எடுத்து கால் பண்ணி என்கிட்ட சொல்லணும். 2952-0853 அப்படின்ன நம்பருக்கோ, அல்லது 2838-9871 அப்படின்ற நம்பருக்கோ கால் பண்ணலாம். 0444 அப்படின்ற இந்த கோடியம் போட்டுட்டு கால் பண்ணுங்க. இப்போ லைனில் நிறைய நேர்கள் லைனாக நின்றுட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட அப்படியே பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படி.
0: வணக்கம்
1: சார். கலா பேசுறேன்.
0: சொல்லுங்க கலா, நீங்க யார தேடி கண்டுபிடிச்சிருக்கீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்?
1: நான் 10th படிக்கும்போது எல்லாம் ஒண்ணா கிளாஸ் போச்சோம் சார். அதோட அவங்க கிட்ட பார்க்கவே இல்ல. அப்ப இடையில கோயில் போறோம் சார். நாங்க அப்ப என் ஃப்ரெண்ட் பார்த்தேன், 10th படிக்கும் பொண்ணு இருந்து ஒரு

0: என்னது
1: வருஷம்
0: கடிச்சு பிடிச்சிருக்கீங்க.
2: அப்புறம் சொந்தக்காரர்கால அந்த இது மஞ்சள் நீராட்டுக்கு போறோம் ஒரு பாப்பாக்கு மஞ்சள் நீராட்டு பார்த்தா அவங்க அவங்க மஞ்சள் நீராட்டுல அவளும் வந்திருக்கு ரெண்டு பேருமே.
0: ஓகே, எவ்வளவு வருஷம் கழிச்சு பாத்தீங்க?
2: அதுக்கப்புறம் கிட்ட போயிட்டு நீ அமுதா தானே நீ இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணா லெமன் ஜூஸ் குடிக்கலாம்னு போனோம். அங்க பார்த்தா அவளும் லெமன் ஜூஸ் குடிச்சிருக்கா. அப்புறம் பாத்துட்டு ரொம்ப நேரமா விட்டு விட்டு பாக்குற அவளும் என்ன ரொம்ப நேரமா பாக்குறா. அதுக்கப்புறம் நீ லட்சுமி தானே அப்படின்ற ஆமா ஆமா அப்படின்ற அவ என்ன கேட்டவன. அப்புறம் உங்களை சின்ன வீட்டுல பார்த்தா நீ பத்தாயில இப்ப எங்க இருக்கீங்க வீடு? நாங்க அதே தலை தான் கிணாலதான் இருக்கோம் அப்படின்னு. நாங்க வாடகை இருந்தா காலி பண்றோம்
0: அப்படின்னு.
2: அதுக்கப்புறம் பேசும் யாருமே பேசிட்டு எங்க தம்பி என்ன பயசு பாத்தன விட்டு வரமாட்டியா அப்படின்னு கலாய்க்கிறான். வேற எல்லாரும் மொக்கம் போட்டிருந்தோம் சார்.
0: சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி. வணக்கம்,
3: நான் சந்திரசேகர்
0: பேசுறேன். சொல்லுங்க
3: ப்ரோ. என்னுடைய ஃப்ரெண்டு சுதன் அப்படின்னு பேரு ப்ரோ.
0: ஓகே,
3: 3 இயர்ஸ் பிஃபோர் அவனுடைய காண்டாக்ட் அப்படிங்கறது நான் மிஸ் ஆயிடுச்சு.
0: ஓகே,
3: என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா வெவ்வேறு இடங்களுக்கு போயிட்டாங்க. அதுல ஒரு ஃப்ரெண்டு வந்து இவன் இந்த இடத்துல இருக்கிறான்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னபடி, அப்ப எல்லா இடத்துக்குமே போய் தெரு தெருவா தேடுறேன் அந்த ஏரியால அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தேடி கண்டுபிடிச்சு கடைசியில ஒரு வீட்டுல பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பியா நான் ஃபீல்
0: பண்ணேன். வீடு வீடா போய் தேடி இருக்கீங்க அப்படிதானே?
3: ஆமா சுதன், அவன் போட்டோ எல்லாம் வேற காமிச்சேன்.
0: காலிங் பெல் அடிச்சு சுதன் இருக்காரா சுதன் இருக்காரான்னு கேட்டீங்களா?
3: அப்படிதான் சுதன் இருக்கா நானு. அப்ப அவங்க எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, காணா போயிட்டான் போல இருக்கு சார், நீங்க வேணா போலீஸ்ல இல்ல சார் அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல. அவனை சின்ன வயசுல பாத்தது சார், ஒரு 3-4 இயர்ஸ் ஆச்சு என்னுடைய காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டேன் அவனை பாக்கணும்னு. அப்புறமா அது வாங்கின உடனே அவனை பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். அண்ட் அவனும் என்ன தேடிட்டு இருந்தான். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்ட போது நான் வந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போயிட்டேன். அவனுக்கும் அந்த தகவல் கிடைச்சிருக்கு.
0: அப்புறமா
3: ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறமா எப்படியோ ஒவ்வொரு வீடா பார்த்து தேடி கண்டுபிடிச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்.
0: சூப்பர் சூப்பர்.
3: அது ரீயூனியன் அப்படிங்கறது என்னால மறக்கவே முடியாது. சந்திரசேகர் சொல்லுவாங்க எல்லாரும் வல வீசி தேடினு. உண்மையாலுமே என்ன வல வீசி தேடி
0: இருக்கேன். கெட்டியா பிடிச்சுக்கோங்க, வர இருந்து மறுபடியும் காணாம போயிட போறாரு. நன்றி நன்றி.
3: போக மாட்டான் போக மாட்டான். அதனால எல்லா எல்லா ஐடி எல்லா நம்பர் எல்லாம் எங்கிட்ட இருக்கு. அப்படி போவாங்கறீங்க வேற.
0: ஓகே ஓகே, நன்றி பகிர்ந்ததுக்கு.
3: தேங்க்யூ ப்ரோ, பை பை.
0: வணக்கம்
4: நண்பருக்கு, இரவு வணக்கம். கௌதம், கௌதம் சார்க்கு இரவு வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
4: அடையாளம் எடுத்து இந்த ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறது சார. தலைப்பு சூப்பரா இருக்குது.
0: நன்றி
4: சார். பழைய சார் அவரு இப்ப பாட்டு கேக்குறாள்தான் அவரு.
0: ஓகே,
4: நான் சின்ன வயசு வந்து ஒரு 15 வயசு வந்து பாதி பாட்டு கேக்குறாள் சார். அவரு வெளியூருக்கு போயிட்டாரு. போயிட்டு பூந்துமல்லி பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுங்கிறாரு. நாங்க தற்செயல் போயிட்டு நாங்க இங்க வானகர் வந்து பூந்துமல்லிக்கு போறோம்.

0: அங்க போய் ரெண்டு போறோம் பார்த்தாக்கா என்னடா எங்க பாத்து மாரியா இருக்குது. அவர் பேர் திருநாகர் சார், ஃப்ரெண்டு. ரொம்ப நேரம் பாத்துக்கிறேன், அவரும் என்ன பாக்குறேன் நானும் அவரும்
1: பாக்குறேன்.
0: பழம் சார்,
2: எப்போ எவ்வளவு நாள் கழிச்சு அவரை கண்டுபிடிச்சீங்க பாத்தீங்க?
0: ஆமாமா, ஆசீர்வாதம் எப்படி நண்பா என்னடா வைக்க தெரியாது அவருக்கு, எனக்கு.
2: எவ்வளவு வருஷம் கழிச்சு பாத்தீங்க
0: அவரை?
2: எவ்வளவு வருஷம் கழிச்சு?
0: 30 வருஷம் போட்டு பாக்குறா அவரை.
2: அப்பா என்னங்க, எல்லாருமே 30 வருஷம் கேப்தான் சொல்றீங்க.
0: ஆமா சார், 30 வருஷம், 32 வருஷம் சின்ன வயசுல பாத்து சார். 15 வயசு சொல்ல வேலையை ஏறி போடணும் நாங்க, விரும்பி இருந்தாங்க.
2: ஏன்னா 30 வருஷம் கழிச்சு கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கீங்க பாருங்க.
0: 30 வருஷம்
2: கழிச்சு கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கீங்க பாத்தீங்களா?
0: தலை கொஞ்சம் வயசு தலையா இருக்குது அவருக்கு, அடையாளமே தெரியல.
2: ஓகே ஓகே, சூப்பர், நன்றி
0: நன்றி
2: நன்றி
0: நன்றி
2: நன்றி. சோ நிறைய பேர் நிறைய கதை வச்சிருக்கீங்கன்னு தெரியுது. கிட்டத்தட்ட எல்லாருமே 30 வருஷம்ன்றீங்க, அசால்ட்டா 30 வருஷம்ன்றீங்க. கேட்கும் போதே பயங்கர ஆச்சரியமா இருக்கு, எப்படி 30 வருஷம் கழிச்சு எப்படி கண்டுபிடிச்சிருப்பீங்க எப்படி அப்படின்னு சொல்லி பயங்கரமா யோசிச்சு எனக்கு டயர்டாயிருச்சு. இப்போ ஒரு பாட்டு கேட்டு வந்து திருப்பி பேசலாம். கடைக்குட்டி சிங்கம் படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. டி இமான், வந்தனா ஸ்ரீனிவாசன் சேர்ந்து பாடியிருக்காங்க ரஞ்சன் வரிகளில், டி இமானுடைய இசையில. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. விவித் பாரதி, தமிழகம், 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: நீ கோரினால்.
1: எட்டு மணி 20 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. நீ கோரினால் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. சிறு வயது நண்பர்களை தேடி கண்டுபிடிச்ச அனுபவம் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம். வணக்கம்.
2: நான் திருப்பாச்சல இருந்து எட்டே பிரசவ பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் ஐயா.
1: சொல்லுங்க.
2: நான் வந்து 1982 படிச்ச என் பையன் கூட படிச்சேன் போறேன். அவன் வந்து எப்ப பார்த்தேன், 2023 பார்த்தேன்.
1: 2025 போன வருஷம்.
3: 82 83 காலகட்டங்கள். என்னோட கூட பேர்ந்த நண்பர், அவர் பேரு துரைமணிராஜன்.
1: ஓகே.
3: அவங்க அவங்க ஊர் பாத்தீங்கன்னா சேத்தியது, இங்க கடலூர் மாவட்டம் சேத்தியது பொருக்காவும் அந்த ஊர் பக்கத்துல அவங்க ஊரு.
1: ஓகே.
3: ஒரு முறை அவங்க ஊர் வழிய சொல்லும் போது, சரி விசாரிச்சு வீடு எங்க இருக்குன்னு போய் கேட்கும் போது பாத்துட்டு அடையாளம் தெரியல. அப்புறம் என்னோட பேரை சொன்ன உடனே வந்து கட்டி பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டு உடையவே இல்லை. அதுல அந்த அக்கம் பக்கத்துல இருக்கிற வீடு எல்லாம் கூப்பிட்டு என் ஃப்ரெண்ட பாத்தீங்களா, 44 வருஷம் ஆகுது இப்ப வந்திருக்காரு. எல்லாரையும் கூட்டு கூட்டு கேட்டினாரு. அது வந்து மறக்க முடியாது.
1: இப்ப டச்லதான் இருக்கீங்க? மலைப்பா இருக்கு நினைக்கும் போது. நன்றி நன்றி பகிர்ந்ததுக்கு. வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம்.
1: சொல்லுங்க
2: சார். நான் ரெண்டு பேர் ரெண்டு ஃப்ரெண்டை தேடி நிக்கிறேன் சார்.
1: என்ன தேடிட்டு தான் இருக்கீங்க?
2: ஆமா சார். சங்கர் ஜெய்சங்கர்னு ஒரு ஃப்ரெண்டு.
1: ஓகே.
2: அதே மாதிரி சங்கர் நாராயணன்.
1: ஓகே.
2: ரெண்டு பேர் பல வருஷம்.
1: எவ்வளவு வருஷம் இருக்கும்
2: பாத்து? ஒரு 7-8 வருஷம் இருக்கும். ஜெய்சங்கர் பாத்து 8 வருஷம் மேல இருக்கும். சங்கர் நாராயணன் பாத்து ஒரு 20 வருஷம் மேல இருக்கும். 20-25 வருஷம் மேல இருக்கும்.
1: எப்படி தேடிட்டு இருக்கீங்க? எந்த மாதிரி தேடுறீங்க?
2: ஆமா,
1: அப்பயுமே கஷ்டமா இருக்கு அவங்களை கண்டுபிடிக்க முடியல.
2: சிட்டில அவருந்தே சொன்ன ஏரியாவில் தான் இருக்கிறேன், ஆனா பாக்க முடியல.
1: பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க.

0: நன்றி. வணக்கம்.
1: ஹலோ. ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
1: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: அதாவது நான் கிராமத்துல இருந்தப்போ அப்ப வந்து சின்ன வயசுல வந்து சேகர்னு எனக்கு ஒரு நண்பர் இருந்தாரு. அவர் வந்து அவர் கோயில்ல வந்து இந்த திருப்பல் வேலை பாத்துக்கிட்டு இருந்தாரு. அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு, அதுக்கு பதிலா இவரு வந்து வேலை பாத்துக்கிட்டு இருந்தாரு. அப்ப நான் கோயிலுக்கு போவேன், அதுல இருந்து ரெண்டு பேருக்கும் ரொம்ப சிநேகம் ஆயிடுச்சு. அப்புறம் திடீர்னு பார்த்தாக்கா கொஞ்ச நாள் கழிச்சு அவரு ஊரை விட்டே போயிட்டாரு. என்கிட்ட சொன்னா நான் ரொம்ப வருத்தப்படுவேன்னு என்கிட்ட சொல்லாமே போயிட்டாங்க அவங்க. அப்புறமா வந்து எப்படி எப்படி இது பண்ணி பார்த்தோம், ட்ரை பண்ணி பார்த்தா ஒண்ணும் கிடைக்கல. ஒரு நாள் லெட்டர் வந்துச்சு எனக்கு, மனதிரி நான் வந்து உங்ககிட்ட சொல்லாம போனது தப்புதான், ஆனா எங்க இருக்கேன்னு இப்ப நான் சொல்ல மாட்டேன், அப்புறமா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாரு. அப்புறமா வேற ஒருத்தவங்க சொன்னாங்க, அவர் எங்க போயிருக்காருனாக்கா திருச்சியிலதான் ஒரு கோயில்ல போய் வேலை பார்க்க போயிருக்காரு. பாரு
0: சஸ்பென்ஸ் வச்சிருக்காரு உங்களுக்கு.
1: நான் கண்டுபிடிச்சிட்டேன், கண்டுபிடிச்சு பேசிட்டேன்.
0: நன்றி பகிர்ந்ததுக்கு. அதே போல் ஃபேஸ்புக்லேயும் நம்மளுடைய நேயர்கள் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் இரவு வணக்கத்தோடு முடிச்சிட்டாரு, அவருக்கு எதுவும் நண்பர்கள் தேடுற வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். பிரேம்நாத் பிரேம், சின்ன வயசில் மற்றும் பள்ளிப்பருவம் நண்பர்கள் நான் ஊர் மாறி வந்ததால் கண்டுபிடிக்க முடியலங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு சொல்லியிருக்காரு. பர்வதவர்தனியும் இரவு வணக்கத்தோடு முடிச்சிட்டாங்க. ரங்கராஜனும் இரவு வணக்கத்தோட வாழ்த்துக்களோடு சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, பள்ளி நண்பன் வேலுசாமி சேலம் பகுதியை சேர்ந்தவராம், 25 வருஷம் கழித்து சந்திச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பள்ளி நண்பர்கள் அனைவரையும் தேடி பிடிச்சி அழைப்பதில் வச்சு அழைத்தானா, ஸோ அவர் வந்து இவரை தேடி கண்டுபிடிச்சி ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய மகளுடைய திருமண நிகழ்வில் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு பிரபாகரன். அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வீரராகவன், 5வது வகுப்பில் இருந்து என்னோட படித்த நண்பனுடன் இன்று வரை நட்புடன் பழகி வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, தொடர்ந்து பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு. 8:26 கடந்து போயிட்டுருக்கு. நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. கோலமாவு கோகிலா படத்துலேருந்து அடுத்த ஒரு சூப்பரான பாடல், அபய் ஜோத்புர்கார் அபய் ஜோத்புர்கார் குரலில், சிவகார்த்திகேயன் வரிகளில், அதுக்கப்புறம் அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையில் ஒரு சூப்பரான பாடல் கோலமாவு கோகிலா படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். விவித் பாரதி, தமிழகம், 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: யாராவது கல்யாணம் பண்ணி சொல்ற அப்பா, அத்தை பொண்ணுதான் கல்யாணம் பண்ணு சொல்ற அம்மா, வேற குழந்தைகளை பார்க்கணும் சொல்ற பாட்டி, இந்த டார்ச்செல்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவாங்க, கட்னா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இதுவரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருகிட்டயுமே சொன்னதில்லை. முதல் முறையா உங்ககிட்ட தான் சொல்லப்படும்.
3: அவ முன்னால நிக்கிறான், அவ கண்ணால சொக்கிறான், நான் தன்னால சிக்கிறேன், பின்னால சுத்துறேன், முன்னால சாவுறான். அவ முன்னால நிக்கிறான்.

கோடை வெப்பத்தால நிறைய நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு. அப்படி நோய்கள் வந்தா நம்மள சில பேர் தப்பான சிகிச்சையை பின்பற்றிட்டு இருக்கோம். கோடையில என்ன செய்யணும் செய்யக்கூடாது பாக்கலாமா? தண்ணீர், இளநீர், மோர் இதை அதிகமா பருகணும். அப்பதான் நம்மளுடைய உடல் வெப்பநிலை குறையும். நீர்ல நினைச்ச துணியை நம்மளுடைய உடல்ல வச்சு துடைச்சு நம்மளுடைய வெப்பத்தை நம்ம போக்கலாம். வெப்பவாதத்தால பாதிக்கப்பட்டு யாருக்காச்சும் மயக்கம் ஏற்பட்டுச்சுன்னா, உடல் சோர்வா காணப்பட்டுச்சுன்னா, நிழல் மற்றும் காற்றோட்டம் அதிகம் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு பக்கமா படுக்க வைக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. காய்ச்சல்னு நினைச்சு நம்ம பாட்டுக்கு ஏதாவது மாத்திரையே சாப்பிடக்கூடாது. மருத்துவரனுடைய பரிந்துரைப்படி மட்டும்தான் கோடை காலத்துல மருந்து மாத்திரைகளை உட்கொள்ளணும். இதை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. கோடை காலத்துல ஆரோக்கியமா இருங்க. உங்களோட நலன் கருதி தான் நாங்க இதை சொல்றோம். விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீ போரினாய்.
1: எட்டு மணி 32 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. நீ ஒரு நாள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. சின்ன வயசுல இருந்த நண்பர்களை தேடி கண்டுபிடிச்ச அனுபவம் பத்தி பேசிட்டு இருக்கோம். தேடி கண்டுபிடிச்சிட்டாலும் பரவாயில்ல, இல்லை நான் தேடிட்டே இருக்கேன் அப்படின்னாலும் பரவாயில்ல, அதை நீங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
2: மேற்கு மாம்பழம் ராமகிருஷ்ணன் சார்,
1: சொல்லுங்க.
2: நீங்க சொன்ன உடனே இப்பதான் ஞாபகம் வருது, என் ஃப்ரெண்டு நானும் அவனும் ஒன்னா படிச்சோம், 4வது படிச்சோம். கொஞ்ச நாள் கழிச்சுதான் பார்த்தேன் அவரை, மனசுல ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பாக்கறல சார், அழுதுட்டான் ரெண்டு பேருமே.
1: எவ்வளவு வருஷம் கழிச்சு பாத்தீங்க?
2: அதான் சார், 4வது படிக்கும் போது என்ன ஆகுது கணக்கு பண்ணுங்க.
1: நீங்க எப்ப 4வது படிச்சீங்கன்னு தெரியும்.
2: ஆமா ஆமா, சின்ன வயசுல பாத்தது சார்.
1: ஓகே,
2: இப்ப அவரு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்காரு.
1: ஓகே, எதேச்சே பாத்தீங்களா இல்ல தேடி கண்டுபிடிச்சீங்களா?
2: சார் நான் டீ குடிக்க போனோம் சார், டீ கடைக்கு. அப்ப அவரும் அங்க இருந்து வந்து அங்க நின்று டீ குடிச்சிருந்தாரு ஃப்ரெண்டோட, வேலை செய்யறோட. அப்ப பாத்துட்டு இந்த மாதிரி உங்க பேரு இதுதானே அப்படின்னு சொன்ன உடனே, ஆமா உங்க பேரு நான் கேட்டாரு. அப்புறம் சொன்ன உடனே அப்புறம் கை கொடுத்தோம், பேசணும். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது சார் அந்த
1: தருணம். சூப்பர்,
2: அது மறக்கவே முடியாது.
1: சூப்பர் சூப்பர், அருமை, நன்றி பகிர்ந்ததுக்கு.
2: தேங்க்யூ சார்,
1: வணக்கம்.

0: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: மயிலாப்பூர்ல பட்டாப்பீங்க
1: சொல்லுங்க.
0: அத சின்ன வயசுல பழைய நட்பு கிடையாது, ஆனா நாங்க வானொலி மூலமா நட்பு கிடைச்சது. அந்த நண்பர் பாத்தீங்கன்னா 2000 வருஷத்துல எங்க மாநகர பண்பல நிகழ்ச்சியில நம்ம தொலைபேசி நிகழ்ச்சியில பேசிக்கிட்டு இருப்போம். அவரும் பேசுவாரு. அப்படியே பழகிட்டு இருக்கும் போது நடுவுல அவரு பிஸி ஆயிட்டதுனால அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் வரது இல்லை. அப்புறம் நானு 2023ல ஒரு ஷூட்டிங்ல பாத்தேன் அவரை. அவ பார்த்தா உங்க நீங்க அப்படின்னா, நான் ரமா முருகேசன் பாண்டிய நிகழ்ச்சி எல்லாம் பேசுவேன் அப்படின்னு. அப்ப காளி வெங்கட் அப்படின்னு என்ன அறிமுகப்படுத்திட்டு நீங்க பட்டாட்சி வேணும். ஆமாங்க. அப்ப அந்த அப்பதுல இருந்து, அதாவது 2000ல இருந்து 2023 வரைக்கும் இல்லாம நட்பு புதுசா உருவாகி திருப்பி பழையபடி சொல்றது.
1: சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி
0: நன்றி நன்றி.
1: வணக்கம்.
2: வணக்கம் சார். கேட்டுக்காம ராஜசேகர் சார்
1: சொல்லுங்க.
2: சார், நான் கிளாஸ் 75ல இருந்து கூட படிச்சேன் சார். என் ஃப்ரெண்டுங்க ஒரு 7 பேரு, அதுல 6 பேர் பாக்குற அடிக்கடிக்கு. ஒருத்தன் நடராஜன், அவனை ரொம்ப நாள் பத்தி பாக்கணும்னு திடீர்னு போன அம்மாவாசனைக்கு திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட்ல திடீர்னு அவன் என்ன பாத்துட்டான். அவங்க எனக்கு யாருன்னு தெரியல திடீர்னு. அப்புறம் என் பேரை கூப்பிட்டு என்ன ராஜசேகர் எப்படி இருக்க சொல்லிப்பான். அது அது திடீர்னு சந்திப்பு சார், மகிழ்ச்சி அப்பவே ஏற்பட்ட மகிழ்ச்சி சார்.
3: பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம். சொல்லுங்க.
3: நான் 5வது தான் படிச்சேன் சார்.
1: ஓகே.
3: நான் இங்க படிப்பு உண்டு, வேலை உண்டு, இருப்ப அடிப்பட மாட்டேன், யாருக்கிட்ட பழக்கம் வச்சுக்கல, அதனால யாரையும் நான் தேட வேண்டிய வாய்ப்பே இல்லையா.
1: ஆஹா, இப்படியே ஒரு பதிலா. ஓகேங்க ஓகே. நன்றி நன்றி நன்றி பகிர்ந்ததுக்கு.
3: நன்றியா நன்றியா.
1: வணக்கம்.
4: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம்.
4: வாழ்க வளத்துடன் கேள்வி ஜெயசீலன் குடமாடப்படிங்க.
1: சொல்லுங்க.
4: நான் 1966-68 நானும் நண்பர் அர்ஜுன் கூட ஆசிரியர் படிப்பு ஒன்னா படிச்சோங்க.
1: ஓகே.
4: அதுக்கு படிச்சு பிடிச்சி அவரு அவரு வீட்டு போய் நாங்க எது வீட்டு போனா அப்பெல்லாம் இந்த கைப்பயிற்சி இந்த வசதியோ இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஆண்டுக்கு பிறகு திருவண்ணாமலை கோயில் நான் போயிருந்தேன். அப்ப அவரு வந்தாரு. அவரு ஆனா நான் அழகா கிடக்க முடியல என்னால. ஆனா அவர் என்ன இப்போ 5 நிமிஷம் ஏதோ அப்படியே மறைச்சு பாருந்தா. நான் என்ன நம்ம பாத்து கேட்கிறாரு, என்ன வேணும் எதாவது பாத்து கேக்குறீங்களே. நானே கேட்டேன், நீங்க கேவி ஜெயசீலன் நீங்க தான் நீங்க தானே. அப்ப கொடவா விட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம். ஆமாங்க. நான் தான் அப்பா எனக்கு தெரியல. நான் தான் அர்ஜுன். அப்ப கலசை பாக்குறேன். அப்பதான் நான்
1: எவ்வளவு வருஷம் கழிச்சு இது அவரை பாத்தீங்க?
4: 25 ஆண்டு.
1: ஓ பாத்துக்கோங்க. அவ்வளவு கூட்டத்திலயும் அவர் உங்களை கண்டுபிடிச்சிருக்காரு.
4: கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் கைபேசி நான் என் கைபேசி அவர் கொடுத்தோம். அப்புறம்
1: சொல்லுங்க. யார் எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
5: நான் வந்து ஆதி லதா சுகுமார்.
1: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன் கௌதம்.
1: ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்களோட குரல் இங்க கேட்டு.
5: ஆமா ஆமா. ஓகே, நீ எடுத்த டாபிக் இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. அதனாலதான் ஜஸ்ட் பேசணும் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு வந்து ஆக்சுவலா நான் படிச்சது வந்து +1+2 வந்து கோயில படிச்சதுனால.
1: ஓகே.
5: அதுக்கு அது வந்து வெளியூர்ல படிச்சேன். இங்க இல்ல, பொள்ளாச்சி பக்கத்துல ஆனைமலைன்னு ஒரு ஊர்ல. சோ அங்க வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. பட் ஆனா ஒரு ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நான் சென்னை வந்தாச்சு. அதுக்கப்புறம் அங்க இருந்து அதுக்கப்புறம் 2017 என்னோட சன் வந்து அந்த ஊருக்கு போயிருந்தான். மாசாணிமன் கோயில் பக்கத்துல இருக்கிறதுனால ஈஸியா அவனால ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சது. போய் பாத்துட்டு அவனுக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. அந்த பையனுக்கு உடனே அங்க இருந்து போன் பண்ணிட்டான் வச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு அனதர் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு 3 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என் கிளாஸ்ல படிச்சேன். பாய்ஸ் மட்டும் தான், கேர்ள்ஸ் ஒண்ணு கூட கிடைக்கவே இல்லை.

0: ஆனா பசங்களோட காண்டாக்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருச்சு.
1: ஆமா, ஒரு 7-8 பேர் இருக்கும். ஆனா அந்த சமயத்துல பேசினது தவிர அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒருத்தருமே போனும் பண்றதுல ஒண்ணும்
0: ஆனா இவ்வளவு வருஷம் கழிச்சு கான்டாக்ட் கிடைச்சிருக்கல.
1: அதுவும் என்னோட சன் வழியா கிடைச்சு பல வருஷம் கழிச்சு எனக்கு ரொம்பவே அப்படியே இப்படியோ எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. ஒவ்வொருத்தருக்கு பேசும் பேசுறதுக்கே வாய்ஸே வரல, அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மாதிரி சந்தோஷத்துல சிரிக்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு ரியலா பிளஸ் டூல படிச்ச பசங்க, எனக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஐயோ இது மாதிரி எல்லாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அந்த பிளேஸ்ல அந்த பையன் இருக்கணும் இல்லையா.
0: ஆமா,
1: அது ஓன அவங்களோட ஊர்னால அங்கேயே இருந்திருக்காங்க, அவ்வளவுதான்.
0: அதுக்கப்புறம்
1: இப்ப எல்லாருமே வந்து அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க.
0: அடுத்து உங்களோட பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸையும் தேடி கண்டுபிடிங்க.
1: அது நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், அவங்கள்ட்ட யாரையான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கேன். யாருமே கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எனிவே இவங்களோட ஒரு நட்பு கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி Facebook வழியா அந்த மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்காங்க.
0: சூப்பர் சூப்பர், தொடர்ந்து பேசுங்க.
1: ஓகே, தேங்க் யூ.
0: நன்றி நன்றி, ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுக்கு.
1: நன்றி
0: கால் பண்ணதுக்கு. நன்றி. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். யானை வரும் முன்னே மணியோ.
2: வருஷத்துக்கு அப்புறமேட்டு நானும் அவங்க அக்கா பையன் அவங்க எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. பாக்கும் போது இவங்களா இருந்தது. அப்ப நான் போய் கேட்டேன் கதிர விளாண்டு கேட்டேன், ஆமா அப்படின்னா. அப்புறமேட்டு பாத்துட்டு பேசிட்டு இருந்தா ஒரே அழுவ இது 26 வருஷம் ஆகும் சார். பாத்த
0: ஒரே ஆனந்த கண்ணீர் அடிச்சா
2: சந்தோஷம். ஆமா சார், ரொம்ப சந்தோஷம்.
0: சூப்பர் சூப்பர்.
2: கூட்டு போனா அங்க சாப்பிட்டோம். அப்புறம் இதுக்கு அப்புறம் வந்துட்டோம் சார்.
0: நன்றி நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க.
2: தேங்க்யூ சார்.
0: நன்றி. ஸோ ஒவ்வொருத்தருடைய கதையும் கேட்கும் போது அவ்வளோ நல்லாயிருக்கு. 30 வருஷம் 40 வருஷம்னு அசால்ட்டாக சொல்கிறாங்க. 30 வருஷம் 40 வருஷம் கழித்து எப்படிங்க கண்டுபிடிக்கிறீங்க, எப்படி இப்படிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை ஜஸ்ட் கோயின்சிடென்ஸ் அப்படின்றது மாதிரி சொல்லிட முடியாது. பட் ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு பவர் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எனிவேஸ், தொடர்ந்து பேசலாம். இப்போ ஒரு சூப்பரான பாடல் மாரி 2 படத்துலேருந்து வந்துட்டே இருக்குது. தனுஷ் தி சேர்ந்து பண்ண பாடல், தனுஷ் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையில் வந்துட்டே இருக்குது. சூப்பரான பாடல் ரவுடி பேபி அப்படின்ற பாடல். 8:42 நெருங்கிட்டு இருக்கு. கேட்டு அணிந்திருக்கீங்க விவித் பாரதி, தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கோடை காலத்துல நிறைய உடல் உபாதைகள் ஏற்படும். அதுல குறிப்பா செரிமான பிரச்சனைகள். செரிமான பிரச்சனைகள் எதனால ஏற்படுது, அதை எப்படி கட்டுப்படுத்துறது? கோடை காலத்துல செரிமான திரவம் செயல்திறன் குறையுது. அதே போல வெப்பத்தினால கிருமி வளர்ச்சி அதிகரிக்குது. எலக்ட்ரோலைட் சமநிலை பாதிக்கப்படுது. உணவு நேர ஒழுங்கின்மை அமிலத்தை அதிகரிக்குது. நீரிழப்பு செரிமானத்தை மந்தமாக்குது. இதன் காரணத்தினாலதான் நமக்கு செரிமான பிரச்சனைகள் வருது. செரிமான பிரச்சனை ஏற்படாம இருக்கிறதுக்கு நம்ம தவிர்க்க வேண்டியது பொரிச்ச காரமான உணவுகள், அதிக அமில உணவுகள், வெறும் வயிற்றுல தேநீர் காஃபி தவிர்க்கணும், உணவுக்கு அப்புறமா உடனே படுக்க கூடாது, வெளியே உணவு சாப்பிடவே கூடாது, தண்ணீர் குடிக்கிறத புறக்கணிக்க கூடாது. அதே போல இந்த பிரச்சனைகள்லாம் வராம இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும், இளநீர் மோர் மாதிரியான பானங்களை அதிகமா சேர்த்துக்கணும், சீரகம் சேர்த்த மோர் செரிமானத்தை மேம்படுத்தும், வெள்ளரி தர்பூசணி மாதிரியான குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கணும், உணவு நேரத்தை ஒழுங்கா பின்பற்றணும். செய்ய வேண்டியதை சரியா செய்யுங்க, செய்யக்கூடாதத செய்யவே செய்யாதீங்க. கோடை காலத்துல செரிமான பிரச்சனைகளை தவிர்த்துடுங்க. உங்களோட நலனுக்காக தான் நாங்க சொல்றோம் விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீ கோரினாய்.
1: எட்டு மணி 48 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. நீ கோரினால் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சின்ன

0: நண்பர்களை தேடி கண்டுபிடிச்ச அனுபவம், தேடிக்கிட்டே இருந்தாலும் அதையும் நீங்க பகிரலாம். இப்போ இணைப்புல வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
1: கோபால் சார்
0: சொல்லுங்க.
1: சார் நான் வந்து பொட்டாவத்தை படிச்சிருந்தேன் சார். அங்க வந்து நைன்த் வரை படிச்சேன். ஃப்ரெண்டு அவன் என்ன பண்ணா, நானும் ஃபெயில் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டேட் கம்பெனி ஒர்க் பண்ண சார். அவ வேலை கட்சி, அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கட்சி சார். அப்புறம் 87 கல்யாணம் ஆச்சு. நான் வந்து திருப்பதிக்கு போயிருந்தேன் சார் 89. அப்போ அங்க வந்து அவர் வந்து பிராமின், அந்த கோயில்ல வந்து சாமியா இருக்காரு, பூஜாரியா.
0: ஓகே, திருப்பதியில
1: பாத்துட்டு கோபாலகிருஷ்ணன் எப்படி இருக்கீங்க, நானே ஆச்சரியப்பட்டேன்.
0: நன்றி பகிர்ந்ததுக்கு. வணக்கம். வணக்கம்
2: சார். வணக்கம். பேசுறேன்
0: சொல்லுங்க.
2: அதாவது நான் வந்து சென்னைக்கு வரும்போது 1990 வரும்போது பாத்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு குமார்னு ஒருத்தர் வந்து அவர் பாம்பே போயிட்டாரு. அவனுக்கும் 10 வயசு, எனக்கும் ஒரு 10 வயசு, 10-12 வயசு இருக்கும் ரெண்டு பேருக்குமே. ரெண்டு பேரும் அவளுக்கு போகிட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள அப்ப போன் எல்லாம் கிடையாது இல்லைங்களா, அதனால எங்களுக்குள்ள தொடர்பு இல்லாம இருந்தது ஒரு 20 வருஷமா.
0: ஓகே,
2: 20 வருஷம் கழிச்சு அவன் முக்குடல் எங்க ஊருக்கு வரும்போது வந்து பொன்ராஜ் என்ன தேடி இருக்கான், வந்துட்டானா சென்னைக்கு போனவன் அப்படின்னு தேடி இருக்கான். அப்ப எங்க சித்தி கிட்ட வந்து போன் நம்பரை வாங்கி எனக்கு போன் பண்றான். எல்லாம் எப்படி இருக்குல்ல அப்படின்னா,
0: எவ்வளவு வருஷம், எந்த இயர்ல இது, இந்த வருஷம் நடந்துச்சு?
2: அத ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்ன இருக்கும்.
0: ஓகே, 2020 அந்த டைம்ல, 2019
2: ஒரு 18-19 இருக்கும்.
0: ஓகே ஓகே.
2: திடீர்னு போன் பண்றான், இல்ல இல்ல எப்படிதான் இருக்கிற அப்படின்னா. கொஞ்ச நேரம் குரல கேட்டுட்டேன், எனக்கு ஒண்ணு புரியல. அவன் குரல் வந்து கொஞ்சம் கனமாதான் இருக்கும், இருந்தாலும் இப்ப வந்து ரொம்ப பொரோட்டா குரல் இருந்தது. இல்ல உன் கூட படிச்சோம்ல குமார் அப்படிங்கிறான், எப்படி இருக்கிற அப்படி அப்படின்னு பேசி ஈசி. அப்புறம் உடனே என்ன பண்ணா, மறுநாள் எங்க இருக்கிற இருக்குன்னு கரெக்டா அட்ரஸ் கேட்டா, மறுநாள் இறங்கி எங்க வீட்டுக்கு வந்துட்டான்.
0: இங்க போரூருக்கே வந்துட்டாப்ல.
2: சென்னைக்கு திருநெல்வேலி இருந்து சென்னைக்கே வந்துட்டான். காலையில வந்து என் வீட்டாட்ட வந்தே கதவு
0: தட்டான்.
2: என்னடா இப்படி, எப்படி கண்டுபிடிச்ச, நீதான் வந்ததா அட்ரஸ் எல்லாம் கேட்டேனே, கரெக்டா வந்து உன்ன கேட்டேன், ஆர்த்தி டெய்லரு பொன்ராஜின்னு கேட்டேன், ரேடியோ எல்லாம் பேசுவாரு அப்படின்னு சொன்னா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, கரெக்டா வந்து நிக்கிறான். பார்த்தா ஆளு சும்மா மீச வந்து பெருசா வீரபாண்டி மீச மாதிரி வச்சிருக்கான். நான் பாக்கும்போது மீச முளைக்காம நாங்க ரெண்டும் பிரிஞ்சோம்.
0: ஆமா, 10 வயசுல பிரிஞ்சீங்கல்ல.
2: இப்ப வந்து அவன் திருநெல்வேலிக்கார மாதிரியே இருக்கிறான், சேம் அந்த மொரடா அந்த வீரபாண்டிய கட்டப்ப மாதிரி மீச வச்சுட்டு எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறான். நான் அண்ணன் சொல்ற மாதிரி இருக்குது அவனை. நான் அவன் சொல்றான், அவன் குரல் அப்படியே தான் இருக்குது, நான் என் குரல் தான் பெருசாயிச்சுங்கிறான் என்ன அப்படி இப்படி பேசிட்டு. திருப்பி என்ன பண்ண, நான் வந்து ஒரு வாரம் கழிச்சு, ஒரு மாசம் கழிச்சு நான் திருப்பி அவன் வீட்டுக்கு போனேன். எங்க வீட்டுக்கு வந்து அவன் வந்து தங்கி சாப்பிட்டுக்கிட்டு போனானா நான் போறேன். போனோன்னா அவர் எனக்கு தடப்படலாம் ரெடி பண்றாரு. பொன்ராஜி என்ன நல்லா கவனிச்சானா, அதை விட டபுளா கவனிப்பேன்னு சொல்லி என்ன
0: கவனிச்சாரு.
2: தொடர்பு இருந்தது ஒரு 2 மாசம் தான் சார் இருந்த தொடர்பு இருந்தது, அதுதான் ரொம்ப வருத்தமா போச்சு.
0: அதுக்கப்புறம்
2: அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல இதாயிட்டாரு சார்.
0: ஐயோ, பாருங்க, கடைசி
2: அவ பாக்காம இருந்திருக்கலாமோ அப்படின்னு ரொம்ப கவலையா இருந்தது.
0: இல்ல, உங்களை பாக்கணும்ன்ற ஒரு எண்ணம் கூட இருந்திருக்கலாம் இல்லையா,
2: அதுதான்
0: கூட இருந்திருக்கலாம்.
2: இப்ப கூட போன வருஷம் போய் வீட்டுல போய் அவங்க வைப்ப பாத்து போட்டா பாத்து கும்பிட்டு வந்தேன். ஏன்னா
0: அவ்வளவு
2: ஆமா, எங்க வீட்டு கரையாண்ட ஒரு சின்ன பிரச்சனை இல்ல, நான் வருத்துமா இப்ப வருத்துமால அப்படிங்கிறான். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பற்று வச்சிருந்தான்.
0: எப்பயும் அவருங்க கூட தான் இருப்பாரு.
2: ஆமா சார்,
0: நன்றிங்க, நன்றி பகிர்ந்தது. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
3: வீரநல்லூர் கருணாநிதி சார், திருநெல்வேலி மாவட்டம் சார்.
0: சொல்லுங்க.
3: ஹலோ சார், நான் வந்து என்னோட பள்ளி நண்பரு, அவர் திருச்சி செயல் சூப்பரண்டா இருக்காரு. திருநெல்வேலி சயின்ஸ் சென்டர்ல நம்ம அறிவியல் கண்காட்சி மையத்துல நம்ம வானொலி பாசப்பறவை விழா நடந்து இருந்தது ஒரு 4 வருஷத்துக்கு
0: முன்னாடி.
3: அந்த நம்ம விழா நடக்க சொல்லி சயின்ஸ் சென்டர் பிள்ளைங்களை கூட்டி போயிருந்தோம். அவரு நம்ம நண்பரும் அந்த சயின்ஸ் சென்டருக்கு வந்து கூட்டியிருந்த பிள்ளைங்களை அப்ப பார்த்து மகிழ்ச்சியா இருந்தது சார். அதாவது நான் படித்தது 8ஆம் கிளாஸோட

0: பாடிட்டான். அவரு சூப்பரண்ட வரைக்கும் நல்லா படிச்சு திருச்சி சூப்பரண்டா இருக்கா சார், செயல் சூப்பரண்டா பார்த்தது மட்டும் மகிழ்ச்சியா இருந்தது. அவன் குழந்தையோட பார்த்தா நான் என்னோட குழந்தைய பார்த்த மகிழ்ச்சியா இருந்தது. பொன் பவத் சிங் பேர் சார். வாய்ப்பு நன்றி சார்.
1: நன்றிங்க. நன்றி நன்றி. வணக்கம். ஸோ ஒவ்வொருத்தருடைய கதையும் கேட்கும்போது ஒரு பக்கம் எமோஷ்னலாக இருக்குது, ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறீங்க, கேட்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்
2: ஐயா. வணக்கம். நான் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்கணும் ஜெயராம் பேசுறேன் ஐயா.
1: சொல்லுங்கள்.
2: என்னுடைய படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1969 நான் பள்ளியில் சேர்ந்த டைமு. இப்போ பார்த்தீங்கன்னா என் கூட இப்போ அவன் படிக்கிற என்னால் ஒரு வருஷம் அவன் பெரியவன். ஆனால் அவன் 4வது இருக்கும்போது நான் 3வது. ராமலிங்கன்னு ஒரு பேர் மூக்கணும்ல படிக்கும்போது. அவன் படிக்கும்போது இடைக்காலில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் பொறுத்து அவன் திருப்பத்தூர் போயிட்டான். அங்கே கூட குடும்பம் அங்கேயே போயிடுச்சு உண்டு. அதுல இருந்து ரொம்ப நாள் நீண்ட நாள் இப்போ மூக்கணும்க்கு அவன் வராத நான் பார்க்கவே முடியல அவனை. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப நாள் கேப் விட்டுட்டு ரொம்ப நான் சொல்றேன் 40-50 வருஷம் விட்டுட்டு இப்ப வந்து அந்த ஓட்டு உரிமை இங்க இருந்து மூக்கணும் இருக்குது. அப்ப நான் வந்து கடையான டீ கடையான வக்கானு பேப்பர் படிச்சிருந்து படிக்கும் போது பாத்தீங்கன்னா அவன் வந்து அரசியல் பேசிட்டு வக்கானு நான் யாரோ நினைச்சுன்னு கம்மனே இருந்தான். அந்த கடைக்காட்டு சொல்லும் போது ஜெயராம் ஜெய்ய கம் அப்ப என்ன ஜெய்யன்னு சொல்லுவாங்க. ஜெயராம் பேர நான் ஜெய்யன்னு சொல்லுவாங்க. ஜெய் கம்ன வக்கானுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிருந்தான் வக்கானு. எனக்கு பாத்துட்டு யாராக்கும் யார் திருப்பி அப்படின்னு கேட்டு கடைக்காரர்
1: கேட்டான்.
2: நீ கேளப்ப ஒண்ணுதான் கேக்குறான். அந்த சொன்ன யாருப்பா என்னன்னு கேட்டான். டே ஜெய் தெரியலா ஞாபகம் இல்ல அவனுக்கு. நான் தான் ராமலிங்கம் அப்படின்னு
1: சொன்னான்.
2: ரொம்ப கேப் பார்த்தா அவன் ஆளு கொஞ்சம் திடமா பண்ணிட்டுக்கலாம் மூஞ்சோ வேற மாதிரி அடிக்கிறது கடைக்காலே தெரியல. அப்புறம் பார்த்தா எனக்கு ரொம்ப கேப் விட்டு பேச எனக்கு அதிர்ச்சி. ஆனா வட படம் சொல்ல முடியல அந்த மாதிரி.
1: ஆமா ரொம்ப வருஷம் கேப் இருந்தா அது வராது இல்லையா, கொஞ்சம் டைம் எடுக்கும்.
2: இந்த தலைப்புக்கு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிங்க ஐயா.
1: நன்றிங்க. நன்றி பகிர்ந்ததுக்கு.
2: நன்றி.
1: ஸோ இவங்க எல்லாமே ஃபேஸ்புக்கில் திருமொழிசை அஸ்வினி நாகராஜ், விஆர் செந்தில், என்ஆர்சி ஹேமலதா, மதுரை சோ சண்முக சுந்தரம், சென்னை சிங்க சிவராம், கமலாவரதன், அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, சாந்தி ரமேஷ், சக்தி குமார், வெளிவாக்கம் முத்துக்குமரன் அப்படின்ற எல்லாரும் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஃபேஸ்புக் வழியாகவும் ஃபோன் மூலமாகவும் இணைந்த நேயர்கள் எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. ட்ரை பண்ணி நிறைய பேருக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம், பட் பரவாயில்ல, அடுத்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்து பேசலாம். பகிர்ந்துகிட்ட நேயர்களுக்கும் நிகழ்ச்சி கேட்ட ரிச நேயர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவாக ஒரு பாடல் பியார் பிரேமா காதல் படத்திலேருந்து வந்துட்டே இருக்கு. ஸ்ரீராம் குரலில் நிரஞ்சன் பாரதி வரிகள் யுவன் சங்கர் ராஜா உடைய இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட என்ஜாய் பண்ணுங்க. விவித் பாரதி, தமிழகம், 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இன்னும் நேரம் 9 மணி, தொடர்வது
1: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: தன்னுடைய புத்திரனான மதுராந்தகனிடம் தன்னை பற்றிய கதையை அவனுடைய தாயார் செம்பியன் மாதேவி செப்பிக் கொண்டிருந்தாள்.
1: நான் பிறந்த ஊராகிய மழபாடிக்கு நீ குழந்தையாயிருந்தபோது இரண்டொரு தடவை வந்திருக்கிறாய். அந்த ஊரில் உள்ள சிவபெருமான் ஆலயத்தையும் பார்த்திருக்கிறாய். கோச்செங்கட் சோழ மன்னர் சிவாலயம் எடுப்பித்த 64 ஸ்தலங்களில் அதுவும் ஒன்று என பெரியோர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். உன்னுடைய பாட்டனார் என்னுடைய தந்தை மழபாடியில் பெரிய குடுத்தனக்காரர். எங்கள் குலம் தொன்மையானது. ஒரு காலத்தில் மழவரையர்கள் செல்வாக்கு பெற்ற சிற்றரசர்களாயிருந்தார்கள். விஜயாலய சோழர் காலத்தில் நடந்த யுத்தங்களில் பாண்டியர்களோடு சேர்ந்திருந்தார்கள். அதனால் சோழர்கள் வெற்றி பெற்ற பிறகு மழவரையர்களின் செல்வாக்கு குன்றியிருந்தது. சிறு பெண்ணாயிருந்தபோது அதை பற்றியெல்லாம் நான் குறைப்படவில்லை. என் உள்ளம் மழபாடி ஆலயத்தில் உள்ள நடராஜப் பெருமான் மீது சென்றிருந்தது. மழபாடியின் சரித்திரத்தில் நிகழ்ந்த ஒரு வரலாற்றை ஒரு பெரியவர் நான் குழந்தையாயிருந்தபோது எனக்குச் சொன்னார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தமது சீடர்களுடனே எங்களூர் பக்கமாகப் போய்க் கொண்டிருந்தார். மழபாடி சிவாலயத்தைச் சுற்றி செழித்து வளர்ந்து கொத்து கொத்தாக பூத்து குலுங்கிய கொன்னை மரங்கள் ஆலயத்தை மறைத்திருந்தனவாம். ஆகையால் கோயிலே கவனியாமல் சுந்தரர் சென்றாராம். சுந்தரம், என்னை மறந்தாயோ என்ற குரல் அவர் காதில் கேட்டதாம். சுந்தரர் சுற்றும் முற்றும் பார்த்து யாராவது ஏதேனும் சொன்னீர்களா என்று கேட்டாராம். சீடர்கள் இல்லை என்றார்களாம். தங்கள் காதில் குரல் எதுவும் கேட்கவில்லை என்றும் சொன்னார்களாம். சுந்தரர் உடனே அருகில் ஏதாவது ஆலயம் மறைந்திருக்கிறதா என்று விசாரித்தாராம். கொன்னை மரங்களுக்கிடையில் மறைந்திருந்த மழபாடி திருக்கோவிலை கண்டுபிடித்து ஓடி வந்து இறைவன் சந்நிதியில் பொன்னார்மேனியனே என்ற பதிகத்தை பாடினாராம். இந்த வரலாற்றை கேட்டது முதற்கொண்டு மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே என்ற வரிகள் என் மனத்தில் பதிந்துவிட்டன. கோவிலுக்கு அடிக்கடி போவேன். நடராஜமூர்த்தியின் முன்னால் நின்று அந்த வரிகள்

0: மேலே போயாது சொல்வேன். நாளாக ஆக என் உள்ளத்தில் மழபாடி இறைவர் குடிகொண்டு விட்டார். சிவபெருமானையே, நான் மணந்து கொள்ளப் போவதாக மனக்கோட்டை கட்டினேன். என்னை நான் உமையாகவும் பார்வதியாகவும் தட்சாயணியாகவும் எண்ணிக்கொள்வேன். அவர்கள் சிவபெருமானை பதியாக அடைவதற்கு தவம் செய்தது போல நானும் கண்ணை மூடிக்கொண்டு தவம் செய்வேன். யாராவது என் கல்யாணத்தை பற்றிய பேச்செடுத்தால் வெறுப்படைவேன். இவ்விதம் என் குழந்தை பருவம் சென்றது. மங்கை பருவத்தை அடைந்தபோது என் உள்ளம் சிவபெருமானுடைய பக்தியில் முன்னை விட அதிகமாக ஈடுபட்டது. வீட்டாரும் ஊராரும் என்னை பிச்சி என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். அதையெல்லாம் நான் பொருட்படுத்தவே இல்லை. வீட்டில் உண்டு உறங்கிய நேரம் போக மிச்சப்பொழுது எல்லாம் கோயிலிலேயே கழித்தேன். பூஜைக்குரிய மலர்களை பறித்து விதம் விதமாக மாலைகளை தொடுத்து நடராஜ பெருமானுக்கு அணியச் செய்து பார்த்து மகிழ்வேன். நெடுநேரம் கண்ணை மூடிக்கொண்டு தியானத்தில் ஆழ்ந்திருப்பேன். இவ்விதம் ஒரு நாள் கண்ணை மூடிக்கொண்டு மனத்தில் இறைவனையே தியானித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று கலகலவென்று சத்தம் கேட்டு கண்விழித்து பார்த்தேன். என் எதிரே 5-6 பேர் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களில் முன்னால் நின்ற ஒருவர் மீது என் கண்களும் கருத்தும் சென்றன. நான் மனத்தில் தியானித்துக் கொண்டிருந்த சிவபெருமான் தாமே தன் பரிவாரங்களுடன் என்னை ஆட்கொள்ள வந்துவிட்டார் என்று எண்ணிக்கொண்டேன். எழுந்து நின்று தலை குனிந்து வணங்கி நின்றேன். என் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் பொழிந்தது. இதை அவர் கவனித்திருக்க வேண்டும். இந்த பெண் யார்? இவள் ஏன் கண்ணீர் விட்டு அழுகிறாள் என்று ஒரு குரல் கேட்டது. அதற்கு என் தந்தையின் குரல், இவள் என் மகள், பிஞ்சிலே படுத்தவளைப் போல இவளுக்கு இப்போது சிவபக்தி வந்துவிட்டது. ஓயாமல் இப்படி கோவிலில் வந்து உட்கார்ந்து கண்ணை மூடிக்கொண்டு தியானம் செய்வதும் பதிகம் பாடுவதும் கண்ணீர் விடுவதுமாயிருக்கிறாள் என்று கூறிய மறுமொழி என் காதில் விழுந்தது. மறுபடி நான் நிமிர்ந்து பார்த்தபோது முன்னால் நின்றவர் சிவபெருமான் இல்லை என்றும் யாரோ அரச குலத்தவர் என்றும் தெரிந்து கொண்டேன். எனக்கு அவமானம் தாங்கவில்லை. அங்கிருந்து ஒரே ஓட்டமாக ஓடிப்போய் வீட்டை அடைந்தேன். ஆனால் என்னை ஆட்கொண்டவர் என்னை விடவில்லை. என் தந்தையுடன் எங்கள் வீட்டுக்கே வந்து விட்டார். மகனே, அவர்தான் என் கணவரும் உன் அருமை தந்தையுமாகிய கண்டராதித்த தேவர். இவ்விதம் கூறிவிட்டு பெரிய மகாராணி சிறிது நிறுத்தினார். பழைய நினைவுகள் அவருடைய கண்களில் மீண்டும் கண்ணீர் துளிகளை வருவித்தன. கண்ணை துடைத்துக் கொண்டு மறுபடியும் கூறினார்,
1: பிறகு உன் தந்தையை பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டேன். அவர் சிறிது காலத்துக்கு முன்புதான் சோழ நாட்டின் சிம்மாசனத்தில் அமர்ந்தார். அது முதல் பற்பல சிவஸ்தலங்களுக்கு சென்று ஆலய தரிசனம் செய்து வந்தார். அவருக்கு பிராயம் அப்போது 40 இருந்தது. இளம் வயதில் அவர் மணந்து கொண்டிருந்த மாதரசி காலமாகிவிட்டார். மறுபடி கல்யாணம் செய்து கொள்ளும் எண்ணமே அவருக்கு இருக்கவில்லை. மீண்டும் மணம் புரிந்து கொள்வதில்லை என்று விரதம் கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய புனித உள்ளம் இந்த பேதையை கண்டதினால் சலனமடைந்தது. என் தந்தையின் முன்னிலையில் என் விருப்பத்தை அவர் கேட்டார். நானோ சிவபெருமானே மனித உருவங்கொண்டு என்னை ஆட்கொள்ள வந்திருப்பதாக எண்ணி பரவசம் கொண்டிருந்தேன். அவரை மணந்து கொள்ள பூரண சம்மதம் என்பதை தெரிவித்தேன். எங்களுக்கு விரைவில் திருமணம் நடந்தது. அதன் பயனாக உன் பாட்டனார் இழந்திருந்த செல்வாக்கை மீண்டும் அடைந்து மழவரையர் என்ற பட்டப்பெயரையும் பெற்றார். மகனே, எனக்கும் உன் தந்தைக்கும் திருமணம் நடந்த பிறகு நாங்கள் இருவரும் மனம் விட்டு பேசி ஒரு முடிவுக்கு வந்தோம். சிவபெருமானுடைய திருப்பணிக்கே எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்வதென்றும் இருவரும் மகப்பேற்றை விரும்புவதில்லை என்றும் தீர்மானித்திருந்தோம். அதற்கு ஓர் முக்கியமான காரணம் இருந்தது. குழந்தாய், இதையெல்லாம் உன்னிடத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும் என்று நான் கனவிலும் கருதி

0: ஆயினும் அத்தகைய அவசியம் நேர்ந்து விட்டதனால் சொல்லுகிறேன். கொஞ்சம் செவி கொடுத்து கவனமாக கேள்.
1: இவ்விதம் செம்பியன் மாதேவி கூறி மீண்டும் ஒரு நெடுமூச்சு விட்டார். மதுராந்தகனும் உன்னை காட்டிலும் அதிக ஸ்ரத்தையுடன் காது கொடுத்து கேட்கத் தொடங்கினான். சிவபக்தியே உருவெடுத்தாற்போல் விளங்கிய மாதரசி செம்பியன் தேவி தொடர்ந்து கூறினார்.
0: மகனே, உன் தந்தை கண்டராதித்த தேவர் சிம்மாசனம் ஏறிய பொழுது சோழராஜ்யத்தில் ஒரு சங்கடமான நிலைமை ஏற்பட்டிருந்தது. உன் பாட்டனார் பராந்தக சக்கரவர்த்தியின் பெருமையை நீ அறிந்திருக்கிறாய். அவருடைய ஆட்சி காலத்தில் சோழராஜ்யம் தெற்கே ஈழநாடு வரையிலும் வடக்கே கிருஷ்ணை நதி வரையிலும் பரவியது. ஆனால் அவருடைய அந்திம காலத்தில் ராஜ்யத்துக்கும் ராஜகுலத்துக்கும் பல விபத்துகள் ஏற்பட்டன. ராவணேஸ்வரனுடைய மூல பல சைன்யத்தைப் போல் இரட்டை மண்டலத்து படைகள் படையெடுத்து வந்தன. பராந்தக சக்கரவர்த்தியின் மூத்த புதல்வரும் ஒப்பு உவமையில்லாத படை வீராதி வீரரும் உன் பெரிய தகப்பனாருமான ராஜாதித்த தேவர் இரட்டை மண்டலத்து மாபெரும் சைன்யத்தை எதிர்க்க புறப்பட்டார்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: நேயர்களே, உண்பான் சுவைன்னு குறிப்பிடப்படுற நவரசங்களையும் இந்த வரலாற்று நெடுங்கதையில அமைச்சிருக்கார் கல்கியார். திருப்பாட்டு என்று சொல்லப்படும் சுந்தரரின் திருப்பதிகங்களிலும் இந்த சுவைகள் விரவி காணப்படுகின்றன. இப்ப இந்த பகுதியில இந்த சிந்தனை எழ காரணம் திருமழபாடியை பத்தி சொல்லும் போது செம்பியன் மாதேவியார் வெளிப்படுத்தும் பெருமித சுவை. திருவாரூர்ல ஈசன் அடியெடுத்து கொடுக்க தொண்டர்களின் பெருமையை தொகுத்து திருத்தொண்டர் தொகை பாடினார் சுந்தரர். அதற்கு திருநாரையூர் பொல்லா பிள்ளையார் பொருள் கூறினார். அதை கேட்கும் பேறு பெற்றவர் சற்று முன் சபா மண்டபத்துக்கு எழுந்தருளியிருந்த நம்பியாண்டார் நம்பி. இதையொட்டி சில முக்கியமான குறிப்புகளை பார்த்துட்டு கதைக்கு திரும்புவோம். இந்த கதை நிகழ்ச்சிகளுக்கு காலத்தால் முற்பட்டவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், சமகாலத்தவர் நம்பியாண்டார் நம்பி, பிற்காலத்தவர் சேக்கிழார். சுந்தரரின் திருத்தொண்ட தொகை தொகை நூல் நம்பியாண்டார் நம்பி அதை அந்தாதியாக வகைப்படுத்தினார். இது வகை நூல். இவ்விரண்டையும் அடிப்படையாக கொண்டு சேக்கிழார் செஞ்ச நூல் பெரிய புராணம். நல்லது, மாதேவடிகளின் பெருமிதம் மதுராந்தகருக்கு எப்படி புரியும்? இருந்தாலும் இறை பக்தியில ஈடுபட்டிருந்தவ இல்வாழ்க்கையில ஈர்க்கப்பட்ட வரலாறு. ஏறத்தாழ தன்னை போலத்தான் சிவபக்தி சிம்மாசன ஆசையா மாறிடுச்சே, ஆர்வம் மேலிட கேட்கிறான். அது மட்டுமா, அந்த நிமித்தக்காரன் சொன்னானே, பதிகம் பாடின அந்த பிள்ளையின் யோகத்தை போலவே தங்கள் யோகமும் சிவயோகம் ராஜயோகம் ரெண்டும் கலந்தது, ஆனா இன்னும் மேன்மையானதுன்னு. அதாவது வழியோட போற அந்த நம்பியை விட ஆதித்த கரிகாலனையும் அருள்மொழிவர்மனையும் விட மேன்மையானது என்னுடைய ஜாதகம், என்னுடைய யோகம். காழ்ப்புணர்ச்சி காரணமா எவரும் இதுவரை என்னிடம் சொல்லல. அதனால என்ன, என் பரம்பரையின் சிறப்பை பத்தி கேட்டு வச்சுப்போம். சில சொற்களுக்கான விளக்கங்கள். கொன்னை மரங்கள், இவற்றின் மலர்கள் கொன்றை அல்லது சரக்கொன்றை எனப்படும். சரம் மாதிரி அமைப்பு. மஞ்சரின்னு கூறத்தகும் கொத்தா கண்ண கவரும் பொன்னிற பூக்கள். சிவபெருமானுக்கு உகந்தது கொன்றை, பொன்னின மலர்ந்த கொன்றை. இது ஐங்குறு நூற்று தொடர். பிச்சை என்கிற சொல்லுக்கு பித்து பிடித்தவள் மருள் கொண்டவள் என்று பொருள். சிவநாமத்தை காதால் கேட்ட ஒரு நங்கை கொஞ்சம் கொஞ்சமா சுய உணர்வை இழந்து அந்த தலைவன் திருவடியில ஐக்கியமான நிலைய அப்பர் பெருமான் தமது திருத்தாண்டகத்துல பாடியிருக்கார். பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள்.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
4: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணி

0: மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத கனவுகளுக்கு
2: துணையாக வரும் தேன் இசை
1: என் இனிய
2: பொன் நிலாவே.
3: நேரம் 9:16 கடந்து போயிட்டு இருக்கு. என் இனிய பொன் நிலாவே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் அவள் வருவாளா படத்திலிருந்து ஹரிஹரன் பாடிய பாடல். பழனி பாரதி வரிகள், எஸ் ஏ ராஜ்குமார் இசையில. கேட்டு அணிந்திருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

அடிப்படை வெப்பத்தால நிறைய நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு. அப்படி நோய்கள் வந்தா நம்மள சில பேர் தப்பான சிகிச்சையை பின்பற்றிட்டு இருக்கோம். கோடையில என்ன செய்யணும் செய்யக்கூடாது பாக்கலாமா? தண்ணீர், இளநீர், மோர் இத அதிகமா பருகணும். அப்பதான் நம்மளுடைய உடல் வெப்பநிலை குறையும். நீர்ல நினைச்ச துணியை நம்மளுடைய உடல்ல வச்சு துடைச்சு நம்மளுடைய வெப்பத்தை நம்ம போக்கலாம். வெப்பவாதத்தால பாதிக்கப்பட்டு யாருக்காச்சும் மயக்க ஏற்பட்டுச்சுன்னா, உடல் சோர்வா காணப்பட்டுச்சுன்னா, நிழல் மற்றும் காற்றோட்டம் அதிகம் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு பக்கமா படுக்க வைக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. காய்ச்சல்னு நினைச்சு நம்ம பாட்டுக்கு ஏதாவது மாத்திரையை சாப்பிடக்கூடாது. மருத்துவரனுடைய பரிந்துரைப்படி மட்டும்தான் கோடை காலத்துல மருந்து மாத்திரைகளை உட்கொள்ளணும். இதை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. கோடை காலத்துல ஆரோக்கியமா இருங்க. உங்களோட நலன் கருதி தான் நாங்க இதை சொல்றோம். விவித் பாரதி, தமிழகம், 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கேட்டு முடிச்ச பாடல் ஜீன்ஸ் படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் சுஜாதா பாடின பாடல் வைரமுத்து வரிகள் ஏஆர் ரஹ்மான் இசையில. 9:29 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் கண்ணெதிரே தோன்றினால் படத்திலிருந்து ஹரிஹரன் மகாநதி சோபனா பாடிய பாடல் வைரமுத்து வரிகளில் தேவா இசையில. கேட்டு இணைந்திருங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3.

கேட்டு முடிச்ச பாடல் நிலாவேவா திரைப்படத்திலிருந்து. ஹரிஹரன் சித்ரா இணைந்து பாடின பாடல் வைரமுத்து வரிகளை வித்யாசாகர் இசையில. 9:40 கடந்து போயிட்டு இருக்கு நிகழ்ச்சியில். அடுத்து வரக்கூடிய பாடல் நினைத்தேன் வந்தாய் படத்திலிருந்து ஹரிஹரன் பாடின பாடல் பழனி பாரதி வரிகளில் தேவா இசையில. கேட்டடைந்திருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

கேட்டு முடித்த பாடல் நினைவிருக்கும் வரை படத்திலிருந்து ஹரிஹரன் பாடிய பாடல் பழனி பாரதி வரிகளில் தேவா இசையில். 9:53 கடந்து போயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் சொல்லாமலே படத்திலிருந்து ஹரிஹரன் சித்ரா இணைந்து பாடிய பாடல் அறிவுமதி வரிகளில் பாபி இசையில்.

என் இனிய பொன்னிலாவின் நிகழ்ச்சி நிறைவு பாடல் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படத்திலிருந்து உன்னி கிருஷ்ணன் சித்ரா இணைந்து பாடிய பாடல் இசை ராஜ்குமார் இசையில கேட்டிணைந்தங்கள். விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. 10 மணி 1 நிமிடம் கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் எல்லோருக்கும் என்னுடைய இனிமையான இரவு வணக்கம். நிகழ்ச்சியில் உங்களோடு நான் ஆர்ஜே கௌதம். நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய விருப்ப பாடலை தெரிவிக்கலாம். 9444001023 9444001023 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடலை தெரிவிக்கலாம். ஸோ அந்த பாடலை ப்ளே பண்ண நான் ரெடியாக இருக்கேன். அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதல்ல வரக்கூடிய பாடல் யார் கேட்டிருக்கக்கூடிய பாடல், இந்த நேயர் கேட்டிருக்காருனா தென்காசியிலேருந்து பரமசிவன் கேட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வந்துகிட்டே இருக்குது. நீதியின் மறுபக்கம் படத்திலேருந்து மாலை கருக்களில் அப்படின்ற பாடலை விருப்ப பாடலாக கேட்டிருக்காரு. கேஜே ஏசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி சேர்ந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் புலமை பித்தன், வரிகளை இளையராஜாவுடைய இசையில் கேட்டு இணைந்திருங்க. விவித் பாரதி, தமிழகம், 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:07 கடந்து போயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர் சிங்கபெருமாள் கோயிலிருந்து தியாகராஜன். அவர் கேட்கக்கூடிய பாடல் அன்பே சிவம் படத்திலிருந்து யார் யார் சிவம் அப்படின்ற பாடல். கமல்ஹாசன் கார்த்திக் இணைந்து பாடின பாடல். வைரமுத்து வரிகளில் வித்யாசாகர் இசையில் கேட்டு அணிந்திருக்கீங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கோடை காலத்துல நிறைய உடல் உபாதைகள் ஏற்படும். அதுல குறிப்பா செரிமான பிரச்சனைகள். செரிமான பிரச்சனைகள் எதனால ஏற்படுது, அதை எப்படி கட்டுப்படுத்துறது? கோடை காலத்துல செரிமான திரவம் செயல்திறன் குறையுது. அதே போல வெப்பத்தினால கிருமி வளர்ச்சி அதிகரிக்குது. எலக்ட்ரோலைட் சமநிலை பாதிக்கப்படுது. உணவு நேர ஒழுங்கின்மை அமிலத்தை அதிகரிக்குது. நீரிழப்பு செரிமானத்தை மந்தமாக்குது. இதன் காரணத்தினாலதான் நமக்கு செரிமான பிரச்சனைகள் வருது. செரிமான பிரச்சனை ஏற்படாம இருக்கிறதுக்கு நம்ம தவிர்க்க வேண்டியது பொரிச்ச காரமான உணவுகள், அதிக அமில உணவுகள், வெறும் வயிற்றுல தேநீர் காஃபி தவிர்க்கணும், உணவுக்கு அப்புறமா உடனே படுக்க கூடாது, வெளியே உணவு சாப்பிடவே கூடாது, தண்ணீர் குடிக்கிறத புறக்கணிக்க கூடாது. அதே போல இந்த பிரச்சனைகள்லாம் வராம இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும், இளநீர் மோர் மாதிரியான பானங்களை அதிகமா சேர்த்துக்கணும், சீரகம் சேர்த்த மோர் செரிமானத்தை மேம்படுத்தும், வெள்ளரி தர்பூசணி மாதிரியான குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கணும், உணவு நேரத்தை ஒழுங்கா பின்பற்றணும். செய்ய வேண்டியத சரியா செய்யுங்க, செய்யக்கூடாதத செய்யவே செய்யாதீங்க. கோடை காலத்துல செரிமான பிரச்சனைகளை தவிர்த்துடுங்க. உங்களோட நலனுக்காக தான் நாங்க சொல்றோம் விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பத்து மணி 13 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர் பம்மல்ல இருந்து ராஜன் கேட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் நான் அவனில்லை படத்திலிருந்து ஏன் எனக்கு மயக்கம் அப்படின்ற பாடல். ஜெயதேவ் சங்கீதா ராஜேஸ்வரன் இணைந்து பாடின பாடல். பா விஜய் வரிகள, விஜய் ஆண்டனி இசையில. கேட்டு இணைந்திருங்கள் விவேக் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:19 கடந்து போயிட்டு இருக்கு நிகழ்ச்சி. அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர் சென்னை எம்ஆர்சி நகர்லேருந்து சங்கர பாண்டியன் கேட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்கக்கூடிய விருப்ப பாடல் துல்லாத மனமும் துள்ளும் படத்திலிருந்து மேகமாய் வந்து போகிறேன் அப்படின்ற பாடல். ராஜேஷ் குரல்ல இசை ராஜ்குமார் இசையில் அந்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்க. விவேத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்ட நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM உங்கள் விருப்பம் பகுதி காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
2: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடலில்

0: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
1: பத்து மணி 26 நிமிடம் கடந்து போயிட்டு இருக்கு. அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர் மாதவரம் பால்பனிலிருந்து சரஸ்வதி பத்மநாபன் கேட்டிருக்காங்க. பிரியா படத்திலிருந்து என்னுயிர் நீதானே அப்படின்ற பாடல், கேஜே இஸ்தாஸ் ஜென்சி குரல்களில், பஞ்சாருணாச்சலம் வரிகள் இளையராஜா இசையில், அடுத்த பாடல் நிகழ்ச்சியில் அது வந்துகிட்டே இருக்கு. கேட்டணிந்திருங்கள் விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:31 கடந்து போயிட்டு இருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் நேருக்கு நேர் படத்திலிருந்து அவள் வருவாளா அப்படின்ற பாடல். ஹரிஹரன் ஷாகுல் அமீத் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல். வைரமுத்து வரிகளில் தேவாசிரியர். இந்த பாடலை விருப்ப பாடலாக கேட்டிருக்கக்கூடிய நேயர் வெள்ளிவாக்கம்லேருந்து சகாயமேரி. கேட்டு இணைந்திருங்கள் விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
1: பத்து மணி 39 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த விருப்பப்பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர் கரையாம்பாளையம்லேருந்து மனோகரன் கேட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் வைதேகி காத்திருந்தால் படத்திலிருந்து மேகம் கருக்கையிலே அப்படின்ற பாடலை விருப்ப பாடலாக கேட்டிருக்காரு. இளையராஜா உமாரமணன் சேர்ந்து பாடின பாடல் இளையராஜா இசையில் கேட்டு இணைந்திருக்கீங்க. விவேத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மக்கள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
1: சாரிம்மா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
0: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.

0: கண்களின் ஒவ்வொரு துளியும் முத்து.
1: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.
2: பத்து மணி 45 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய இணையர் கொடுங்கையூர்லேருந்து ராஜ்குமார் கேட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் பாகுபலி படத்திலிருந்து பச்சை தீ அப்படின்ற பாடல். கார்த்திக் தாமினி பாத்லா இணைந்து பாடிய பாடல். கார்கி வரிகளில் மரகதமணி இசையில் கேட்டு அணிந்திருக்கீங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:50 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர் கடையநல்லூர்ந்து மாரி செல்வம். அவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் அச்சமில்லை அச்சமில்லை படத்திலிருந்து ஓடுகிற தண்ணியில் அப்படின்ற பாடல். மலேசியா வாசுதேவன் பி சுஷீலா இணைந்து பாடியிருக்காங்க. வைரமுத்து வரிகளை வி எஸ் நரசிம்மன் இசையில கேட்டிணைந்திருங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 10:55 கடந்து போயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் நிறைவு பாடல், கோவில் படத்திலிருந்து புயலே புயலே அப்படின்ற பாடல் வந்துகிட்டே இருக்குது. கார்த்திக் மகத்தி இணைந்து பாடியிருக்காங்க. ஸ்னேகன் வரிகளை ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில். இந்த பாடலை விருப்ப பாடலாக கேட்டிருக்கக்கூடிய நேயர் அடையாளம்பட்டு ஆசிர்வாதம், ராஜேஸ்வரி, வெங்கட், நிஷா, ராகுல், ஹரிணி இவங்களாரும் சேர்ந்து கேட்டிருக்கக்கூடிய பாடல் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக வந்துகிட்டே இருக்குது. மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களோட வந்து இணைகிறேன். அது வரைக்கும் உங்ககிட்டருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே கௌதம். கேட்டணிந்திருங்க விவித் பாரதி, தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 11 மணி. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய விவத் பாரதி தமிழ்ப்பம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 102.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,
1: பக்தின்னு சொல்றோம் இல்லையா,
0: நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் ஆஹா படத்திலிருந்து அரியரன் சித்ரா பாடியுள்ள பாடல், வாசன் ஈட்டி தேவாவின் இசையமைப்பில். இதோ இந்த முதன் முதலில் வரும் அன்பு எப்படியாக இருக்கும்?

இனி இசையை தந்து கொண்டிருப்பதால் நேயர்களின் மனசு மயங்கிக் கொண்டிருக்கிறது அல்லவா? இது இரவு நேரத்து மயக்கம். அன்பு நேயர்களே, இசையை ரசித்துக் கொண்டே விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற ஃபேஸ்புக் பக்கமாக வாங்க. நாங்கள் போட்டிருக்கிற போஸ்ட் கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் அரியரன் குரலில் பழனி பாரதி இயற்றி தேவாவின் இசையமைப்பில் காலமெல்லாம் காதல் வாழ்க படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இதோ உன் ஓசையை கேட்டு எப்படியாக என்னால் பாடாமல் இருக்க முடியும்?

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சுஜாதா பாடியுள்ளது. ஆர் வி உதயகுமார் இயற்றி தேவாவின் இசையமைப்பில் தர்ம சக்கரம் படத்திலிருந்து. என் தலைவனை காணவில்லை, என் அன்பை கண்டால் நீயும் கண்டுபிடித்து தருவாயா? எப்படி?

சிற்பியின் இசையமைப்பில் பழனி பாரதி இயற்றி எஸ் பி பாலசுப்ரமணியம் அனுராதா ஸ்ரீராம் பாடியுள்ள பாடல் ஜானகிராமன் படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. என்னுள் நீ இருந்துவிட்ட பிறகு பாதியாய் எப்படி செல்ல மனம் வரும் உன்னிடம்?

அருண்மொழி சித்ரா பாடியுள்ள பாடலை தேவாவின் இசையமைப்பில் பாரதி கண்ணம்மா படத்திலிருந்து ஒலிக்கவிருக்கின்றது. தென்றலுக்கு தெரியும் இந்த இசை, உங்களுக்கு தெரியுமா என்ன?

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பினியர்களே, இனிய இசையை தந்து கொண்டிருக்கின்றது மனசு மயங்கும் வழங்கிக் கொண்டிருப்பது இசையோடு ஆர்ஜி பீட்டர். நிகழ்ச்சியில் தொடர்ந்து மனோ ஸ்வரலதா பாடியுள்ள பாடல் பழனி பாரதி ஏற்றி தேவாவின் இசையமைப்பில் அருணாச்சலம் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இதோ இந்த இரவு வேளையில் கொஞ்சம் துள்ளலாக இருக்கட்டுமே.

நேரம் 11:34:30. நேயர்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும் வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மனோஜ் சித்ரா குழுவினரோடு பாடியுள்ள பாடல். பழனி பாரதி இயற்றி சிற்பியின் இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது இந்த பாடல். மேட்டுக்குடி படத்திலிருந்து

தனிமையிலே இனிமை காண முடியுமா அல்லது உறவிலே இனிமை காண முடியுமா? அந்த உறவுகள் என்று சொல்லும்போது நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள்? மனோ சுஜாதா பாடியுள்ள பாடல் ஏற்றியவர் பழனி பாரதி, இசை சிற்பி. உள்ளத்தை அள்ளித்தா படத்திலிருந்து இந்த பாடல் உங்களுக்காக.

அடுத்து வரும் பாடல் தேவாவின் இசையமைப்பில் வாலி ஏற்றி ஹரியரன் சுஜாதா பாடியுள்ள பாடல் அவ்வை சண்முகி படத்திலிருந்து. என் அருகில் நீ இருக்கும்போது எங்கெங்கோ தேடுகிறேன், எப்படி

இசையை ரசித்து கொண்டே ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவிட்டிருக்கிறார்கள். பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லும்போது, அந்த வகையில் மதுரா கோலத்தூர் பாலு அவர்கள் வாழ்த்துக்கள் என்று சொல்லியும், பொர்சேவாக்கம் சவுந்தரராஜன் அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியும், ஒண்டிப்புதூர் ரங்கசாமியின் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம் அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கிறார்கள். அன்புராணி என்ற அன்பு நேயர் வெல்கம் பீட்டர் என பதிவிட்டிருக்கின்றார். அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி என்ற அன்பு நேயர்களும் இரவு வணக்கம் வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கிறார்கள். எப்பொழுதும் வழக்கம் போல மாதவரத்திலிருந்து வீரராகவன் அவர்கள், முதன் முதல் கேட்டேன் கவி வரிகளை ரசித்தேன், மனசு மயங்கிடு திளைத்தேன், விண்மீன்கள் என்று திகைத்தேன் என பதிவிட்டிருக்கின்றார். காட்டுப்பாக்கம் அந்தோணி ராஜ் என்ற அன்பு நேயரும் இசையால் இணைய மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். தியாகராய நகர் ரங்கராஜன் அவர்களும் இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். தருமபுரி முனிராஜ் என்ற அன்பு நேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். ஸ்ரீதேவி என்ற நேயரும் பதிவிட்டிருக்கின்றார். விழுப்புரத்திலிருந்து முரளிதரன் என்ற அன்பு நேயர் ஆர்ஜே பீட்டர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், விவித் பாரதி தமிழ் எஃப்எம்க்கு நன்றி என சொல்லியிருக்கின்றார். ஹேமலதா அவர்கள் இரு கரங்களை தட்டி வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அலிநகர் மெஸ் மகாதேவன் என்ற அன்பு நேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். ராஜசுப்ரமணியன் அவர்களும் ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம் எனும் அந்த பாடலின் பல்லவி வரிகள், அவள் மீது எந்த அளவிற்கு அவள் அன்பு வைத்து உண்மையான காதலை வெளிப்படுத்தியிருப்பான், பாடலை கேட்கும் நமக்கே அவனது அதீத அன்பு வெளிப்பாடு தெரியும் போது அவள் பால் வைத்துள்ள அவனது அன்பு காதலின் உச்சம்தானே, அருமையான காலத்தால் மறக்க முடியாத காவிய பாடல் சிறப்பு என சொல்லி பம்மல் ராஜன் என்ற அன்பினியை பதிவிட்டிருக்கின்றார். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி வினோபா நகரை சேர்ந்த சித்ரா நாகராஜ், யுவராஜ், கீர்த்தனா, முத்துராணி, காளீஸ்வரி என்ற நேயர்களும் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறார்கள். வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கிறார்கள். விழுப்புரத்தில் முரளிதரன் என்ற அன்பு நேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என மீண்டும் பதிவிட்டிருக்கின்றார். சாந்தி ரமேஷ் அவர்கள் இரவு வணக்கம் என சொல்லியிருக்கிறார்கள். ஆனைக்கட்டி கோவையிலிருந்து குணசுகின்ற அன்பு நேயரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், ஒவ்வொரு பாடலும் மனசு மயங்குகிறது சார் என பதிவிட்டிருக்கின்றார். குரோம்பேட்டை பாலசுப்ரமணியம் அவர்களும் தங்களுடைய ஒளிபரப்பு விவித் பாரதி தமிழ் 102.3, வேலூர் பண்பலையிலும் கும்பகோணம் பண்பலையிலும் ஏற்காடு பண்பலையிலும் அஞ்சல் செய்கிறது, அதனையும் அறிவிப்பில் குறிப்பிடுங்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஷ் அவர்கள் மீண்டும் பாடல்கள் அத்தனையும் சூப்பர் என பதிவிட்டிருக்கின்றார். புலுவப்பாளையம் ஆனந்த முருகன் என்ற அன்பு நேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இரவு வணக்கம் என பதிவிட்டிருக்கின்றார். மீண்டும் யாரது யாரது அங்கே பாடலை துள்ளல் இசையோடு கேட்டவுடன் கார்த்திக்குடன் கற்பனையில் பார்த்தது எனக்கு துள்ளி குதித்து ஓடிப்போய் கைகோர்த்து எண்ணத்தை பூர்த்தி செய்யலாம் என நினைத்தபோது எழுந்து விட்டாராம். கற்பனை என்பது அவரவருக்கு தெரிந்து விட்டது போதும் சொல்லி சிரிப்போடு துள்ளல் இசைதான் சொல்லி என சொல்லி மறுவாய்ப்புக்காக காத்திருக்கும் கற்பனையாளர் என சொல்லி பதிவிட்டிருக்கின்றார். பதிவு செய்த ஒவ்வொரு அன்பினியர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லி நிறைவாக இந்தியன் படத்தில் வந்து அரியரன் அரிணி பாடியுள்ள பாடல் வைரமுத்து ஏற்று ஏறவன் இசையமைப்பில் இதோ இந்த பெண்ணின் சிரிப்பை இப்படியும் சொல்லலாம் என்று சொல்லியிருக்கிறாரோ

0: நேயர்கள் இதுவரை இசைத்தது ரசித்தது
1: மனசு மயங்கும்
2: மனசு மயங்கும்

0: நேரம் 12:20. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: அன்பு நேயர்களே, காற்றின் மொழியாகவும் நீங்காத ரீங்காரமாகவும் தூங்காத விழிகளாகவும் இன்னிசேரவாகவும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக 4 மணி வரை அணிவகுத்து நிற்கின்றன. இணைந்திருப்போம். இது விவித் பாரதி தமிழகம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காற்றின் மொழி.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

நடை திறக்கும் என் வா

0: பசங்களா, சைக்கிள் மது வத்தலன்னு என்ன தெரிஞ்சுதா? அங்க பாரு, ரோட்ல எல்லாம் குறுக்க மறுக்க ஆள் போயிட்டு இருக்காங்க, அவங்களை எல்லாம் ஒதுங்கி போக சொல்லுங்கடா. அட, ஓரமா போக சொல்லுங்கடா. என்ன
1: ஓரமா போய்யா?

0: கண்ணு, ஆப்பத்துக்கு ஒரு மூணு தலை ஏலக்காய், அப்புறம் ஒரு பத்த மட பாய், சின்ன கருப்புட்டி அரை வீச, அப்படியே ஒரு மூக்கு பொட்டி டப்பி.
1: சொல்லிட்டீங்கல்ல, மறக்காம வாங்கிறேன்.

0: வெத்தல வெத்தல வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: தாத்தா எனக்கு கண்ணாளம்ங்க.
2: சந்தோஷம். ஏ சம்பத்த, கண்ணாள ஆனதும் உன் பொண்டாட்டிக்கு மொத ராத்திரி மொத ஆசீர்வாதம் நான் தான் பண்ணுவேன். சம்மதமா?

சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க பொண்டாட்டி கட்டிக்க வேணும்னு சொன்னாங்க முன்னாடி கூட்டி.

0: கட்டமாக வருவேங்க. நட்டமாக வருவேங்க, வயசான மனுஷங்க, வாயார மனுஷார வாக்கணும் நீங்க. வெத்தல வெத்தல வெத்தலையோ, கொழுது வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுது வெத்தலையோ.
1: டேய், ஏழு தோலானுக்கு பாதாமும் புஸ்தாவும், மூணு தோலானுக்கு முந்திரியும் திராட்சையும் வாங்கிட்டு வாடா.
2: என்னங்க வழக்கத்தை விட அதிகமா கேக்குறீங்க?
1: எனக்கு இல்லடா, அது உனக்கு.
2: எனக்கா?

கூட்டி பார்க்க போறேன். வத்தல வத்தல வத்தலையோ கொழுந்து வத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வத்தலையோ, வண்டி சோல செம்பட்டனா வித்து வர உங்கட்டதா, எல்லாம் சோறா போய் எல்லாம் சோறா நடந்து

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: நேரம் 4 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: நேயர்கள் கேட்கவிருப்பது திரை இசையில் பக்தி பாடல்கள். டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா பாடியுள்ள பாடல், பாடல் வாரி இசை எம் எஸ் விஸ்வநாதன். வடைமலை படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ராம் பக்த அனுமான் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது.

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது திரை செயல்பக்தி பாடல்கள். நேரம் 4:10. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று போந்துவாக்கம் பிடி பலராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வடபழனி என் விஜயகுமார் அவர்கள் தவில். கஜானன யுதம், ராகம் சக்கரவாகம், ஆதிதாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

0: நேரம் 5 மணி.
1: அருள்மணி மாலை.
0: நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் எரியருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியின் முதலாவதாக ஆஞ்சநேய சுப்ரபாதம், பாடியவர் பி வி ஸ்ரீனிவாஸ். அதனைத் தொடர்ந்து அனுமான் சாலிசா, பாடியவர் பி உன்னிகிருஷ்ணன்.

0: ஹிருதய வசு சுரபூப்.
1: தெய்வீக ராகத்தில் தொடர்ந்து ஸ்ரீ ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தவம் பாடியவர்கள் ஸ்ரீ சரோஜா ஸ்ரீலலிதா.